0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, நானும் US ல கூட அதே FM தான்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன். You are listening to

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய்.
6: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
2: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month. Singer SPB.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். கொசு ஒன்று தன் குகைக்குள்ளே பறந்து வருவதை பார்த்து எந்த ஒரு சிங்கமும் கர்ஜித்து தன் ஆற்றலை வீணடிக்காது என்றொரு பழமையான ஆப்பிரிக்க பொன்மொழி. சிங்கத்தின் கர்ஜனை என்பது மகாகம்பீரமானது. எத்தனை ஆற்றல் மிக்கது அந்த விலங்கு என்பதை சட்டென்று ஒரு குறிப்பாலே உணர்த்தக்கூடியது சிங்கத்தினுடைய கர்ஜனையும். எப்போது சிங்கம் அப்படி கோபமாக கர்ஜிக்கும்? தனக்கு சமமான ஒரு எதிர்ப்பை அது சந்திக்கும் போதுதான். மாறாக ஒரு கொசு ஒன்று அதனுடைய குகைக்குள்ளே வருகிறது என்பதற்காக வீணாக கோபப்பட்டு கர்ஜித்து தன்னுடைய ஆற்றலை அது வீணாக்காது. சிங்கத்தின் ஆற்றலோடு ஒப்பிடும் போது அதன் இருப்பிடத்திற்குள்ளே பறந்து வருகின்ற கொசு என்பது மிகவும் சிறியது, மிக மிக சிறியது. இந்த பொன்மொழி எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், அனாவசியமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய ஆற்றலை நாம் வீணடித்துக் கொள்ளக்கூடாது. அவசியமான விஷயங்களுக்கு நம்முடைய ஆற்றலை நாம் செலவழிக்கும் போது, நம்முடைய நேரத்தை நாம் செலவழிக்கும் போது அது நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். உதாரணத்திற்கு உங்களிடத்திலே கொஞ்சம் பணம் இருக்கிறது. அந்த பணத்தை உங்களுக்கு தேவையான விஷயங்களிலே நீங்கள் செலவழிக்கிறீர்கள். மீதம் இருக்கக்கூடிய பணத்தை முதலீடு செய்து வைக்கிறீர்கள். இந்த நல்ல செயல்கள் உங்களுடைய அந்த செல்வத்தை பயனுள்ளதாக்கும். இன்றைக்கு நீங்கள் அவசியமான செலவுகளுக்காக அந்த பணத்தை செலவழிப்பது என்பது நிகழ்காலத்திலே உங்களுக்கு பயன் தரும். மீதம் இருக்கக்கூடியதை நீங்கள் முதலீடு செய்து வைக்கிறீர்கள் என்றால் கவனமாக நீங்கள் செய்த அந்த செயல் உங்களுக்கு எதிர்காலத்திலே பயன் கொடுக்கும். மாறாக அதை கொண்டு ஊதாரித்தனமாக செலவழித்தால் நிகழ்காலத்திற்கும் அந்த செல்வம் உதவாது, எதிர்காலத்துக்கும் அந்த செல்வம் உதவாது, அதை உழைத்து சம்பாதித்த கடந்த காலத்திற்கும் அது பெருமை சேர்க்காது. அந்த செல்வத்தை போலத்தான் உங்கள் ஆற்றலும் கூட, உங்கள் நேரமும் கூட, உங்கள் உழைப்பும் கூட. ஆகவே எந்தெந்த செயல்கள் சிறப்பானவை, நமக்கு பயன் தரக்கூடியவை என்பதை பார்த்து அதற்குரிய வகையிலே நாம் நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். செயல் என்று மட்டுமல்ல, அவசியமான மனிதர்களுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அனாவசியமான மனிதர்கள், நம் வாழ்க்கைக்குள்ளே தீங்கை அழைத்து வரக்கூடிய தன்மை படைத்த மனிதர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. இப்படி எதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இடமளிக்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக நாம் செயல்பட்டால் தீமை நம்மை விட்டு விலகும், எல்லா விதங்களிலும் நன்மை நம்மை வந்து சேரும். அப்படி மிக கவனமாக நாம் செயல்பட்டு நன்மைகளை மட்டுமே நம்மை சுற்றி நாம் அனுமதித்து அந்த நன்மைகளின் பலனாலே நாம் மிக நலமோடு வாழ்கின்ற நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. தொழில்துறையிலே மிகப்பெரிய சாதனைகள் படைப்பது என்பதிலே பல தோல்விகளை கடந்து வந்த அனுபவம் நிச்சயம் இருக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எடுத்த உடனே அதிலே வெற்றி பெற்றுவிட முடியாது. எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றிக்குரியதாகவும் அமையாது. ஆகவே பலமுறை தோல்விகளை சந்தித்து அதன் மூலமாக அனுபவ பாடம் கற்றுத்தான் மிகப்பெரிய தொழில் மேதைகள் எல்லாம் தங்களுடைய சாதனைகளை படைத்திருப்பார்கள். அதை அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளவும் செய்கிறோம். அப்படி ஒரு மகத்தான தொழில் மேதைதான் ஹென்றி ஃபோர்டு அவர்கள். மோட்டார் வாகன தொழில்துறையிலே அவருடைய சாதனை என்பது ஈடு இணை இல்லாதது. அந்த வகையிலே அவர் தன்னுடைய அனுபவத்தை வைத்து நமக்கு ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை போதிக்கிறார். தோல்வி என்பது என்ன தெரியுமா? நீங்கள் ஏற்கனவே செய்ய துவங்கிய ஒரு விஷயத்தை, நீங்கள் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்ற ஒரு முயற்சியை மீண்டும் ஒரு முறை செய்ய துவங்குவதற்கு, ஆரம்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் தோல்வி. ஆனால் இந்த முறை நீங்கள் இன்னும் அறிவோடும் அனுபவத்தோடும் அந்த முயற்சியிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் தோல்வி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நன்மை என்கிறார் ஹென்றி ஃபோர்டு அவர்கள். தோல்வி கூட நமக்கு நன்மை தருமா என்ன? அப்படி அவரை சிந்திக்க வைத்தது அவருடைய அனுபவம். முதல் முறை ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய துவங்கும் போது அதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களிடத்திலே இருக்கும். ஆனால் அந்த முறை உங்களால் அதை சரியாக செய்ய முடியாமல் மீண்டும் ஒரு முறை அதை நீங்கள் செய்ய துவங்குகிறீர்கள் என்றால், எப்படி அதை செய்யக்கூடாது என்கிற அனுபவம் முதல் முயற்சியினுடைய தோல்வியால் உங்களுக்கு கிடைத்திருக்கும். எப்படி செய்தால் அதை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் என்பதற்கான ஒரு புத்தி கூர்மை அப்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆகவே தோல்வி என்பதை ஒரு தடையாக நினைக்காதீர்கள். அதை இன்னும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு மிகச்சிறந்த ஆசானாக அதை நீங்கள் பாருங்கள் என்று ஒரு புத்தம் புதிய பார்வையை தன் அனுபவத்தின் வாயிலாக நமக்கு வழங்குகிறார் ஹென்றி ஃபோர்டு அவர்கள். நிச்சயமாக நாம் அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஆக்கப்பூர்வமான மனநிலை திரு ஹென்றி ஃபோர்டு அவர்களினுடைய போதனையின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது இல்லையா? தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 ரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஜூன் மாதம் 18ஆம் தேதியான இதே நாளிலே 1583ஆம் ஆண்டு பிரிட்டனிலே ரிச்சர்ட் மார்ட்டின் என்கின்ற ஒருவர் உலகத்திலேயே முதன் முதல் ஆயுள் காப்பீடு வில்லியம் கிப்பன்ஸ் என்கின்ற ஒருவருக்கு பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்மிலே பெரும்பான்மையானவர்கள் லைஃப் இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆயுள் காப்பீட்டினை பராமரித்து வருகின்றோம். நம் வாழ்க்கையிலே நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தை நாம் சேமிக்கக்கூடிய வழிகளிலே காப்பீட்டு முறைகள் முக்கியமானதாக கருதப்படுகின்றன. அதிலே ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, வாகன காப்பீடு, உடைமைகளுக்கான காப்பீடு என்று பல முறைகள் இருக்கின்றன. மற்ற முறைகள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பே தோன்றியது ஆயுள் காப்பீடு தான். அது முதன் முதலாக ஒரு மனிதருக்காக வென்று செயல்படுத்தப்பட்டது. பலருக்கும் பயன் தருகின்ற அந்த சேமிப்பு முறை முதன் முதலாக துவங்கியது இந்த நாளில் தான். சீன தேசத்தை ஆட்சி செய்த மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களிலே ஒன்றாக கருதப்படுகின்ற டாங் சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் சீனாவை ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அது. லீ யுவான் என்கின்ற ஒரு பேரரசரின் மூலமாக அந்த சாம்ராஜ்யம் 618ஆம் ஆண்டிலே முதன் முதலாக துவங்கப்பட்டது இந்த தினத்தில் தான். அதே போல 1847ஆம் வருடம் அமெரிக்காவைச் சேர்ந்த புகைப்பட கலைஞரான தாமஸ் மார்டின் என்பவர் மிசௌரி பகுதியில் இருக்கக்கூடிய செயின்ட் லூயிஸ் என்கிற இடத்திலிருந்து டாகிரியோ டைப் என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு புகைப்பட கருவியை வைத்து வானத்திலே பளிச்செடுகின்ற மின்னலை முதன் முதலாக பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு மின்னலினுடைய புகைப்படங்கள் பல எடுக்கப்பட்டிருந்தாலும் முதன் முதலாக மின்னலை ஒரு மனிதன் பதிவு செய்தது, புகைப்பட கருவியின் மூலமாக பதிவு செய்தது என்பது 1847ஆம் ஆண்டு இந்த தினத்தில் தான் முதன் முதலாக நடைபெற்றது. அதே போல 1879ஆம் ஆண்டு ஆப்ரோ அமெரிக்க பாரம்பரியத்தைச் சேர்ந்தவரான WH ரிச்சர்ட்சன் என்கின்ற ஒரு கண்டுபிடிப்பாளர் சில்ட்ரன்ஸ் கேரேஜ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த குழந்தைகளை, பொதுவாக நம்முடைய பாரம்பரியத்திலே குழந்தைகளை அவர்கள் தானாக நடக்க துவங்குவதற்கு முன்பு வரை நாமே கைகளிலே ஏந்தி செல்வதுதான் வழக்கம். இப்போதெல்லாம் குழந்தைகளையே உட்கார வைத்து நகர்த்தி செல்வதற்கான வண்டிகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன இல்லையா, அதைத்தான் சில்ட்ரன் கேரேஜ் என்று அழைக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு உபகரணத்தை திரு ரிச்சர்ட்சன் அவர்கள் முதன் முதலாக கண்டறிந்து அதற்கான காப்புரிமை பெற்ற தினம் இன்றைய தினம். இப்படி பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த துவக்கங்கள், மிக பயனுள்ள பல துவக்கங்கள், மின்னலை பதிவு செய்தது போன்ற ஒரு குறிப்பிட்ட துறையினுடைய சாதனை தருணங்கள் இந்த தினத்திலே முதன் முதலாக நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி பல அற்புதமான ஆரம்பங்கள் இந்த நாளிலே அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

FM. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. எந்த ஒரு விஷயத்தையுமே கடினமானதாக கருதுபவர்களாலே அதை தனக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் முடியாது, அடுத்தவர்களுக்கு பயனுள்ள வகையிலே செயல்படுத்தவும் முடியாது. ஆனால் எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் கூட எளிமையாக எந்த ஒரு மனிதராலே புரிந்து கொள்ளவும் செயல்படுத்தவும் முடிகிறதோ அவரால் தான் அதை தனக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும், மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையிலே அதை செயல்படுத்தவும் முடியும். இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த தலைவர்கள் எல்லாம் அப்படி வாழ்க்கையை எளிமைப்படுத்தி புரிந்து கொண்டவர்கள்தான் என்கிறார் காலின் பவல் என்கிற ஒரு அறிஞர். எதிர்படுகின்ற விஷயம் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், நிதானமாக அதை கவனித்து பிரச்சனைக்குரிய விதத்திலே அதில் என்னென்னவெல்லாம் இருக்கின்றன என்று அதை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அதிலே தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை இப்படி செய்ய வேண்டும், அவ்வளவுதானே. அதற்கு நாம் நம்முடைய அறிவை, ஆற்றலை எப்படி வளர்த்துக் கொள்வது, எப்படி நாம் முனைப்பாக முயற்சிப்பது, எவ்வளவு உழைப்பது என்று எதிர்படுகிற விஷயம், அது ஒரு செயலோ, மனிதரோ, ஒரு பிரச்சனையோ, எதுவாக இருந்தாலும் அது தன்னிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறது, எதை செய்தால் அதை நம்மாலே எளிமையாக கடந்து வர முடியும், அதிலிருந்து பல நன்மைகளை நம்மாலே பெற முடியும் என்று பதட்டப்படாமல் எது ஒன்றையுமே பிரச்சனைக்குரியதாக, கடினமானதாக, சிக்கலாக கருதி மலைத்து விடாமல், மயங்கி போகாமல் எளிமைப்படுத்த கற்றுக்கொண்டாலே வாழ்க்கை நமக்கு தருகின்ற எந்த ஒரு விஷயத்திலிருந்தும் வலிமையை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியும். நாமும் பலனடையலாம், மற்றவர்களுக்கும் பயனை பெற்றுத் தருகின்ற ஒரு தலைமை பதவியை, ஆளுமை பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். எத்தனை பெரிய இடியாப்ப சிக்கலையும் நீங்கள் கவனமாக கையாண்டால் எளிமையாக விடுவித்து விட முடியும். பதில் இல்லாத கணக்குகள் இல்லை, வழி இல்லாத பயணங்கள் இல்லை, சாவி இல்லாத பூட்டுகள் இல்லை. ஆனால் நாம் நிதானமாக அதை அணுக வேண்டும். நிதானம் என்றால் ஒரு செயலை பொறுமையாக செய்வதல்ல, பதட்டமில்லாத மனநிலையே நிதானம், பயமில்லாத அணுகுமுறையே நிதானம். அதை நாம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையிலும் கடைபிடித்தாலே போதும், எந்த ஒரு கடினமான சூழலையும் நம்மாலே எளிமைப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ள முடியும். அந்த தெளிவோடும், தீர்க்கமானதொரு பார்வையோடும், திடமானதொரு மனநிலையோடும், எதற்கும் தீர்வை கண்டறிகின்ற அணுகுமுறையோடு நாம் எதிர்கொண்டு வெற்றி காணுகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite.

0: குட் மார்னிங், குட் மார்னிங், a very good morning. காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்திருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? June 18th தேர்ஸ்டே ஆகிவிட்டது. ஜூன் மாசம் முடியறதுக்கு இன்னும் ஹார்ட்லி எவ்வளோ நாள் இருக்கு? 2 weeks கூட ஃபுல்லா இல்லை. அதுக்குள்ள வந்து ஜூன் மாசமும் முடிய போகுது. நாட் ஜஸ்ட் ஜூன் மாசம், ஜூன் மாசத்தோட சேர்த்து இங்க இந்த மிடில் ஈஸ்ட்ல இத்தனை நாட்களாக, கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 நாட்களாக நடந்த இந்த ஒரு யூனோ அன்செட்டிலிங் சிச்சுவேஷனும் வந்து இப்போ முடிவுக்கு வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு ஹோப் கண்ணு முன்னாடி பளிச்சுன்னு தெரியுது. பிகாஸ் இன்னைக்கே நீங்கள் வந்து செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. கடந்த 1.5 மணி நேரமாக நம்ம செய்திகளில் பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு 1-2 நாட்களுக்கு முன்னாடியிலிருந்தே வந்து நமக்கு காதுகளில் கேட்டுட்டு வந்த ஒன்று தான் இல்லையா, இந்த ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதன்படி இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா அதோடைய ஃபிசிக்கல் காப்பியை US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் இரானின் பிரசிடென்ட் மசூத் பெசெஷ்கியன் அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த இன்டர்ம் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாட்களாக, இத்தனை மாதங்களாக நடந்து வந்த இந்த ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து எண்ட் பண்ணுற மாதிரி ஒரு MOU வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூனோ ஹோப்பாக நம்ம கண்களில் தெரியுது. ஏன்னா அங்கே அவங்களுடைய அந்த ப்ராப்ளம்ஸ்னால எத்தனை லட்சம், எத்தனை கோடி மக்கள் வந்து இதனால் எஃபெக்ட் ஆகிருக்காங்க இல்லையா. நாட் ஜஸ்ட் இன் திஸ் ரீஜன், இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இதனுடைய தாக்கம் வந்து உலகம் முழுக்க இருந்ததை இத்தனை நாட்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால் இப்போது நவ் தட் தேவ் சைன்ட் இந்த ஒரு MOU சைன் பண்ணதுனால இனி திங்ஸ் ஷுட் கெட் பேக் டு நார்மல்ங்கிற மாதிரி ஒரு ஹோப் இருக்குது இல்லையா. அந்த ஒரு நம்ம எல்லாரும் ஒரு ஹோப்போடு இருப்போம், ஒரு நம்பிக்கையோடு இருப்போம், இதுக்காக தான் நம்ம காத்துட்டு மறைஞ்சு போய் இந்த நாட்கள் தேவையே இல்லாம நம்ம வந்து யூனோ மறுபடியும் இன்னொரு தடவை வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு நம்ம மெமரியிலேருந்து இது போயிடணும். பட் யா, லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட் திங்ஸ் டு ஹேப்பன். அண்ட் இந்த வார் எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு கண் கூட இப்போ தெரிஞ்சதுனாலேயே பல விஷயங்கள் வந்து இட் ஹேஸ் டு கெட் பேக் டு நார்மல். அதனால் இது எல்லாத்தையும் வந்து ஒரு கெட்ட கனவாக நினச்சி நம்ம அப்படி தொடச்சி ஓரமாக வச்சுட்டு முன்னோக்கி போயிட்டே இருப்போம் சரியா. ஸோ யூ ஹாவ் அன் அமேசிங் டே. என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் வாழ்க்கையில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் அனுப்புங்க, ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னுடைய பேஜுக்கு. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எப்போ உங்கள்கிட்ட நான் சொல்றது இதுதான், விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் யூ லிஸ்னிங் ஃப்ரம், எந்த இடத்துல இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உலகத்தின் எந்த மூலையிலிருந்து, எந்த நாட்டில இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அங்க வந்து வெதர் எப்படி இருக்கு அதெல்லாம் தான் நான் கேட்பேன். இங்க வந்து வெதர் அப்படியே தான் போயிட்டு இருக்கு, பெரிய மாற்றம் இல்லை. நேற்றுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸ் ஆர் ஸ்டில் பிளசன்ட், அதனால பரவாயில்ல, அப்படி போயிட்டு இருக்கலாம். ஸோ மறக்காம நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா. இப்போல இருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் இன்னைக்கு மெர்சல் மார்னிங்ல நான் பேச போறேன் உங்க கூட. அண்ட் இன்னொன்று முக்கியமான ரிமைண்டர் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். 9:00 to 10:00 நம்ம கூட 2 எக்ஸ்பர்ட்ஸ் ஜாயின் பண்ண போறாங்க. இப்போ உங்க வீட்டில் வந்து 10th and +2 முடிச்சுட்டு பசங்கள்லாம் இருக்காங்கன்னா அடுத்து கெரியர்ல அவங்க என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் வந்து டிமாண்ட்ல இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு சொல்றதுக்காக அந்த துறையில் இருக்கக்கூடிய 2 எக்ஸ்பர்ட்ஸ் நமக்காக வந்து பேச போறாங்க லைவா. அதனால ஜஸ்ட் கீப் அ ரிமைண்டர், உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்க வந்து ரிமைண்டர் வச்சுக்கோங்க. இல்லை யாருக்கு தேவைப்படுமோ அவங்க கிட்ட மறக்காம 9:00 டியூன் இன் பண்ண சொல்லுங்க சரியா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பிளான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய பாட்டு இருக்கு உங்களுக்காக. நவ் டு பிகின் வித் பியூட்டிஃபுல் சாங்ஸ், ரெண்டு பாட்டு சீதாராமம் படத்திலிருந்து குருமுகில் அண்ட் கடல் படத்திலிருந்து அடியே, ரெண்டு பாட்டும் கேட்டுட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.
1: பேக் டு பேக்
2: அடுத்து ரெண்டு பாட்டு

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: Hi all, this is Naila Usha. ഈവരുന്ന ജൂൺ 19-ാം തീയതി ഐ എം കമ്മിങ് ടു സീ ഓൾ ഓഫ് യു അറ്റ് സഫാരി മോൾ ഷാർജ. നിഷ്ക ജ്വല്ലേഴ്സിന്റെ 5-ാമത്തെ ഷോറൂമിന്റെ ലോഞ്ച് നടക്കുകയാണ്. ഐ ഹാവ് ദി ആബ്സല്യൂട്ട് ഓണർ ഓഫ് ഇനോഗിനേറ്റിംഗ് ഇറ്റ്.
5: നൈല ഉഷയുടെ നിഷ്ക മൊമെന്റസ് ജ്വല്ലറിയും ഗ്രാൻഡ് ലോഞ്ചിൽ കലന്നുകൊണ്ട് സൂപ്പർ പരിസുകളെ ജയിങ്ക. വന്നതുമേ 10 പൗണ്ട് ഗോൾഡ് ജ്വല്ലറി, 10 ഡയമണ്ട് റിംഗ്സ്, 5 സ്മാർട്ട് ഫോൺസ് ജയിക്കുന്ന തങ്കമാണ് വായ്പ. അത് മറ്റുമില്ല, ജൂൺ 19, 20, 21 തീയതികളിൽ പിങ്ക് ടാഗ് ജ്വല്ലറിക്ക് 0% മേക്കിംഗ് ചാർജസ് മറ്റും. നിഷ്ക മൊമെന്റസ് ജ്വല്ലറി, സഫാരി മോൾ, ഷാർജ.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: இனிது நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். வாட் அ ரிலீஃப் இல்லையா? இந்த வாரம் ஆரம்பத்திலேயே வந்து இந்த பீஸ் டாக்ஸ் எல்லாம் நடக்குது. வெள்ளிக்கிழமை வந்து சைன் பண்ணிடுவாங்க இரு நாட்டினுடைய பிரசிடென்ட்ஸும் அப்படிங்கிற அந்த செய்தி கேள்விப்பட்டோன்னே வந்து கரெக்டா நடந்துடணுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். அண்ட் நவ் இட் இஸ் ஹேப்பன்ட். சில புகைப்படங்கள்லாம் கூட வந்து வலம் வருது நம்மளுடைய சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா, ஈரானுடைய பிரசிடென்ட் அவர்கள் வந்து அந்த ஹார்ட் காப்பி ஆஃப் MOU சைன் பண்ணதுக்கு அப்புறமா அதை வச்சுட்டு போஸ்ட் பண்றது. அண்ட் தென் பிரான்ஸ்ல தானே இவங்க சைன் பண்ணியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும். ஸோ அந்த பிக்சர்ஸும் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வரதை பார்க்கும்பொழுது இட் கிவ்ஸ் சோ மச் பீஸ் அண்ட் ரிலீஃப். இல்லை, கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஆஃப்டர் த சீஸ் ஃபயர். ஸோ போர் தொடங்கி வந்து எத்தனை மாசமாச்சு? மார்ச், ஏப்ரல், மே, இப்போ ஜூன் பாதி ஆயிடுச்சு. அண்ட் தென் அதுக்கு நடுவுலேயே வந்து சீஸ் ஃபயர்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் ஒரு சில யூனோ அன்செட்டிலிங் அண்ட் அன்சர்டன் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிலவிட்டு தான் இருந்தது. பட் நவ் வித் திஸ் இதெல்லாம் முடிவுக்கு வந்து எல்லாருடைய வாழ்க்கையை வந்து இயல்பு நிலைக்கு திரும்பணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த போர்னால டைரக்ட்லி பாதிக்கப்படலைனாலும் இன்டைரக்ட்லி நிறைய பாதிக்கப்பட்டிருப்போம். அஃப்கோர்ஸ் டைரக்ட் பாதிப்புகள் அப்படிங்கும்பொழுது அந்த சமயத்தில் நடந்த சில தாக்குதல்களால் பல பேருக்கு வந்து இன்ஜுரிஸ் எல்லாம் நடந்தது, ஒரு சில பேருக்கு வந்து உயிரிழப்பெல்லாம் கூட நடந்தது இல்லையா? அதை தாண்டி நிறைய பேருக்கு உலக அளவில் பார்த்தோன்னா பல பல பல பல ப்ராப்ளம்ஸ், இன்ஃப்ளேஷன்ஸ். இல்லை, இப்போ ரீசன்ட் டைம்ஸ்லாம் முன்னெல்லாம் கூட வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பெருசாக நம்ம அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்காம வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நம்மளை நிறைய பேர் விட்டுருப்போம். பட் இந்த ஒரு 3 மந்த்ஸ் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்தது. எப்படி வந்து நம்ம ரேஷனிங் பண்ணி நம்ம இருக்கணும், பொருட்களை வந்து எப்படி வீணடிக்காமல் அதோடைய மதிப்பு தெரிஞ்சு நம்ம வந்து அதை பயன்படுத்தணும், நிறைய நிறைய நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பர்சனலி கற்றுக் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். எதிர்பாராத ஜாப் லாஸஸ், எதிர்பாராத வேஜ் கட்ஸ், இல்லை இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் வந்து எப்படி சமாளிக்கிறதுங்கிறத கோவிட் எப்படி நமக்கு பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்துச்சோ, அதே மாதிரி இந்த ஒரு அன்சர்டன் சிச்சுவேஷன் நமக்கு கற்றுக் கொடுத்துச்சு. போதுமான பாடம் வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம கிடைச்ச அந்த லைஃப் லெசன்ஸ் வந்து கரெக்டாக பயன்படுத்தி நல்ல ஒரு லைஃபாக லீட் பண்ணிட்டு போவோம். லெட் இஸ் ஃபீல் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் வாட் எவர் வி ஹாவ் இன் ஹேண்ட். எனவே அடுத்ததாக வந்து மான் கராத்தி படத்திலிருந்து, அப்புறம் 90s நாட் அவுட்ல காதல் தேசம்ல இருந்து, யா காதலர் தினம் நினச்சேன், காதல் தேசம்ல இருந்து ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல அப்படி எனர்ஜி ஏத்துற மாதிரி பாட்டு மோனிகா உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: அஜ்மான்ல டாக்ஸிஸ் எல்லாம் முழுக்க முழுக்க கேஷ்லெஸ் ஆக போகுது. ஃபுல் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அஜ்மான் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. ஸோ இந்த ஃபுல்லி டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் அக்ராஸ் தி ஹோல் ஃப்ளீட், அவங்களுடைய டாக்ஸிஸ் எல்லாத்துலேயும் வந்து இப்போ கொண்டு வந்தாச்சு, நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் டாக்ஸிக்கு நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா, டாக்ஸி எடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீ இருக்கு இல்லையா, டாக்ஸிக்கான ஃபீ, அது வந்து இனிமேல் நீங்கள் கேஷ்லெஸ்ஸாக முழுக்க முழுக்க டிஜிட்டலாக பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, வேறு electronic payment options like QR codes வந்து டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க டாக்ஸி மீட்டர்ஸ்ல, மொபைல் டிவைசஸ்ல. அதே தவிர்த்து இந்த POS னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல்ஸும் வந்து அஜ்மான்ல இனிமேல் டாக்ஸிஸ்ல இருக்க போகுது. ஸோ பேங்க் கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ண முடியும், கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் லைக் நம்ம கார்ட்ஸ் வந்து டேப் பண்ணியும் அஜ்மான்ல டாக்ஸி பயன்படுத்தி இனிமே ஃபேர் பே பண்ண முடியும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mersel morning brought to you by

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: நற்றிணக்கங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: 7:43 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல வந்த மெசேஜஸ் எல்லாம் பார்ப்போமா, யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சுதா ரகு ஃப்ரம் சிங்கப்பூர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. குட் மார்னிங் சுதா. குட் மார்னிங். எப்படி இருக்கு சிங்கப்பூர்ல வெதர் எல்லாம்? அல்தாப் பராக் குட் மார்னிங். ஜாப்ஸா சவுத் ஜெபல் அலி ஃப்ரீ ஜோன். அப்துல் முதாலிஃப் வந்து குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். இன்னும் மண்டே இருக்கு வீக்கெண்டுக்கு அப்படின்னு அவர் எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்காரு. வீக்கெண்ட் கவுண்ட் டவுன் நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி இன்னைக்கு தேர்ஸ்டே இல்ல, ஃப்ரைடே இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நைஸ். பாருங்க எத்தனை பேர் வந்து வீக்கெண்ட்காக வெயிட் பண்றாங்கன்னு. குமார் ஃப்ரம் ஜப்பான், ஹாய். அன்பான காலை வணக்கம் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஜப்பான் எப்படி இருக்கு? வெதர்லாம் எப்படி இருக்கு? ஃபயாஸ் அஹமத் நசர், குட் மார்னிங் கீர்த்தனா, விஷிங் யூ அ கிரேட் டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. அர்ஷத், குட் மார்னிங், உங்க ஆஃபீஸ் கீழே இருந்து தான் பேசிட்டு இருக்கேன், செம்ம வெயிலா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படியா, இந்த ஏரியா தானா நீங்க? ஓகே நைஸ். ரவி சங்கர் ஃப்ரம் தோஹா, குட் மார்னிங் உங்களுக்கும். அப்புறம் வேறு யார், ரஜீஷ் மனு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. காலை வணக்கம், எப்போதும் போல அதே வேலை, அதே சாலை, அதே வேலை, அதே சாலை, அதே அலுவலகம், மாற்றம் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் மட்டும் ஏதோ தினமும் புதிதாக பிறக்கிறேன் அப்படின்னு பயங்கர பிலோசாபிக்கலா காலையிலே பேசியிருக்காரு. ஐ திங்க் திஸ் இஸ் த ஸ்பிரிட் தட் வி ஆல் நீட் இல்லையா, தேவைதான் நம்ம எல்லாருக்கும். ஷார்ஜா டு துபாய் சவுத் அவர் வந்துட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் ஜான்சி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. குட் மார்னிங் சிஸ்டர், இட்ஸ் மீ ஜான்சி ஃப்ரம் கராமா அப்படின்ட்டு. ஹாய் ஜான்சி. மணி ஃப்ரம் சென்னை அசோக் நகர், ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. எஸ் தேங்க்யூ, நீங்க எப்படி இருக்கீங்க? முகமது ஆதில், குட் மார்னிங் டு யூ டூ. ஆல் ரைட். உதய செல்வா வந்து விஷிங் அ வெரி ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ. குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், நல்ல ஒரு நாளாக உங்க எல்லாருக்கும் இருக்கட்டும். சரி, ஷார்ஜா டு துபாய் யாரெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க? டிராபிக் எப்படி இருக்கு? ஓ எம் ஜி.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor's unbeatable summer offer la buy now pay next year, zero VAT, zero interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: நேத்துக்கு தான் வந்து புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க இல்லையா. பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் திரும் செலவழிச்சு இந்த ஷார்ஜா துபாய் வரக்கூடிய டிராஃபிக் வந்து எப்படியாவது கம்மி பண்ணணும், மக்கள் வந்து இன்னும் ஈஸியாக போகணுங்கிறதுக்காக ப்ராஜெக்ட் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் கொஞ்சம் தூரமாக ஒரு ஒரு ஹோப் ஒன்று தெரியுது. பட் அது வரைக்கும் இந்த டிராஃபிக்கில் வந்து தத்தளிச்சு வரத்தான் வேணும். ஸோ டென்ஷன் ஆகாமல் டிரைவ் பண்ணிட்டு வாங்க. 311 வந்து இந்த ரமேஷ் ஹைப்பர் மார்க்கெட் பக்கத்தில் பார்த்தோம்னா அங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபுட் பிரிட்ஜ், அந்த சைடில் இருக்கிற அந்த குட்டி குட்டி ரோட்ஸ்ல எல்லாம் பயங்கர கன்ஜெஷன். அங்கே ஓரிரு கிராஷ்கள்லாம் வேற ஆகியிருக்கு. அண்ட் அது தான் டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல இப்பொழுதுக்கு வேற எந்த கிராஷும் தெரியல 311ல. பட் பயங்கர பிஸியா இருக்கு. E11 பயங்கர பிஸியா இருக்கு. 611 பிஸியா இருக்கு. பட் அங்கேயும் டிராபிக், ஐ மீன் கிராஷ் எதுவும் இல்லை. அண்ட் இது நம்மளோட அந்த பெரிய ரவுண்ட் அபவுட், அந்த ராசல்கோ ரவுண்ட் அபவுட்டை நோக்கி போகக்கூடிய அல்லவி ரோடு ஒரு நாலா பக்கமும் நம்ம பார்த்தோம்னா, நாலு சைடுமே டுவர்ட்ஸ் த ரவுண்ட் அபவுட் போற டைரக்ஷன்ல பார்த்தோம்னா டிராபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது தெரியுது. அதை தவிர்த்து வேற எங்க, வேற எங்க, ஓ இன்னைக்கு என்ன இவ்வளவு டிராபிக். E44ல நம்ம ராசல்கோ ரோட் டு இந்த அல்கேல் பார்த்தோம்னா அந்த ஹோல் ஸ்ட்ரெச்ல பயங்கர டிராஃபிக்காக இருக்கு. அண்ட் அல்கூஸ் 4th ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறது எனக்கு இங்கே தெரியுது மேப்ல பார்த்தோம்னா. இங்கே இந்த கான்சுலேட்லாம் இருக்கு, யுகாண்டா கான்சுலேட் தான் அதுக்கு இந்த ஜஸ்ட் இந்த ரோடுக்கு இந்த பக்கம் இருக்கு. ஸோ அங்கே பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஆயிருக்கிறதுனால அந்த அந்த ஹோல் ஸ்ட்ரெச் வந்து அன்யூஷுவலி இன்னைக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கு. ஸோ இந்த ரோட்ல எல்லாம் வந்து நீங்கள் சிக்கி தவிச்சு வந்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வாங்க, ஏன்னா லுக்ஸ் லைக் இந்த கன்ஜஷன் கிளியர் ஆகிறதுக்கு டைம் ஆகும் போல இருக்கு. ஸோ பொறுமை இழக்காமல் வாங்க.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: ஆல் ரைட். 7:47 ஆகிவிட்டதன் காரணத்தால் மனசு திட்டமிட்டு பாட்டு உங்களுக்கு நான் கொடுத்துடுறேன். கால் பண்ணி நீங்க கேட்கலாம் என்ன படத்துலேருந்து என்ன பாட்டு வேணும்னு. 800-8940. ஹலோ, குட் மார்னிங்.
2: ஹலோ கீர்த்தனா.
0: ஹாய்,
2: குட் மார்னிங்.
0: குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
2: நான் ஆனந்த் பேசுறேன்.
0: ஆனந்த் எங்க இருந்து?
2: ராசல்கைமா.
0: Yes. Oh, nice. என்ன பண்றீங்க ஆனந்த்?
2: நான் அந்த வீட்டு ஆபீஸ்
0: ஓ ஓகே. சோ ராசல்கைமால தான் உங்க ஆபீஸ் இருக்கா?
2: எஸ் எஸ்.
0: எவ்வளவு நேரம் ஆகும் சுமாரா உங்களுக்கு வீட்ல இருந்து ஆபீஸ் போகிறதுக்கு டெய்லி?
2: 25 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ்.
0: ஓ, லைக் டிஸ்டன்ஸ்னாலயா இல்ல டிராஃபிக்னாலயா?
2: இல்ல டிராஃபிக் இல்ல.
0: டிராஃபிக்கே இல்ல. ஜாலியா அப்படி ஜெவல் ஜெய்ஸ் பார்த்துட்டே டிரைவ் பண்ண வேண்டியதுதான்.
2: Yes.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: என்னங்க?
0: சீதாராமம்ல இருந்து
2: குருமுகில்.
0: குருமுகில் இப்ப ஆக்சுவலி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் தான் பாட்டு நான் பிளே பண்ணேன். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா உங்களுக்கு? ஆமா, பிளே பண்ணேன். ஓபனிங் சாங்கே அதுதான் இன்னைக்கு.
2: ஓ சாரி, ஐ மிஸ்.
0: நோ ப்ராப்ளம்.
2: சேம் சேம் படத்துல இருந்து வேற என்னென்ன சாங் இருக்கு?
0: சீதாராமம் இல்லையா? இருங்க ஒரே நிமிஷம். சீதாராமம்ல வந்து ஐ திங்க் குறுமுகில் சாங் தான் மெயினா அதுல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் பாட்டு.
2: கண்ணுக்குள்ளே
0: அப்படி ஒரு பாட்டு இருக்கா சீதாராமம்ல? ஓகே, நான் செக் பண்றேன். ஏன் சீதாராமம் அவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? சில மூவிஸ் கொஞ்சம் அப்படிதான் இல்லையா? ஓகே, ஒரு சுட்டாவது தண்ணி வராம இருக்காது இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் சீதாராமம். ஒரு பிரேக் வருது, பிரேக் அப்புறமா ஆனந்த்காக அவர் கேட்ட அந்த பாட்டை பிளே பண்ணிட்டு 8 மணிக்கு மேல செய்திகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
3: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
4: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
5: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
6: Hi all, this is Naila Usha. Even in the June 19th, I am coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the Anjamitha showroom in the launch in Arkana, and I have the absolute honor of inaugurating it.
7: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launch il kalandukonga, super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaipu. Adu mattumilla, June 19, 20, 21 theedigalil pink tag jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.
8: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
10: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
11: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
12: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
13: போன் ரிங் ஆச்சா? சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
12: ஏய் நிவி,
13: எதை கேட்ட? ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மக்கசல்
14: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்க நினைக்கிறேன்.
15: டேய் டேய் டேய்,
14: என்ன பத்தி எல்லாமே போட்டு குத்திட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா ஈவினிங்க.
10: நிவி நிவி போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
16: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், the world's favorite jeweler. Mersal Morning brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
17: Request a song, call or WhatsApp 050-252-8940.
18: மனசு தொட்டு மிட்டு, மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. விரிவான செய்திகள்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். துபாய் ஷேக் ஜாயத் சாலையில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. தீயை துபாய் சிவில் பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தினர். தீ விபத்தினால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று துபாய் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு தளத்திலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நடைமுறைகளின்படி குளிர்விக்கும் பணிகளை முடித்துவிட்டதாக சிவில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
2: உலகச் செய்திகள்.
4: ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவரும் அமைதி திட்டம் அமலுக்கு வந்தது. மேற்கு ஆசியாவில் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த டிரம்ப் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோனுடனான இரவு விருந்தின் போது இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இது தொடர்பிலான காணொளியும் வெளியாகியுள்ளது. G7 உச்சி மாநாட்டை தொடர்ந்து வெர்சாய் அரண்மனையில் மெக்ரோனுடன் இரவு உணவு அருந்திய போது டிரம்ப் தனிப்பட்ட முறையில் அமைதி ஒப்பந்தம் தொடர்பிலான ஒரு பிரதியில் கையெழுத்திட்டார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மின்னணு முறையில் கையொப்பமிடப்பட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயியும் உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகின்றது. இந்திய நேரப்படி இன்று காலை 10 மணிக்கு தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் R.V. அர்லீக்கர் தலைமையில் தொடங்குகின்றது. ஆளுநர் R.V. அர்லீக்கர் சட்டப்பேரவையில் முதன்முறையாக உரையாற்றுகின்றார். ஆளுநரின் ஆங்கில உரையைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் JCT பிரபாகர் தமிழ் உரையை வாசிப்பார். அதன் பின்னர் பேரவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவுறும். தவைக்க ஆட்சி அமைத்த பிறகு முழுமையாக நடைபெறும் முதல் சட்டப்பேரவை கூட்டம் என்பதால் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பட்டி அணிந்து சட்டமன்றத்துக்கு வருகை தந்துள்ளனர். இதில் வாயை திறங்கள் CM என்று எழுதப்பட்டுள்ளது. மேலும் பதாதைகளை ஏந்தி அவர்கள் சட்டமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் கோஷம் எழுப்பினர். இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தில் நிகழும் பாலியல் குற்றச்சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயிகளின் அதிருப்தி, தமிழகத்தின் நிதிநிலை குறித்து சமீபத்தில் வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவாதிப்பர் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல்வர் விஜய் தலைமையிலான அரசும் சட்டப்பேரவை கூட்ட விவாதத்தை முதன்முறையாக எதிர்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: இந்திய செய்திகள்.
4: கர்நாடக சட்டமேலவையில் காலியாக உள்ள 7 இடங்களுக்கான தேர்தல் இன்று நடைபெறுகின்றது. இதில் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு 28 MLAக்களின் வாக்குகள் தேவைப்படுகின்றன. தற்போது உள்ள MLAக்களின் எண்ணிக்கைக்கேற்ப காங்கிரஸ் 4 இடங்களிலும் பாஜக 2 இடங்களிலும் எளிதாக வெற்றி பெறும். மாஜதவுக்கு 19 MLAக்களின் வாக்குகளே இருக்கும் நிலையில் அக்கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்தியுள்ளது. இதேவேளை காங்கிரஸ் தங்களது கட்சியில் உபரியாக உள்ள 6 MLAக்கள் மற்றும் சுயேட்சை MLAக்களின் வாக்குகளை குறிவைத்து 5வது வேட்பாளரை நிறுத்தியுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் மாஜத MLAக்கள் கட்சி மாறி வாக்களிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து காங்கிரஸ் மேலிடம் தங்களது MLAக்களை பெங்களூருவை அடுத்துள்ள பீடதியில் சொகுசு விடுதியில் தங்க வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாஜத MLAக்கள் 19 பேரும் பெங்களூருவில் ஒரு சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இரு கட்சிகளின் MLAக்களும் அவர்கள் தங்கியுள்ள சொகுசு விடுதிகளில் இருந்து பேருந்துகள் மூலம் நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கு பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட உள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
4: குற்றப்புலனாய்வு துறையின் காவலில் உள்ள இலங்கை அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் இயக்குநர் சுரேஷ் சாலை தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். குற்றப்புலனாய்வு தடுப்பு காவலுக்கு மீண்டும் திரும்ப விரும்பவில்லை என்றும் மரண தண்டனையே மிகவும் பொருத்தமானது என்றும் சுரேஷ் சாலை கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் சாலி அவரது தனிப்பட்ட வழக்கறிஞரை சந்திக்க சென்றபோது அவர் இதனை கூறியுள்ளார். மனித உரிமைகள் ஆணைக்குழு நடத்தி வரும் விசாரணைகள், பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது குறித்த அரசின் நிலைப்பாடு மற்றும் ஆஸ்கிரிய மகாநாயக தேரர் விடுத்த கோரிக்கை ஆகியவற்றை வழக்கறிஞர் சுரேஷ் சாலியிடம் தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போதைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு சுரேஷ் சாலியிடம் வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தமது உண்ணாவிரத போராட்டத்தை தாம் முடித்துக் கொள்ளப் போவதில்லை என்று சுரேஷ் சாலி தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் போர்ச்சுக்கல் மற்றும் கோங்கோ ஜனநாயக குடியரசுக்கு இடையிலான போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட போர்ச்சுக்கல் அணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோல் பதிவு செய்யவில்லை. ஆட்டத்தின் 6வது நிமிடத்தில் ஜோவான் நெவாஸ் போர்ச்சுக்கல் அணிக்காக முதல் கோலை பதிவு செய்தார். முதல் பாதையின் ஸ்டெப்பேஜ் டைமிங்கில் கோங்கோ அணி கோல் பதிவு செய்தது. குரோஷியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி 4-2 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. இங்கிலாந்து அணி சார்பில் ஹாரி கேன் 2 கோல்களும், ஜூட் பெல்லிங்ஹாம், மார்க்கஸ் ராஷ்போர்ட் ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இன்று எல் குழுவில் நடைபெற்ற ஆட்டத்திலும் பனாமா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் கானா வீழ்த்தியது. கே குழுவில் உஸ்பெகிஸ்தான் மற்றும் கொலம்பியா அணிகள் தற்போது பல பரீட்சை நடத்தி வருகின்றன. கொலம்பியா 3-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இதேவேளை குழு ஏயில் செக் குடியரசு மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று மோத உள்ளன. குழு பியில் இன்று 2 போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் முதல் போட்டியில் சுவிட்சர்லாந்து மற்றும் பாஸ்னியா அணிகள் மோதுகின்றன. அடுத்த போட்டியில் கனடா மற்றும் கத்தார் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன.
0: Business update. Business update.
5: Brought to you by Zoho.com. Zoho recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
4: உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்தும் சரிந்து வருகின்றது. கடந்த 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெய் விலைகள் சரிந்துள்ளன. 3 நாட்களுக்கு முன்பு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து ஹோர்முஸ் ஜலசந்தையில் கடல் வழி போக்குவரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. மேலும் அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ள நிலையில் எண்ணெய் விலைகள் மேலும் சரியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.90% சரிந்து 75.33 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1.66% சரிந்து ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 78.23 டாலராக உள்ளது. இதேவேளை உலக சந்தையில் தங்கத்தின் விலையும் சரிந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி $41 வரை சரிந்து ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,319.36 டாலராக உள்ளது.
0: Business update. Business update.
5: Brought to you by Zoho.com.
2: விரிவான செய்திகள்
6: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
2: Weather update.
6: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தில் இன்று முதல் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று வானம் தெளிவாகவும் கிழக்கு பகுதிகளில் அவ்வப்போது பகுதி மேகமூட்டத்துடனும் காணப்படும். இன்று காலை 9 மணி வரை அடர்த்தியான பனிமூட்டம் தொடர்பிலான சிவப்பு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. பார்வை திறன் குறைவாக இருப்பதால் வாகன ஓட்டுநர்களை எச்சரிக்கையுடன் வாகனம் செலுத்துமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அபுதாபியில் இன்று வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும் துபாயில் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் மற்ற பகுதிகளில் மிகவும் வெப்பமான பகுதிகளான மெசினாவில் 48 டிகிரி செல்சியஸ் வரையிலும், ராசினில் 47 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அல்குவா மற்றும் கசியோனாவில் முறையே 46 மற்றும் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
7: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். Tamil FM ka hukku, Tamil FM ka hukku, hukku, hukku.
8: Hahaha, artumayin thana cha. 89.4 Star of the Month.
9: Singer SPB.

0: Gold rate, 24 carat தங்கம் 1 gram, 580 திரும்ஸ், 25 fills, 2 carat தங்கம் 1 gram, 480 fills.
1: இன்று தங்கத்தின் விலை
0: Gold rate
2: brought to you by Ain Gold Wallet app-ல வெறும் 1 dirham முதல் கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம். ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஃபர்ஸ்ட் பர்சேஸ் போனஸ் கூட இருக்கு. அவைலபிள் இன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்.
0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஃபீஃபா ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சது ஒரு பக்கம் வந்து ஃபீஃபா பத்தின ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் அண்ட் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பாண்டிச்சேரியில அந்த ஜெர்சி விற்கிற அந்த அக்கா, அவங்களை வந்து நம்ம யாரும் மிஸ் பண்ணிருக்கவே மாட்டோம் இல்லையா. மெஸ்ஸியை வந்து ஜெஸ்ஸிங்கிறது, இன்னொரு பிளேயரை வந்துட்டு லவீன் யவால வந்துட்டு லக்ஷ்மி அம்மாளுங்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பயங்கர ஃபன்னியா அவங்களுக்கு ஏனோ பெயர்கள் எல்லாம் சொன்னதுனால அவங்க சூப்பர் ஹிட் ஆயிட்டு ஆன்லைன்ல இப்போ செய்திகள்லாம் கூட வந்து அவங்கள பேட்டி எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. பாருங்க, யார் எப்போ ஹிட் ஆவாங்க வைரல் ஆவாங்க அப்படின்னு தெரியாது. பட் அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது இதுதான், எப்படி தன்னுடைய பொருளை வந்து மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அது ஹிட் ஆறத பார்த்து அதை அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், ஷீ இஸ் அ ஸ்ட்ரகிளிங் மாம். கணவனுடைய துணை இல்லாமல் தன்னுடைய பசங்களை வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று, 350 rupees தான் அவங்க விற்கிறது எல்லாமே. அவங்க கடையில் நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் 350 rupees தான். அதுக்கு நல்ல குவாலிட்டியா ஜெர்சி தரோம், பேண்ட் தரோம், சட்டை தரோம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் பார்த்தா சச்ச ரெசிலியன்ட் வுமன். அது அது வந்து நிச்சயமா நம்ம பாராட்டியே ஆகணும். சோஷியல் மீடியா வந்து எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது பாருங்க. எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்காக உன்னாலே உன்னாலே திருவிளையாடல் ஆரம்பம் படங்கள் அந்த எல்லாம் பாட்டு பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான UAE அப்டேட் உங்களுக்காக.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆச்சு, இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு க்ளோஸ் பண்ண போறாங்க. அதற்கு அடுத்தபடியா புது அகாடமிக் இயர் ஆரம்பிக்க போகுது இல்லையா, 26-27 அகாடமிக் இயர். ஸோ அந்த அகாடமிக் இயர்ல இங்க இருக்கக்கூடிய லீடிங் எஜுகேஷன் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் இந்த நேரத்தில் வந்து ஹயரிங் எல்லாம் நடக்கும். இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் ஃபாலோவிங் பிரிட்டிஷ், அமெரிக்கன் அண்ட் ஐபி கரிக்குலம் வந்து இப்போ டாப் டியர் குளோபல் டேலண்ட்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. நல்ல டீச்சர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா, பாருங்க வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஐம் ஷோர் திஸ் இஸ் த ரைட் டைம். அண்ட் நல்லா இருக்கக்கூடிய டேலண்ட்ஸை ரீடைன் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுவும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் ஓவர்சீஸ் டேலண்ட் மட்டும் இல்லாமல் யூஏ பேஸ்ட் டீச்சர்ஸுக்கான வேல்யூவும் வந்து இங்கே அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அப்படிங்கறத தெரிவிக்கிறாங்க. அண்ட் ஸ்கூல்ஸ் வந்து இன் ஜென்ரல் அவங்க பார்க்கறது என்ன, ஒரு டீச்சரை வந்து ரெக்ரூட் பண்ணும்போது அவங்க பார்க்கறது என்ன அப்படின்னா, பியாண்ட் அவங்களோட அந்த சப்ஜெக்ட் நாலேஜையும் தாண்டி இல்லை, அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க முடியுமா, ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்து மெயினா அவங்க பாக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இல்ல, அதை தவிர்த்து அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், அப்புறம் கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங், இண்டிபெண்டன்ட் லேர்னிங், இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா யூ வில் பி த பர்ஃபெக்ட் ஃபிட். அப்படி இருக்கக்கூடிய இந்த கிரைட்டீரியாக்குள்ள பொருந்தக்கூடிய டீச்சர்ஸ், எஜுகேட்டர்ஸ், அவங்கள தான் நாங்க தேடிட்டு இருக்கோங்கிற மாதிரியும் ஸ்கூல் சொல்லிட்டு இருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
3: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
1: மலையாளம் தெலுங்கு ஒரே இடத்துல இன்னைக்கு
4: தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
11: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alucas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alucas, the world's favorite jeweler.

0: டெம்பரேச்சர் இங்க நம்ம யூஏல படிப்படியா அதிகரிக்க போகுதுங்கிற மாதிரி வெதர் அப்டேட் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. வரக்கூடிய நாட்கள்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ ஹியூமிடிட்டி அதிகரிக்கும். அண்ட் இந்த ஹியூமிடிட்டியின் காரணமாக ஃபாக் ஃபார்மேஷன் மிஸ்ட் ஃபார்மேஷன் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். இன்னைக்கு காலையிலேயே கூட வந்து பல இடங்கள்ல ஃபாக்கான அலர்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு. பொதுவா இல்ல, இந்த மாதிரி டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்பொழுது சம்மர்ல எஸ்பெஷலி நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய கார்ல டெம்பரேச்சர் காட்டும் இல்லையா, அது வந்து வேறையா இருக்கும். ஆனா வெளியில வந்து வேறையா இருக்கும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சர். ஸோ நம்ம கார் காட்டக்கூடிய அந்த டெம்பரேச்சர் ரீடிங் இருக்கு இல்லையா, அந்த டேஷ்போர்டில் இருக்கிற அந்த ரீடிங், அதுதான் வந்து வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரா அப்படின்னு கேட்டால், ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னன்னா இல்லை. வெஹிக்கிளுடைய அந்த டெம்பரேச்சர் டிஸ்பிளே வந்து அந்த வெஹிக்கிள் அந்த காரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இம்மீடியட் என்வாயன்மெண்ட் தான் வந்து குறிக்கிறதே தவிர, ஓவராலாக வந்து அந்த சிட்டியில் அந்த ஊரில் அந்த நாட்டில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதை குறிக்கிறது கிடையாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா பொதுவாக நம்ம பார்த்தோம்னா நம்ம காரில் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக காட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் வெளியில் வந்து டெம்பரேச்சர் சம்டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு வயசு வயசாக இருக்கும். ஸோ அதற்கான காரணம் இதுதான், வெளியில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டாக இருக்கும், உள்ளே வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் வந்து அகெயின் அந்த கார் எவ்வளவு சூடை வந்து அப்சர்வ் பண்ணுது சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல, லைக் டைரக்ட் சன்லைட்டாக இருக்கலாம், பக்கத்தில் வந்து வேறு ஏதாவது வாகனங்கள்லாம் இருக்கலாம், வேறு ஏதாவது ஹீட் சோர்ஸ் எல்லாம் இருக்கலாம். அந்த காரணத்தினால தான் வந்து நமக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக தெரியுமே தவிர அவுட்டோர் ஏர் டெம்பரேச்சர் வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சில சமயங்களில் நம்ம பார்த்தோம்னா காரில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வெளியில் பார்த்தோன்னா அவ்வளோ இருக்காது. அகேன் அதுக்கும் காரணம் அதுதான், பேஸ்மெண்ட் பார்க்கிங், அங்கே ஹீட் வந்து அதிகமாக ஜெனரேட் ஆகிற மாதிரியான ஒரு ட்ராப்ட் என்வாயன்மெண்ட்குள்ளே நம்ம இருக்கும்பொழுது சுற்றி இருக்கிற அந்த ஹீட்டின் காரணமாக நம்மளோட கார் வந்து அந்த ரீடிங்கை காட்டும். அதனால தான் வந்து சில பேர் காரை எடுத்து கொஞ்சம் டிரைவ் பண்ண ஆரம்பித்தோன்னே டப்புன்னு அந்த டேஷ்போர்டில் காட்டுற டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கிறாங்க. சொன்ன மாதிரி தான். அண்ட் இப்போது ஜென்ரலாக வந்து விண்டர்லலாம் நம்ம பார்த்தோன்னா இந்த பேஸ்மெண்ட் பார்க்கிங் ஆர் அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளெல்லாம் வந்து நம்ம பார்க் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்னும் லோவராக இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் டைரக்டான சன்லைட்ல இருந்து நமக்கு ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும் அந்த பேஸ்மெண்ட் பார்க்கிங் அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாமே. அண்ட் பொதுவாக வந்து சொல்லுவாங்க ஹாட் ரோட் மேலே வந்து நம்ம காரை பார்க் பண்ணும்பொழுது அந்த பிளாக் ஆஸ்பால்ட் வந்து ஹீட் அதிகமாக அப்சார்ப் பண்ணி ரேடியேட் பண்ணுறதுனால ரோட் மேலே வந்து நம்ம பார்க் பண்ணக்கூடிய கார்ஸில் பார்த்தோம்னா உள்ளே இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து காரணம், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. வாட் எவர் இட் இஸ், வரக்கூடிய நாட்களில் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக போகிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று தான். அண்ட் இந்த மாதிரியான நேரங்களில் சமரில் எஸ்பெஷலி நம்ம வெளியில் போகிறத தவிர்த்துட்டு வீட்லேயே வந்து பல நாட்கள் பல வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்கள் ஃபோன் ஒரு உங்களுடைய ஸ்மார்ட் டிவியில் வந்து Z5 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வருஷத்தினுடைய மிக பிரம்மாண்டமான ஹிட்ஸ் அக்ராஸ் தமிழ் மலையாளம் ஹிந்தி அண்ட் தெலுங்கு உங்களுக்காக ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அதுலேயும் வந்து இப்போது பேட்ரியாட் படம் நீங்கள் தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்தின் பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு படம், அந்த படமும் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு Z5ல. அண்ட் இன்னொன்னு என்னன்னா இப்போ ரைட் நவ Z5க்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ல நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க எடுக்கும்போது ஆல் ஆக்சஸ் ஆனுவல் பேக் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் 99.99 dirhams, 100 dirhamsல வந்து நீங்க எடுத்துக்கலாம். இது முன்னாடி வந்து 275 dirhamsா இருந்தது, இப்போ ஜஸ்ட் 100 dirhamsல நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஆனுவல்லா எனக்கு வேண்டாம் பா, நான் கொஞ்சம் ஷார்ட்டர் கமிட்மென்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு ஸ்பெஷலா பெர் மந்த்கான மந்த்லி ரேட் வந்து இட் இஸ் ஓன்லி 19.99 dirhams, தட் இஸ் ஓன்லி 20 dirhams, சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே உங்கள் ஃபோன் ஆர் ஸ்மார்ட் டிவியில் வந்து Z5 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வெயிலுக்கு ஜிலு ஜிலுன்னு வீட்டுக்குள்ளேயே ஏசியை போட்டுட்டு படம் அண்ட் சீரீஸாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ்
1: FM. இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படத்தை என்ன தெரியுமா?
2: விஜயன் ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
3: 20 வயசுல ஒரு நாள் ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள் ஒரு வருஷங்க.
2: என்ன
4: வாழ்க்கை இருக்கு?
5: ஜோடி போட்டு முன்ன வந்து நின்னாலுமே அம்மா அம்மா தான்.
6: ஒரு கிரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
7: டேய் என்ன சொல்ற?
6: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்டும் கூட.
8: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
9: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
10: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
11: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
12: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
13: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
14: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
15: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
14: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
15: கூடவே வீக்லி டிரா.
14: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
16: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
17: மேடம் ஒரு நிமிஷம்.
18: எஸ்.
17: தமிழ் FM தெரியுமா? 89.4.
18: ஹா, நல்லா தெரியுமே.
17: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
18: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
17: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
18: எது, மதுவா?
17: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
18: ஓ மை காட், யார் அவரு?
17: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
18: டாம் இட்.
19: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
18: அடிங்க.
20: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃப்.
21: திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் brought to you by எவோரா கலெக்ஷன் ஃப்ரம் ஜோயாலுகாஸ். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
22: You are with Kirtana on மெர்சல் மார்னிங். Golden Song of the Hour.
23: Golden Song of the Hour.
21: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: Hi all, this is Naila Usha. Ee verna June 19th thiyathi I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers inde anjamathe showroom inde launch nadakkana and I have the absolute honor of inaugurating it.
3: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launchil kalandukonga. Super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaipu. Adu mattum illa, June 19, 20, 21 thiyathigalil pink tag jewelry ku 0% making charges mattum dhaan. Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.
4: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
5: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
4: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
5: கூடவே வீக்லி டிரா.
4: உடனே bigticket.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
7: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக. ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
10: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joyalukkas. Ungal unarvugalai velippaduthum pragasamana nagaigal. Joyalukkas, the world's favorite jeweler.

இவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த பாட்டு வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. சில பாட்டெல்லாம் இந்த மாதிரி தான், டைம் ஆக ஆக ஆக இட் வில் சவுண்ட் சோ நைஸ். இந்த கோல்டு மாதிரி சில பாட்டெல்லாம் அதோடைய வேல்யூ வந்து குறையவே குறையாது. கோல்டு வேல்யூ அப்படின்லாம் சொல்லும்போது தான் இந்த ஒரு ஆஃபர் பத்தி ஐ ஹாவ் டு ரிமைண்ட் யூங்கிறதையும் எனக்கு இன்னொரு முறை வந்து ஞாபகம் வந்தது. ஸோ லெட் மீ ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகேன். இப்போ ஜூன் மாசம் 18 ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இந்த ஜூன் எண்டு வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல ஸ்பார்க்லிங் சம்மர் ஆஃபர் நடக்குது இல்லையா, அது நீங்க அவைல் பண்ணிக்கிறதுக்கு 22 and 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல ஃபிளாட் 40% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க. டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஸ்டோன் ஜுவல்லரி அப்புறம் அன்கட் ஜுவல்லரி எல்லாம் வாங்கும்போது அதுலயும் உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் இருக்கு. சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரிக்கு 30% டிஸ்கவுண்ட் இருக்கு. அண்ட் பழைய தங்க நகையை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது மேக்ஸிமம் ரேட்ல இங்க புது டிசைன்ஸ்க்கு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் லைக் ஐ சேட், ஜூன் 1 ஆரம்பிச்சாச்சு இந்த ஆஃபர், ஜூன் 30 வரைக்கும் மட்டும்தான் இருக்கு. ஸோ இன்னைக்கே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க. கராமா சென்டர் துபாயில் தான் இருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. அண்ணா பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்டோரை குறிப்பிட்டு ஆளுநர் ஆர் வி அர்லிகர் உரையை தொடங்கி நடத்தி வருகின்றார். தமிழகத்தில் இருமொழி கொள்கையை தொடரும் என்று ஆளுநர் ஆர் வி அர்லிகர் உறுதியளித்தார். தமிழை சென்னை உயர்நீதிமன்றம் வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கொள்கை தலைவர்கள் வழியில் தமிழ்நாட்டில் ஆட்சி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். அண்ணா எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் புரட்சி செய்துள்ளார் என்றும் கூறினார். தமிழ்நாட்டு நலனில் அக்கறை செலுத்தும்படி ஒன்றிய அரசை தாவிக அரசு தொடர்ந்தும் வலியுறுத்தும் என்றார். மத்திய அரசு நிதிப்பகிர்வில் பாரபட்சம் காட்டுகின்றது என்று விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்றும் கூறினார். நிதிப்பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகின்றது என்றும் ஆளுநர் கூறினார். பொது அமைதியை காப்பதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதும் அரசின் தலையாய கடமையாகும். அரசுக்கு வரும் வருவாய் இழப்பீட்டை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் தாவிகா அரசு எடுத்துள்ளது என்று ஆளுநர் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மோசமாகியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் 2x என்றும் ஆளுநர் உரையில் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: தேச பாதுகாப்பில் இந்தியா முன்மாதிரியாக உள்ளதென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இணையவழி குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தின் கீழ் இயங்கும் குற்றப்புகார் இணையதளத்தின் செயற்பாடுகளை ஆய்வு செய்த மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா, புகார் அளிப்பதை எளிதாக்கும் வகையில் அதில் AI மற்றும் பன்மொழி ஆதரவை பயன்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். மோடி அரசின் 12 ஆண்டுகளில் நமது தேசம் குடிமக்களை பாதுகாத்து எதிரிகள் மீது பேரழிவை ஏவிவிடும் ஒரு பாதுகாப்பு அரணாக மீண்டும் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றார்.
1: இலங்கை செய்திகள்.
2: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கூறி இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனு ஒன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரொஹாந்த அபி சூரிய மற்றும் சரத் திசாராய்க்கு ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்முஸ் ஜலசந்தையை தெஹ்ரான் உடனடியாக மீண்டும் திறக்கும் என்றும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை உடனடியாக முடிவுக்கு வரும் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப் தெரிவித்துள்ளார். அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் ஈரானும் கைச்சாத்திட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் இதனை தெரிவித்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நினைவு கூறவும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் பாகிஸ்தான் கத்தாரின் ஆதரவுடன் நாளை சுவிட்சர்லாந்தில் ஒரு விழாவை நடத்தும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார்.
1: அமீரக செய்திகள்.
2: அஜ்மான் போக்குவரத்து ஆணையம் தனது டாக்ஸி வாகனங்கள் அனைத்திலும் முழுமையான டிஜிட்டல் கட்டண முறையை செயற்படுத்தி முடித்துள்ளது. இதன் மூலம் அனைத்து டாக்ஸி கட்டண பரிவர்த்தனைகளும் பணமில்லா பரிவர்த்தனைகளாக மாற்றப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் போக்குவரத்தினை மேம்படுத்துவதையும் அமீரகத்தின் டிஜிட்டல் மாற்று இலக்குகளுக்கு ஆதரவளிப்பதையும் நோக்கமாக கொண்டு இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. டாக்ஸி மீட்டர்கள் மற்றும் கைபேசிகளில் காட்டப்படும் QR குறியீடுகள், வங்கி அட்டைகள் மற்றும் தொடுதல் இல்லா கட்டணங்களை ஏற்கும் பாயிண்ட் ஆஃப் சேல் முனையங்கள் உள்ளிட்ட பல்வேறு மின்னணு கட்டண விருப்பங்களை பயன்படுத்தி பயணிகள் இப்போது கட்டணம் செலுத்தலாம் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 170 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய இந்திய அணி 49.5 ஓவர்களில் 402 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய அணித்தலைவர் சுப்மன் கில் 154 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். இஷான் கிஷன் 125 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தார். 403 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய ஆப்கான் அணி 44.3 ஓவர்களில் 232 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள இந்திய அணி 170 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. இந்த வெற்றியுடன் இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4.
3: मुझे कैसे बोलेगा तुमने? Rolex. Rolex.
4: Sir! Just sir!
5: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: கால் ரேட் brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referend earn first purchase bonus kuda irukku available in play store and app store
1: 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 519 திரும் 25 ஃபில்ஸ் 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 480 திரும் 75 ஃபில்ஸ்
2: இன்று தங்கத்தின் விலை
0: gold rate
3: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referend earn first purchase bonus kuda irukku available in play store and app store
2: UAE update
3: brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC
1: இன்னைக்கு காலையில் நம்ம எழுந்திருக்கும் போதே ஒரு செய்தி ஒன்று பார்த்துருப்போம். நம்ம துபாயில் ஒரு பில்டிங்கில் லேசாக ஃபயர் ஒன்று ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அந்த ரோடு வழியாக போயிருந்தவங்களும் அதை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி அது வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங், அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபயர் தான் இருந்ததே தவிர அதில் வந்து பயந்துக்கும்படியாக எதுவும் இல்லை. இது ஒரு குட்டி இன்சிடென்ட் தான். அண்ட் இம்மீடியட்டாகவே நம்ம துபாய் சிவில் டிஃபென்ஸ் டீம்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ஃபயரை புட் ஆஃப் பண்ணதுனால யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஷேக் சாயத் ரோடில் நடந்த இந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னுடைய அப்டேட்டை நமக்காக வழங்கியிருக்காங்க.
2: UAE update
3: brought to you by ABC Cargo and Courier உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக ABC Cargo and Courier number 1 in GCC call or whatsapp 800-916 or visit abccargo.ae TNC apply
1: Good morning and welcome back. 9:12 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில் நான் ஷோ ஆரம்பிக்கும் போதே உங்ககிட்ட நான் சொன்னேன், மறக்காம ரிமைண்டர் செட் பண்ணிக்கோங்க, அலாம் வேணாலும் வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் வந்து 10th அண்ட் பிளஸ் டூ முடிச்சுட்டு குழந்தைங்க இருக்காங்க, அடுத்து ஹையர் எஜுகேஷனுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி ஒரு தாட்டோட இருக்காங்க, ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, ஆர் சம் கைண்ட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்காங்க, ஆர் நீங்க வந்து ஒரு பேரண்டா இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க மறக்காம கேட்கணும். ஏன்னா 9:00 நம்ம கூட இந்த துறையில இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் துபாயில் இருந்து மிஸ் ரீபா மரியம் ஜான், அகடமிக் ஹெட், அண்ட் மிஸ் மஞ்சுஷா பேபி கிரிஜா, பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட். வெல்கம் வெல்கம், எப்படி இருக்கீங்க?
4: Thank you. அலப்பிக்கு நன்றி.
1: ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து பார்க்கறது. பிகாஸ் முக்கியமான ஒரு டிசிஷன் நம்ம லைஃப்ல வந்து எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அடல்ட்ஹுட்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன், அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம், நம்ம கெரியர்ல வந்து என்ன ஆக போறோம் இல்லையா. வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கறது நம்மளுடைய ஒரு கெரியர் தான். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் இன் லைஃப். அண்ட் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த டிசிஷனை வந்து இன்னும் சிறப்பாக எடுக்கிறதுக்கு நீங்க பல வருஷமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் துபாய் பத்தி நம்ம கேட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
4: கண்டிப்பா, எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா 2015 வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓவர் 11 இயர்ஸா வந்து நாங்க வந்து ஹைலி ரெகக்னைஸ்டு பியர்சன் பிடெக் குவாலிஃபிகேஷன் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கேஎஸ்டிஏ அக்ரிடேட்டட் கோர்சஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா வந்து நாங்க ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கும். அப்புறமா வந்து இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனா இருக்கும். அப்புறமா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த எக்ஸாம் டென்ஷன் ப்ரெஷர்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது கம்ப்ளீட்டா வந்து தெர் இஸ் நோ எக்ஸாம்ஸ், கம்ப்ளீட்லி வந்து இது ஒரு அசைன்மெண்ட் பேஸ்டா தான் போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து எப்படி மாதிரி டாபிக்ஸ் படிப்பாங்கன்னா, கரண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரெண்ட்ஸுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் டாபிக்ஸ் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஓவர் த 11 இயர்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து 30+ நேஷனாலிட்டிக்கு அஃபோர்டபுளா வந்து இன்டர்நேஷனலி ரெக்கக்னைஸ்டு பிஎஸ்என் பிடெக் குவாலிஃபிகேஷன் வந்து நாங்க டெலிவர் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வந்து இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கும்னா, மெயினா சொல்லணும்னா இப்ப வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலா படிக்கும் போது அவங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். சோ இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா சப்ஜெக்டுமே பிடிக்கணும்ட்டு இல்ல, ஆனா வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்காது. எல்லா சப்ஜெக்டுமே கண்டிப்பா படிக்கணும், எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அவங்க வந்து படிக்கணும். அதுக்கப்புறமா ஈவன் பிடிக்கலனா கூட அந்த சப்ஜெக்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லா படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு எக்ஸாம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா படிக்கும் போது என்ன ஆகும்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ப்ரெஷர் பில்ட் ஆகும். சோ எக்ஸாம்ல வந்து நல்லாவே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் பில்ட் ஆகி எக்ஸாம்ல நல்லா பண்ணாம இருக்கும்போது இப்ப வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பியர் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஓ, ஸ்டூடெண்டோட கெரியர் என்ன ஆகும், நல்லா பண்ணலையே அந்த மாதிரி. சோ ஆனா மெஜாரிட்டி ஆஃப் பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிச்ச ஒரு கோர்சஸ் இன்டர்நேஷனலி ரெக்கக்னைஸ்டு குவாலிஃபிகேஷன் அவங்க வந்து பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியாமவே இருக்கு.
1: ஆக்சுவலி தட்ஸ் குவைட் ட்ரூ. ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரிதான், பிடிக்குதோ இல்லையோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கணும், டியூஷனுக்கு போகணும், ஒரு சர்டன் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும், எவ்வளவு பிரஷர் அது இல்லையா குழந்தைங்க அண்ட் பேரண்ட்ஸ் மேல. அண்ட் இப்போ வந்து ஸ்பெஷலி 10th படிச்சு முடிச்ச குழந்தைங்க, 12th படிச்சு முடிச்ச குழந்தைங்க, அவங்களுக்கு அடுத்ததான் வந்து கெரியர்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கைடன்ஸ் தான் இன்னைக்கு முக்கியமா நம்ம கொடுக்க போறோம் இல்லைங்களா. சோ ஐ திங்க் த நெக்ஸ்ட் ஒன், இப்போ கிரேட் 9, கிரேட் 10 ஆர் ஓ லெவல்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கிறவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ ட்ரெடிஷனல் எஜுகேஷன் லைக் கிரேட் 11 இருக்கு, அதுக்கப்புறம் பிளஸ் 2 இருக்குங்கிற மாதிரி தான் பேரண்ட்ஸ் ஆர் திங்கிங். சோ அப்படி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு என்ன வேற என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது நீங்க சொல்றீங்க?
4: இது வந்து மிகப்பெரிய தவறான நம்பிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் 9th முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து பியர்சன் பிடெக் லெவல் 2 ஹையர் நேஷனல் டிப்ளமா வந்து பண்ண முடியும். இது வந்து 10th கிரேடுக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கும். அதே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இப்ப 10th முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 10th முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பியர்சன் பிடெக் லெவல் 3 ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ண முடியும். இது வந்து 11th அண்ட் 12th வந்து ஈக்குவலண்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பிராக்டிக்கலா இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு 14 இயர்ஸ் ஓல்டு சைல்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இப்போ ஐடில ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஐடில இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்க மிச்ச சப்ஜெக்ட் கூட எல்லாம் படிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இங்க வந்து பியர்சன் பிடெக்ல ஐடி மட்டுமே படிப்பாங்க. 10th இருந்தே அவங்க ஐடி மட்டுமே படிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12th படிக்கும் போது 11th அண்ட் 12th ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஈக்குவலண்டா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, 12th 14 மாடியூல்ஸ் வந்து அவங்க ஐடி ரிலேட்டட் மட்டுமே படிப்பாங்க. சோ ஃபவுண்டேஷன்ல இருந்தே அவங்களோட ஐடி கெரியர் பில்ட் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கெரியர் வந்து ரொம்ப சீக்கிரமாவே பில்டப் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்ல, எங்க எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷன்ல படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கார்பரேட் ரெடி ஸ்டூடெண்ட்ஸா தான் இருப்பாங்க. இந்த ஐடி மட்டுமே இல்லாம இப்ப பிசினஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட் எடுத்தீங்கன்னா, 10th இருந்தே பிசினஸ் ரிலேட்டடா இருக்கிற கோர்சஸ் படிக்கலாம். ஆர்ட் அண்ட் டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ட் அண்ட் டிசைன் இருக்கிற கோர்சஸ் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ட்ரீம் இருக்கிறவங்க 11th அண்ட் 12th இருந்தே இன்ஜினியரிங் ரிலேட்டட் லெவல் 3 ஃபவுண்டேஷன் கோர்சஸ் படிக்கலாம். ஸோ அதனால அவங்களோட ஃபியூச்சர் வந்து வெரி ஏர்லியாவே டிசைட் ஆகும். அவங்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் எதுவுமே இல்லாம அவங்களோட கெரியர் டெவலப்மெண்ட் ஆகி போயிட்டு இருக்கும்.
1: வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இப்போ வந்து ஐ திங்க் சில்ட்ரன் ஆர் ஆல்சோ வெல் இன்ஃபார்ம்டு இல்லையா, அவங்களுக்கு வந்து தே ஆர் வெரி கிளியர் அபவுட் தியர் சாய்ஸஸ், அவங்களுக்கு என்ன படிக்கணும் என்ன வேணுங்கிறத அவங்களும் வந்து கிளியரா இருக்கிறதுனால ஐ திங்க் நீங்க அதை மட்டும் கரெக்டா ரிஃபைன் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் அவங்களுக்கு பிடிச்ச அந்த சப்ஜெக்ட்ல செலுத்தி அவங்களால அதுல எக்ஸல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐ திங்க் வி ஹாவ் டு ஆஸ்க் மிஸ் ரீபா, கரண்ட்லி வந்து நீங்க என்னெல்லாம் ஃபவுண்டேஷன் டிப்ளமா லெவல் ப்ரோக்ராம்ஸ் வழங்கிட்டு இருக்கீங்க எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் துபாயில?
5: We have in foundation diploma courses we are having business, IT, engineering and art and design. Engineering is our newly introduced one. You know, the interesting feature is that after grade 10 you can directly come to the engineering courses.
1: Okay.
5: Unlike in India you have to do grade 11-12 and right. then appear for entrance exams and then start with the engineering.
1: Right.
5: So but you know here you are having the option directly you can start with the engineering modules, which is very advantageous for the student.
1: Okay.
5: Same with IT also. One person who is interested in IT subjects only, they can start with the core modules in IT, business and art and design as well, same format. That's one of the excellent features of our program actually, foundation diplomas.
1: Amazing.
5: And then after that, when they go for the next level, they can choose their specializations. So then they are very clear about actually what is their area of interest.
1: Right.
5: So in foundation itself, you are studying the major areas. So it will be helpful for them to, you know, work on their portfolios, creative skills and all that and make them career ready faster.
1: Absolutely. Interesting, interesting. Very interesting. So, Explore Educational Institute, Dubai, where are you?
4: So, நாங்கள் வந்து ஊத்மேதா, வெரி நெக்ஸ்ட் டு த ஊத்மேதா மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டேயே மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கி இமீடியட்டாகவே அங்கேயே லொக்கேட் இருக்கும்.
1: ஓகே ஓகே. ஐ திங்க் நம்ம கூகுள் பண்ணோம்னா வில் கெட் யுவர் லொக்கேஷன்
4: டீடைல்ஸ். மேதா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ்லேயே நாங்கள் லொக்கேட்.
5: அல்நாசர் ஆஃபீஸஸ் பிளாசா.
1: அல்நாசர் ஆஃபீஸஸ் பிளாசா. இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஸோ எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் துபாயில் இருந்து ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு மாதிரி ரெண்டே ரெண்டு பாட்டு உங்களுக்காக. இன்கேஸ் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஆஃபேரில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, நீங்க ஒரு பேரண்டா இருக்கலாம், இப்போ இவங்க சொன்ன அந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பட்சத்துல இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா ஆஃபர்ல கிளியர் பண்றதுக்கு இமீடியட்டா நீங்க கால் பண்ணி கேட்கலாம் 800-8940. இது மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஒன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Back to back. ரெண்டு பாட்டு.

0: சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட்போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
1: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
2: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
1: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
2: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
1: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
3: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
4: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
3: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
4: கூடவே வீக்லி டிரா.
3: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: 9:30 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இருக்கிற இந்த எக்ஸ்போஷர் அண்ட் சாய்ஸ் எல்லாம் நமக்கு இருந்ததுன்னா அப்படின்ட்டு ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு மோமெண்ட் தான் இது. ஏன்னா நம்ம கூட எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் துபாயில இருந்து மிஸ் ரீபா மரியம் ஜான் அகடமிக் ஹெட் அண்ட் மிஸ் மஞ்சுஷா பேபி கிர்ஜா பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து நமக்கு ஸ்கூல்னாலே வந்து பிளஸ் டூ வரைக்கும் முடிக்கணும், அதுக்கப்புறமா டைரெக்டா காலேஜ் போகணும், ஆர்ட்ஸ்னா ஆர்ட்ஸ் இல்லை இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங், மெடிசன்னா மெடிசன். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலி நம்ம மைண்ட் வந்து டியூன் பண்ணி வச்சிருக்கிறது இல்லையா. ஸோ பேரண்ட்ஸுக்கும் வந்து அதே தான் தோணும், ஸ்கூல் முடிச்சாச்சுன்னா என் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பாப்புலரான கோர்சஸ்ல ஏதாவது ஒன்று தான் படிக்கணும், அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்கூலை வந்து ஃபினிஷ் பண்ணாதான் அவங்களால வந்து காலேஜுக்கு போக முடியும், லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆக முடியும்ன்ற அந்த ஒரு தாட் இருக்கு, விச் இஸ் நாட் ராங். ஆனால் அப்படி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நீங்க இப்படியும் பண்ணலாம். உங்க குழந்தைங்களுக்கு வந்து இன் பர்டிகுலர் எந்த துறையில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்க இன்னும் மேம்படுத்தலாம். அதுக்கு நாங்க இந்த மாதிரி யூனோ வித்தியாசமான கோர்சஸ் எல்லாம் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல இருந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம். அண்ட் மிஸ் ரீபா, நீங்க சொன்னீங்க என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, லைக் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசினஸ், ஆர்ட் அண்ட் டிசைன், எதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதுக்குன்னு நீங்க கோர்சஸ் எல்லாம் வழங்குறீங்க குழந்தைங்களுக்கு. அண்ட் இன்னொன்னு, இப்போ லைக் வி ஆர் ஸ்பீக்கிங் ஆஃப் ஏர்ல பேசும்பொழுது இந்த ட்ரெடிஷனல் எஜுகேஷனை விட்டுட்டு இப்படி ஒரு பாத் பிரேக்கிங்கான ஒரு டைப் ஆஃப் லேர்னிங்க்கு வருதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் பேரண்ட்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. பட் இஃப் யூ ஹாவ் டு டெல் தெம் இந்த மாதிரியான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் இஸ் வெரி குட் ஃபார் சில்ட்ரன் அண்ட் இது வந்து This is how it is different from traditional education அப்படினு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும்னா என்னெல்லாம் ஹைலைட் பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லுவீங்க?
1: See, many parents are worried about how fast my child can get a job.
0: Right.
1: And this is one question they always ask.
0: Yeah.
1: Actually, it is not about the qualifications that will get them a job.
0: Mm.
1: It's more about the skill set, what the child is having. Actually, many times we just ignore that fact. You know? See, today's industry demands for excellent communication skills,
0: Nichema.
1: Presentation skills, you know, facing the world with confidence, flexibility. This is one thing like, you know, many of the today's generation also miss, you know, quickly adapting to the situations, having emotional intelligence. Mm. So, you know, this skill-based courses, what we are having in Explore Education, they are perfect for this kind of children who are looking to, you know, ace the world, you know, looking for long-term success. So what I should tell the parents is that rather than thinking only about a 9-to-5 job, you know, you should make your child independent. You know, make them ready for the world. You know, they can start their own ventures. They can go into the corporate world. You know, but give them that skill set. Keep them equipped, you know, with all the skills necessary to face the world. That's what we require today. You know, the traditional education system many times ignore this fact. There is a gap between education and employability.
0: Absolutely.
1: Yeah. That we need to, like, you know, reduce the gap. You know, the walk from the classroom to the boardroom. You know, that we need to see that, you know, it should be shorter.
0: Yeah.
1: And how fast you are being career ready.
0: Mm.
1: So this is the message I want to pass on to the parents. They are always worrying actually which course will make my child, you know, get the job faster. There is no magic formula in this.
0: Right.
1: You need to give them that opportunity to work on their skills. You know, and many times it starts from home. At the same time, education has the most important role.
0: Mm.
1: Having good mentors, good academic guidance, good counseling, you know, Nichema. To choose the correct path. You know, sometimes the child is very talented, but unfortunately, the child has taken a course which he does not like. He
0: right.
1: or she does not like.
0: True.
1: And they are getting stifled under that. On top of that, you know, the pressure from the parent.
0: Right.
1: See, actually, you know, working in a place, working in an environment or in a course, like, you know, studying after a course which you don't like and working in a job where you don't like it, that's one of the saddest things,
0: Absolutely.
1: You know, what you have to go through in life, actually.
0: True,
1: you know?
0: True.
1: So what you should work is, that should be your passion. You know, something that you enjoy. Every morning you are looking forward to go and start working, you know. So that is a kind of environment your children also should live in. So the courses what we are offering are like that. See, we don't have exams, so no pressure regarding that. So it's all assignment based. So
0: right.
1: But at the same time, they are doing presentations, role plays, team building activities, you know, which is required by the industry and
0: Absolutely.
1: The universities.
0: Hands-on experience neenga kudukuringa munnadiye illaya.
1: So they are quickly ready for the corporate world or the outside world when they finish these courses. So that's the advantage.
0: அமேசிங் அமேசிங். நீங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அங்கிருந்து when they walk into their you know job, அந்த ஒரு gap வந்து நீங்க இன்னும் ஷார்ட் பண்ணணும், அதை பிரிட்ஜ் பண்ணணும், and we have to get them ready அப்படினு சொன்னீங்க இல்லையா. I really liked that approach. And இதெல்லாம் கேட்கும்போது வந்து ரொம்ப எங்களுக்கு ஆர்வமா இருக்கிறது என்னன்னா, இப்போ எக்ஸ்ப்ளோர் இன்ஸ்டிடியூட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா கிளாஸ் ரூம் செட்டப் எல்லாம் எப்படி இருக்கும், and how different is it going to be when we compare it with the traditional classroom system?
1: See, traditional classrooms, they are more focused in writing the exam. You just deliver the lecture, then the students are going and writing the exam. Since we are having assignments, we are having that personalized attention to each of the students. So one-on-one mentoring, academic guidance we provide.
0: Okay.
1: Our faculties are excellently trained in this. So, you know, even in their every step, you know, that faculty support, student support is there. Even after they go to the university, they are always feel, they are always free to come back and, you know, we provide guidance. In there, till they pass, when they do their post-graduation or after that also, they are always relying on us.
0: Okay.
1: So that's what I feel, academic mentoring is what we require.
0: Nichayama.
1: Just not, you know, classroom teaching or lecturing, you know. So many of the traditional classrooms, that's the main problem.
0: Right.
1: Lecturing is not teaching, you know, so we have to go beyond that. So that's what we do in Explore Education.
0: Wonderful. And ipo namo adutha higher education pathi namo pesnuna, ipo in the foundation diploma or in the grade 12 mudichadukaprama students ku adutha irukkakudi opportunities enna,
1: they can do higher national diplomas. We call that as HND. So you also have the same options like business, computing, art and design. In that, you know, you can choose a specialization in graphic design, fashion, interior. Even in business, if you want to do accounting and finance, that option is there. In computing, cyber security, AI. AI is a new trend, right?
0: Yes.
1: So there are so many options, you know, where they can do that. That is equivalent to first and second year of university. So after that, they can go to the final year of any of the international UK universities. They can top it up with the final qualification.
0: So it is recognized on the level.
1: Yes, it's recognized. See, this Pearson Beta qualifications are very popular around the world. You know, they are an UK qualification, and you can search in Google and get to know. You know, it's a very popular awarding body.
0: Wonderful.
1: So it's a trusted one only. So, but we are delivering the courses here, and we are very good in what we are offering as well.
0: Okay.
1: Yes.
0: Wonderful. And I think the next question is to you. இப்போ மேம் வந்து ஷி எக்ஸ்பிளைன் இந்த ஹெச்என்டி பத்தி சொன்னாங்க இல்லையா. ஸோ இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹெச்என்டிக்கு அப்புறமா நம்ம சில்ட்ரனோடைய குழந்தையோடைய அந்த பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா, யூஏக்குள்ள மட்டும்தானா இல்லை வேற கண்ட்ரீஸ்க்கு போய் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு, அதுக்கு நீங்க எப்படி கைட் பண்றீங்க?
2: கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்என்டியோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்களுக்கு வந்து யூக்ரெஸ் யூனிவர்சிட்டி ப்ரொவிஷனுக்கு டைரெக்டான ஒரு பாத்வே. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க, அவங்க ஹெச்என்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் டைரெக்டாக வந்து தேர்ட் இயர் என்ட்ரி கிடைக்கும்.
0: ஓகே.
2: ஐதர் வந்து அவங்க வந்து யூஏயிலே கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சிருக்காங்கன்னா யூஏயிலே கண்டினியூ பண்ண முடியும். ஆர் வந்து அவங்க வந்து யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் போய் தேர்ட் இயர் என்ட்ரிக்கு போகணும்னா அந்த ஆப்ஷன் கூட அவங்களுக்கு அவைலபிள். அதே வந்து எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100% ப்ரோக்ரஷன் ஆயிருக்காங்க, எஸ்பெஷலி வந்து டாப் மோஸ்ட் யூஏஇ அண்ட் யூகே யூனிவர்சிட்டியில ப்ரோக்ரஷன் ஆயிருக்காங்க. இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம 90s கிட் எல்லாம் நம்ம ஏதோ வந்து ஒரு கோர்ஸ் படிச்சிருப்போம், ஆனா வந்து ரியல் லைஃப்ல வந்து ஆனா வந்து இங்க பியர்சன் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்க அதே கோர்ஸ் படிப்பாங்க, அதுலயே கிராஜுவேட் ஆவாங்க, அதுக்கப்புறமா அதே ஒரு கேரியர்ல வந்து அவங்க ஃபியூச்சரை பில்டப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுதான் மெயின் ஒரு அட்வான்டேஜ்.
0: ஏன்னா டைமும் வேஸ்ட் ஆகாது, அவங்களுக்கு பிடிச்ச அந்த கோர் ஸ்கில்ல வந்து நீங்க டெவலப் பண்றீங்க. அண்ட் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த அடுத்த யூனிவர்சிட்டி ப்ரொக்ரஷன் வந்து ரொம்ப அழகா சீம்லெஸ்ஸா நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நீங்க என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குறீங்க ஃப்ரம் யோர் சைட்?
2: எஸ் சி, இப்போ வந்து யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே சேலஞ்சிங் ஆன டாஸ்க்
0: தனியா பண்றதுக்கு.
2: கரெக்ட். அப்போ வந்து நாம என்ன பண்ணுவோம்னா இதுக்குன்னே ஒரு டெடிக்கேட்டிவ் யூனிவர்சிட்டி ப்ரோக்ரஷன் டீம் வச்சிருக்கோம். அந்த டீம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கோஆர்டினேட் பண்ணுவாங்க, ரைட் யூனிவர்சிட்டி எதுன்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க, யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ல போடுறதுல இருந்து டாக்குமெண்டேஷன் பண்றதுல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட் அந்த யூனிவர்சிட்டி என்ட்ரி வரைக்குமே வந்து எங்களோட யூனிவர்சிட்டி ப்ரோக்ரஷன் டீம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மெயின் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக வந்து நாங்கள் நார்மல் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் போகணும்னு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷனில்.
0: ஓகே,
2: எப்படி பண்ணுறோன்னா ரைட் யூனிவர்சிட்டி, ரைட் சாய்ஸ், ரைட் செலெக்ஷன் அண்ட் த டாப் யூனிவர்சிட்டி, இந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸையும் நாங்கள் வந்து கைட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ யூனிவர்சிட்டிக்கு அப்படி நீங்கள் கைட் பண்ணி விடுவீங்க, அண்ட் ஒன்ஸ் தே ஃபினிஷ் தியர் ஸ்டடீஸ் அண்ட் எவ்ரி திங், அடுத்தது வந்து கெரியர் தான் இல்லையா? ஸோ அவங்களை வந்து வி ஹாவ் டு மேக் தெம் இண்டஸ்ட்ரி ரெடி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய கெரியருக்கு அவங்களை எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, எப்படி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அந்த எக்ஸ்போஷர்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு வழங்குறீங்க?
1: We provide internships.
0: Okay.
1: I think internships, that is a must if they want to get the practical skills.
0: Right.
1: So almost 50% of our students, they are doing internships and they are attending classes together. Mostly in IT and all that, we can see this trend. You know, because it's not about classroom learning, more about hands-on experience. And then we regularly provide industry visits. When they go for industrial visits, that's the time they realize how, you know, most of the operations work. And then we do take them for even international education trips. Last year, we took them to Azerbaijan.
0: Oh, lovely.
1: And yeah, it was a very good experience for the students. Almost 40 students and staff, we went. We visited some of the industries there as well. So it was a global learning experience for them, you know, seeing different cultural. And they could see the difference between UAE, how, you know, things happen in UAE and how it is there in Azerbaijan as well. So all these are like excellent options for the students to be career ready.
0: Okay.
1: And along with that, we provide career guidance workshops and then, you know, CV making workshops. Regularly we have guest speaker sessions, you know, industry experts, they come and deliver sessions, they do workshops, and even we guide our students regarding how to make LinkedIn profile. That's very important.
0: Yeah,
1: like,
0: yeah,
1: you know,
0: yeah,
1: interview grooming. Simply not sending them to, like, you know, internships, it is not enough. We have to make them ready because they are very young, they don't understand.
0: Yeah,
1: you know,
0: right.
1: Sometimes we see that, you know, some people are very casual while attending interviews and all that. This we tell our students, we groom them. So before every internship, you know, we give them all this support, and, like, you know, regularly we have CV making sessions and all that.
0: Interesting.
1: Yeah, so that support we have to give, otherwise the skill set will not be developed.
0: Wonderful. Yeah, I think this is why you stand out from the other you know, institutions. In nenikirena idhe vayasla irukra matha pasanga traditional education pannumbodhu or students kana and or level of exposure da ungalku irukum, but ivanga matha students oda and university progression ku poi join pannumbodhu I think they'll be ahead of others also.
1: Yes.
0: Yeah, so that is one of the main interesting advantages in Nana Nikra. And next, Ungakita, Miss Manjusha, Ipo academics pathi pesiyaachu and ma'am sonna madri avangalukku vandu career ready pandrathukku ellam solliyaachu. Ipo personality wise avangalukku develop pandrathukku neenga enna la help pandreenga?
2: So naanga vandu complete or student oda holistic development da paapom. Adanal vandu nariya students clubs vachirukom, arts clubs, music clubs, sports clubs, andha madri nariya clubs vachirukom.
0: Appuram
2: public speaking avangalukku coach pannuvom, adukaprama leadership ability, லீடர்ஷிப் கோச்சிங் கொடுப்போம், அதுக்கப்புறமா வந்து நிறைய இவெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேம்பஸில் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இதனால் வந்து அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகும்னா, லீடர்ஷிப் ஸ்கில் மட்டுமே இல்லை, அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும், டீம் ஒர்க். ஸோ இப்போ ஜெனரேஷனில் மெயினாக தேவைப்படுறதுன்னா டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்கை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ மெயின்லி சொல்லணும்னா, ஒரு ப்ரொஃபஷனில், ப்ரொஃபஷனல் கார்பரேட் லைஃப்பில் ப்ரொஃபஷனலி ஹவு டு பிஹேவ்ங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இங்கே ட்ரெயின்ட் வெளியே போவாங்க. ஸோ அது வந்து அவங்க ஃபியூச்சரில் நிறைய அட்வான்டேஜ் கொடுக்கும். அப்புறமா மேம் சொன்ன மாதிரி வந்து நிறைய இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ், இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ், 4 to 5 இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் வந்து எவ்ரி இயர் நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருப்போம். அதனால வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா, படித்தது வந்து ரியல் லைஃப் இண்டஸ்ட்ரியில் எப்படி தான் அப்ளிகபிள் ஆகுதுன்னு டைரக்டாகவே அவங்க கற்றுட்டு போவாங்க,
0: கற்றுக்க முடியும். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். அண்ட் இவ்வளோ சொன்னீங்க, அவங்களோட கேம்பஸ் லைஃப் வந்து எப்படி இருக்கும்? பிகாஸ் நீங்கள் ஊத்மேத்தால இருக்க உங்களோட கேம்பஸ்ன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அண்ட் என்னென்ன type of nationality-ல இருக்கிற பசங்கள் அங்கே படிக்கிறாங்க, explain about that please.
2: So, எங்கள் உத்மைத்தால வந்து 30+ nationalities வந்து படிச்சுட்டு இருக்காங்க.
0: ஓகே.
2: அப்புறமா வந்து கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வைப்ரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நிறைய கேமிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து ரிக்ரியேஷன் ஏரியான்னு செப்பரேட்டாக இருக்கு, பூல் டேபிள், ஃபூட்பால், ஏர் ஹாக்கி, இந்த மாதிரி அவங்க ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், ஸ்பேசஸ் எல்லாமே இருக்கு. இது மட்டுமே இல்லாமல் அவங்களை கம்ப்ளீட்டாவே இப்பத்த ஜெனரேஷனுக்கு தேவைன்னா இன்ஸ்பைரிங் அண்ட் எங்கேஜாவே
0: வச்சுக்கிறது.
2: நாங்க கம்ப்ளீட்டா போக்கஸ் பண்ணுவோம், ஸ்டடி பிளஸ் அவங்களோட அகாடமிக் கரியர்ஸ் பிளஸ் வந்து அவங்களோட லைஃப் பேலன்ஸ் பண்ணி போகுற மாதிரி ஒரு ஸ்டடி பாத்வேஸ் நாங்க கொடுத்துட்டு
0: இருக்கோம். இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல வந்து நீங்க ரொம்ப தீவிரமா இருக்கீங்க. அண்ட் இட் வாஸ் லவ்லி மீட்டிங் யூ டூ. தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் துபாயில இருந்து நம்ம கூட மிஸ் ரீபா அண்ட் மிஸ் மஞ்சுஷா ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மேலும் விவரங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாட் டு வி டூ, லைக் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்?
1: Explore Education is situated next to the Udmeta metro station near Al-Nazar Plaza, in Al-Nazar Plaza. So you are free to visit us, like our campus. All parents and all students, we are welcoming you all to visit our campus, meet with our team and, you know, discuss further about, you know, the progression opportunities for your child. So we are looking forward to that.
0: Amazing.
1: Please come and meet us in our Udmeta campus.
0: Amazing. Thank you so much, ungalaoda time ku. It was lovely meeting you too.
2: Thank you.
0: And kada parents ku vandha nalla தெளிவா இன்னும் ஒரு டைப் ஆஃப் யூனோ லேர்னிங் இருக்கு. உங்க குழந்தைங்களை வந்து நீங்க இப்படியும் படிக்க வைக்கலாம்ங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நினைக்கிறேன். அதனால நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸ்ப்ளோர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் இங்க நம்ம துபாயில சிட்டிக்குள்ளதான் இருக்காங்க, ஊத்மயத்தால இருக்காங்க. அதனால போங்க, மீட் பண்ணுங்க, உங்களுடைய குழந்தைங்களுடைய கெரியரை வந்து வேற விதமா ரீஷேப் பண்ணுங்க.
3: இன்னும்
4: ரொம்ப அழகான gift தான் அது.
3: உனக்கும் கூட
5: உங்க vacation shopping க்கு Bima Jewelers. Bima, where with pride.
6: கேட்டிங்களா? Big news from the UAE lottery. அந்த மாபெரும் 30 million grand prize வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. Congratulations to Tayab from Nepal. அவரோட lucky number அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 க்கு நடக்கிற lucky day draw ல கலந்துகிட்டு massive 30 million dirhams மற்றும் 5 million dirhams பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAELottery.ae. Brought to you by The Game LLC. Licensed by the GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
7: Hi all, this is Naila Usha. Even in June 19th, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the Anjamitha showroom in the launch in Arakana, and I have the absolute honor of inaugurating it.
8: Naila Usha would and Nishka Momentous Jewelry in Grand Launch il Kalandukonga, Super Parisagalai Jayinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones Jayikira Thangamana Viper. அது மட்டுமில்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
9: இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா.
10: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா.

0: DR was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Hi all, this is Naila Usha. Even in the June 19th diyadi, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers inde anjamathe showroom inde launch nadakkana and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launch il kalandukonga, super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaippu. Adu mattumilla, June 19th 20 21 theedigalil Pink Tag Jewelry 0% making charges மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
3: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
4: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசுசார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பது மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com-க்கு வருக.
5: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
6: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
5: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
6: கூடவே வீக்லி டிரா.
5: உடனே bigticket.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
7: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
8: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
9: இன்றைக்கி காலையிலேருந்து டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இன்றைக்கும் வந்து செப்பரேட்டாக ட்வீட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்களில் முக்கியமான ரோட்ஸ்லாம் வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட துபாய் போலீஸ். வேற எங்கே முக்கியமான ரோட்னா நம்ம 311 தான். ஸோ பயங்கர கன்ஜெஷனாக இருந்தது, மல்டிபிள் கிராஷஸ் எல்லாம் இருந்தது. பட் நவ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியல. இப்போவும் வந்து அங்கங்கே கிராஷஸ் எல்லாம் தெரியுது. மேப்பில் இப்போ நான் பார்த்தேன்னா மிட்ரிஃபெல்லாம் தாண்டி இந்த நாதல் ஹம்மர் சைடு இருக்கு இல்லையா, நாதல் ஹம்மர் சைடு ஆஃப் 311 ஒரு கிராஷ் இருக்கு. ரைட் பிஃபோர் மிர்திப் சிட்டி சென்டர் வந்து ஒரு கிராஷ் இருக்கு, அதுக்கும் முன்னாடி ஒரு கிராஷ் இருக்கு. ஸோ த்ரூ அவுட் நீங்க ஷார்ஜால இருந்து துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல 311 மல்டிபிள் பிளேசஸ்ல கிராஷ் இருக்கிறது பார்க்க முடியுது. முவேலா, அதுக்கப்புறம் இந்த கிசே சிமெட்ரிக்கு முன்னாடி இங்கெல்லாம். அண்ட் இந்த பக்கம் நம்ம E11 பார்த்தோம்னா நீங்க ரொம்ப நேரமா ஸ்டக் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது நகரவே மாட்டேங்குது அப்படின்னா அல்நாதா ஃபர்ஸ்ட் இந்த மம்சார் சைட்ல ஒரு கிராஷ் ஆயிருக்கிறது தான் இந்த கன்ஜெஷன் நகராம இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. வேற எங்க 611 வந்து கன்ஜெஷன் இருக்கு, பட் தேங்க்ஃபுல்லி அங்க கிராஷ் எல்லாம் எதுவும் இல்லை. அதே தவிர்த்து இப்போ என்னெல்லாம் ரோட்ஸில் பொதுவாக நீங்கள் டிராஃபிக் எதிர்பார்த்து வழக்கமாக நீங்கள் ஸ்டக் ஆகிருப்பீங்களோ அதே மாதிரி வந்து டிராஃபிக் இப்போவும் இருக்கிறது பார்க்க முடியுது. கொஞ்சம் நேரத்தில் கிளியர் ஆகிடும். ஸோ பொறுமையாக டிரைவ்
8: பண்ணுங்க. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Mersel Morning brought to you by

0: 26 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்தில் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும். பொதுவாக வானம் தெளிவாகவும் கிழக்கு பகுதிகளில் அவ்வப்போது மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று கூறப்படுகின்றது. அபுதாபியில் இன்று 42 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெசீராவில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் அதிகூடிய வெப்பநிலை பதிவாகக்கூடும். அபுதாபியில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானிலும் 35 டிகிரி செல்சியஸிலும் அல்ஃபுஜைராவில் 34 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கைமாவில் 37 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவாயினில் 38 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கைமாவில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
3: Star of the month. Singer SPB.

0: பாட்டெல்லாம் வந்து பெரிய பாட்டா இருக்கும், ஆனா அந்த பாட்டு வந்து எப்படி முடியுதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் இப்ப நம்ம கேட்டு முடிச்ச மெட்டு போடு பாட்டு. ஒரு ஒரு முறை இந்த பாட்டை கேட்கும் பொழுதும் இல்ல அவ்வளவு மோட்டிவேட்டிங்கா இருக்கும், இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்கும். இல்ல பாறைக்குள் வேறே போல வெற்றி கொள்க, ஆஹா இவ்வளவு அழகான வரிகள் இல்ல. நம்ம எஸ்பிபி அவர்களுடைய வாய்ஸ்ல மெட்டு போடு பாட்டு டியூட் படத்துல இருந்து கேட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலி 6:55 இந்த பாட்டு, ஆனா போனதே தெரியல பாத்தீங்களா, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கம்போஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பாட்டு. எஸ்பிபி அவர்கள் அண்ட் வரிகளும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டு முடிச்சாச்சு. Good morning and welcome back. 10:16 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு குடுக்கறதுக்காக என்கிட்ட ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இல்ல மூணு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூறுசாமி படம் பாக்கிறதுக்கான வவுச்சர்ஸ். சோ இந்த வவுச்சரை எடுத்துட்டு நீங்களும் உங்களுக்கு பிடித்தவங்களும் உங்க ஃப்ரெண்டு யார் வேணாலும் நீங்க கூட்டிட்டு போகலாம், சரியா? கப்பல் வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நான் தரப்போறேன். நூறுசாமி படம் வந்து நம்ம ஆக்டர் விஜய் ஆண்டனி, ஆக்டர், கம்போசர், டிரெக்டர், இப்படி பல திறமைகளை கொண்ட நமக்கு பிடித்தமான ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லலாம் விஜய் ஆண்டனி. அவருடைய நடிப்புல சசி அவர்களுடைய இயக்கத்துல 19 நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படத்தை. இங்க நமக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஃபார்ஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்துக்கான பாசஸ் நீங்க வின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன். அந்த கேள்விக்கான பதிலை நீங்க எனக்கு வாட்ஸ்அப் வழியாக தெரிவிச்சீங்கன்னா போதும், உங்களுக்கான பாசஸ் வந்து நாங்க வழங்கிடுவோம், சரியா? சோ ஈஸியான க்வெஸ்சன் தான் நான் கேட்க போறேன். எப்பவும் போல வந்து பயங்கர ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான் நான் கேட்க போறேன். என்ன அப்படின்னா, நம்ம விஜய் ஆண்டனி இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு இசையமைப்பாளரா நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமானாலும், அதுக்கப்புறமா அவர் ஒரு ஆக்டராக இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்து இசையமைத்த 2 திரைப்படங்கள், ஓகேவா? விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து ஆக்ட் பண்ணி மியூசிக் கம்போஸ் பண்ண ஏதாவது 2 படத்தோட பேரை வந்து எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் மறக்காம உங்களோட நேம் அண்ட் நெமிரட் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்ப நான் கேட்ட இந்த கேள்வி, விஜய் ஆண்டனி அவர்களுடைய நடிப்புல அவரே இசையமைச்சு வெளியாகின 2 படங்களுடைய பெயர்கள் வந்து எனக்கு நீங்க அனுப்புவீங்களா வாட்ஸ்அப்புக்கு 0502528940 அப்படிங்கிற நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, சரியா அனுப்புங்க. அண்ட் கரெக்ட் ஆன்சர் சொல்றவங்களை நான் செலக்ட் பண்ணுவேன், ஓகே? நம்ம கம்ப்யூட்டர் ஜி வந்து செலக்ட் பண்ணி எனக்கு கொடுப்பாரு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி யாருக்கு பாசஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புவேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ பொதுவாகவே வந்து இப்போ மூவி கான்டெஸ்ட் எல்லாம் நடக்கும்பொழுது நிச்சயமாக அந்த படத்துக்கு முன்னாடி உங்களுக்கான அந்த பாசஸ் எல்லாம் நாங்கள் வழங்கிடுவோம், டிக்கெட்ஸ் எல்லாம் நாங்கள் வழங்கிடுவோம். அதை தாண்டி நடக்கக்கூடிய மற்ற கான்டெஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் கலந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணணும். நிச்சயமாக எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கான கால் ஆர் மெசேஜ் வரும். அதுக்கப்புறமாக நீங்கள் அந்த பாசஸை வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது, ஒரு வவுச்சர்ஸை ஒரு கிஃப்ட்ஸை வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க, சரியா? பல பேருக்கு வந்துட்டு இன்னைக்கு ஜெயிச்சு அடுத்த 1 மணி நேரத்துல பரிசு கைக்கு வரணுங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கு. எங்களுக்கும் வந்து அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு சூப்பர் பவர் இருந்ததுன்னா நாங்க கொடுத்துருவோம். பட் இப்பொழுதுக்கு நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறது உங்ககிட்ட இருந்து பொறுமை, பொறுமை, பொறுமை. அது ஒண்ணு மட்டும்தான், நீங்க வின்னர் அப்படின்னு டிக்ளேர் ஆகி உங்ககிட்ட சொல்லியாச்சுன்னா நிச்சயமாக அந்த பரிசு உங்களை விட்டு வேற எங்கேயும் போகாது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கிறது அவசியமான ஒன்னா இருக்கு, சரியா? ஸோ நம்ம பர்சனல் ப்ரொஃபைல்ஸ்க்கு அது எப்போ கிடைக்கும், வவுச்சர்ஸ் எப்போ கிடைக்கும், கிஃப்ட் எனக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் வரலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவீங்களா? அது ஒன்றே ஒன்று தான் வந்து எங்கள் சைட்லேருந்து உங்கள் சைடில் வைக்கக்கூடிய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஓகே? அண்ட் பேக் டு பேக் 2 பாட்டில் வசூல் ராஜா MBBS, அதுக்கப்புறம் விசில் படத்தில் இருந்தெல்லாம் பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: வரக்கூடிய நாட்கள்ல வந்து டெம்பரேச்சர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம பாக்குறோம். 45 degrees அண்ட் அப் இனி வரக்கூடிய நாட்கள்ல டெம்பரேச்சர் இருக்க போது. அண்ட் மீண்டும் ஒரு முறை போலீஸ் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஹெவி ஃபைன் அண்ட் ஜெயில் டேர்ம்ஸ் வழங்கப்படும். யாருக்கு இந்த மாதிரி கொளுத்தக்கூடிய வெயில்ல வெப்பநிலை அதிகரிக்கக்கூடிய நேரத்துல குழந்தைங்களை தனியா கார்ல விட்டுட்டு போனீங்கன்னா அதுக்கு வந்து இம்மீடியட்டா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி வெயில்ல ஏசி எல்லாம் எதுவும் ஆன் பண்ணி வைக்காம அப்படியே கார்ஸ்ல அன்அட்டெண்டடா விட்டுட்டு எப்படி பேரண்ட்ஸ்க்கு அப்படி முடியுதுன்னு தெரியல, அவங்க எப்படி மறந்து போறாங்கன்னு தெரியல. பட் திஸ் இஸ் பின் ஹேப்பனிங், அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த காரணத்தினாலதான் இதுக்கு இவ்வளவு சீரியஸா அவங்க வெளியில வந்து இப்படி ஒரு அவேர்னஸ் மெசேஜ் வந்து கொடுக்க வேண்டியதா போயிருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா தயவு செஞ்சு குழந்தை அப்படின்லாம் விட்டுடாதீங்க. ஏன்னா பொதுவா வெளியில இருக்கிற டெம்பரேச்சர் விட நிறுத்தி இருக்கக்கூடிய கார்ல, ஒரு சர்க்குலேஷனே இல்லாத கார்ல எவ்வளவு சீக்கிரமா டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். அதனால பிளீஸ் டூ நாட் டூ தட். ஹீட் ரிலேட்டடான இன்ஜுரிஸோ இல்ல ஃபேட்டலிட்டிஸோ வந்து தவிர்க்கணும். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபென்ஸ் வந்து we will not tolerate it, ஜீரோ டாலரன்ஸ்ல வந்து நாங்க இதை ட்ரீட் பண்ணுவோம்ங்கிற மாதிரியும் அத்தாரிட்டிஸ் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால ப்ளீஸ் பாத்துக்கோங்க. ஒரு ஒரு எமிரேட்ல இருக்கக்கூடிய போலீஸும் வந்து இதை பத்தி உங்களுக்கு நினைவுபடுத்திட்டே இருக்காங்க. ஸோ அதையும் மீறி நீங்க இப்படி குழந்தைங்களை வந்து நெக்லிஜென்ட்டா விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்காகவே வந்து ஒரு ஃபெடரல் லா வேற இருக்கு, யூஏஇ ஃபெடரல் லா நம்பர் 3 of 2016 கன்சர்னிங் சைல்ட் ரைட்ஸ். அதன்படி உங்க மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அண்ட் லீகல் பெனல்டிஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பிளீஸ் டோன்ட் டூ தேட்ங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது குழந்தை காரில் இந்த மாதிரி ட்ராப் ஆகிருக்காங்க, பேரண்ட்ஸ் இல்லை யாருமே இல்லைனா ஒரு கார்க்குள்ள வந்து குழந்தை சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எமர்ஜென்சி ஹாட்லைனும் இருக்கு, 999 அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த நம்பர் தான். டக்குன்னு 999 கால் பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லுங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆகியிருக்கு, பிளீஸ் வாங்கன்னா அவங்க வந்து குழந்தைய ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க சரியா. ஸோ அது வரைக்கும் எல்லாம் போகவே கூடாது, யாரும் அப்படி குழந்தையெல்லாம் மறந்து விட்டுறாதீங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் குழந்தைங்க, இது வந்து உங்கள் பெட்ஸுக்கும் பொருந்தும். பூனை நாயெல்லாம் வச்சுருக்கீங்களா, அவங்களையும் வந்து காரில் அப்படி விட்டுட்டு ஏதோ கடைக்கு போய்ட்டு டக்குன்னு வரேன் அப்படின்னா அதே மாதிரி தான், அவங்களுக்கும் ஒரு உயிர் இருக்குது இல்லையா. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தேட். குழந்தைங்களாகட்டும் இல்லை வந்து எந்த ஒரு உயிரினமாகட்டும், யாரையுமே வந்து இந்த மாதிரி காருக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் போயிடாதீங்க.
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவன் கூரியர் நம்பர் 1 இன்ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. டிஎன்சி அப்ளை.
2: பேக் டு பேக்
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
2: எல்லாமே சொல்லுவேன்.
1: கதை போமா? கதை போமா?
2: போமா?
1: கதை போமா?
3: சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட் போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: மெர்சல் மார்னிங் brought you by

6:44 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஒரு 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணா அது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை தான் வந்து நிறைய உங்ககிட்ட வந்து நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி எஸ்பெஷலி நான் உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உங்க வாழ்க்கை வந்து அப்படி நல்லா மாறுச்சுன்னா அதுல எங்களுக்கும் சந்தோஷம். அதுக்காக தான் வந்து வி கீப் ரிமைண்டிங் யூ அபவுட் த UAE lottery.ae 30 million திரும்ஸ் பரிசுன்னா சும்மாவா. ஸோ தயப் ஃப்ரம் நேபாள் அவர் வந்து கடைசியாக வின் பண்ணியிருந்திருக்காரு. அடுத்த வெற்றியாளர் நீங்களாக கூட இருக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி மேசிவான கேஷ் ப்ரைஸஸ் எல்லாம் வின் பண்ணணும், உங்கள் லக்கை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். த UAE lottery.ae வெப்சைட்டுக்கு போங்க, போயிட்டு உங்களுடைய டிக்கெட்ஸை வாங்குங்க. வாங்கிட்டு உங்கள் லக்கு மேலே நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அப்படியே ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வெயிட் பண்ணுங்கள் சரியா. அடுத்த வெற்றியாளராக உங்கள் பேர் வந்து அறிவிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிடுறேன். அண்ட் இன்னொன்று, நீங்கள் வந்து வாரத்தில் எந்த நாளை மறந்தீங்கனாலும் பரவாயில்ல, புதன் மற்றும் சனிக்கிழமைகளை மறந்துடவே கூடாது. ஏன்னா இந்த 2 நாட்களில் தான் வந்து லக்கி ட்ரா நடக்கும், அதில் உங்களுடைய பெயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனடியாக உங்களுடைய டிக்கெட்ஸை வாங்குறதுக்கு த UAE lottery.ae வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ப்ராட் யூ பை த கேம் LLC, licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படை தேவை. என்ன தெரியுமா?
3: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
4: 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்.
3: நூறுசாமி ஜூன் 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஓனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
4: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
3: Distributed by Fast Club, energized by 89.4 Tamil FM.
5: இப்போ உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? விளையாட்ட போறதுக்கு
6: பூமி ஜோடி போட்டு முன்ன வந்து நின்னாலுமே அம்மா அம்மா தான்.
7: This is Naila Usha. Eve in June 19th I am coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers inde anjamathe showroom inde launch nadakkana and I have the absolute honor of inaugurating it.
8: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launch il kalandukonga. Super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaipu. Adu mattumilla June 19th 20 21 theedigalil pink tag jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.
9: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. Brought to you by Jetor UAE. Jetor's unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
10: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அதே கிராஷ் வந்து இன்னும் கிளியர் ஆகாம இருக்கு. 311 நாதல் ஹம்மர்ல வந்து பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அங்கே கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் பார்க்க முடியுது. அதுதான், அதை தவிர்த்து 311 அகேன் ஷார்ஜா துபாய் வரக்கூடிய ரூட்ல டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கு. இந்த அல்கேல ரொம்ப நேரமா இருந்த அந்த கன்ஜெஷன் வந்து கிளியரா இருக்கு. இப்போ ஜஸ்ட் இந்த துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்கிற அந்த ராசல்கோர் ரோட் ஸ்ட்ரெச்ல மட்டும் தான் டிராஃபிக் இருக்கு. பொறுமையா டிரைவ் பண்ணுங்க.
9: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: Hi all, this is Naila Usha. Ee verna June 19th yedi I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers inde anjamathe showroom inde launch nadakkana and I have the absolute honor of inaugurating it.
0: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launchil kalandukonga. Super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaipu. Adu mattum illa June 19, 20, 21 theedigalil Pink Tag Jewelry ku 0% making charges mattum dhaan. Nishka Momentous Jewelry. சஃபாரி மால் ஷார்ஜா.
2: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
3: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோ.
2: ஒரே இடத்துல

0: 8:50 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து ஹி சச் எ நைஸ் பர்சன். ஒரு ஒரு முறை வந்து அவரை மீட் பண்ணும்பொழுதும் இல்லை அவ்வளோ ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சில பேர்கிட்ட அந்த ஒரு வைப், அந்த ஆரா, குட் வைப்ஸ், இந்த குட் ஆரா அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பர்சன் தான் வந்து விஜய் ஆண்டனி. அண்ட் அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய படங்களும் வந்து நம்ம பார்த்தோம்னா யூஸ்வலி இருக்கிற மாதிரி படங்கள் மாதிரி இல்லாமல் வித்தியாசமான கதைகள்லாம் வந்து அவர் தேர்ந்தெடுப்பாரு. அண்ட் ஐ திங்க் இந்த 100 சாமி படமும் அப்படிதான் இருக்க போது நினைக்கிறேன். நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போது. ஃபாஸ்ட் ஃபிலிம் அவங்க தான் இந்த படத்தை இங்கே நமக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சசி அவருடைய இயக்கத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இதோட வவுச்சர்ஸ் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கப்பல் வவுச்சர்ஸ், அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் போனாலும் இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கான கேள்வி என்னவாக இருந்ததுன்னா, நம்ம விஜய் ஆண்டனி அவர் வந்துட்டு இசையமைத்து நடித்த திரைப்படங்கள்லேருந்து ஏதாவது ரெண்டு படங்களுடைய பெயர்கள் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நான் படத்திலிருந்து ஆரம்பித்து பிச்சைக்காரன், சைதான், யமன், அண்ணாதுரை, அதுக்கப்புறம் வந்து திமிர பிடிச்சவன் சொல்லிட்டு வரிசையாக நிறைய படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. அதோடு சேர்த்து மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. எப்படி தான் அவரால் முடியுதோ தெரியல. ஏன்னா ரெண்டுமே வந்து பெரிய பெரிய வேலைகள் தனித்தனியாக நம்ம பார்த்தோம்னா, பட் அதை அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருப்பாரு. ஸோ இதிலிருந்து எந்த ரெண்டு படங்களோட பெயர்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னாலும் கம்ப்யூட்டர் ஜி வந்து உங்களை அந்த யூனோ லக்கி ட்ராக்கில் வந்து எடுத்திருப்பாரு. ஸோ அப்படி நம்ம கம்ப்யூட்டர் ஜி ரைட்டான ஆன்சர் சொன்னவங்கள்லேருந்து செலக்ட் பண்ண அந்த மூணு பேர் யார் யார்னா, ஜமீர் அலி, செந்தில் அண்ட் முகமது ஹாஃபீல். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து அழைப்பு வரும். அண்ட் அந்த அழைப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய வவுச்சர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களாம், சரியா? ஸோ இதே மாதிரி இன்னும் சில வவுச்சர்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு. அதுக்கு எல்லா ஷோஸையும் கேளுங்க, ஓகே? அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி இல்லை, இந்த ஒரு தாட்டை உங்கள் மைண்டில் வந்து நான் விதைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பல வேலைகள், பல விஷயங்கள் வந்து நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கங்கும்போது நல்ல ஒரு அழகான ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் எல்லாம் செட்டப் பண்ணுறோங்கிற பிளானில் இருக்கீங்கன்னா அதற்கான பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன்லேருந்து இன்ஸ்டலேஷன்லேருந்து எல்லாத்தையும் ஒரே ஒருத்தங்க உங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ். அவங்க கிட்ட வந்து உங்களுடைய இடத்த மட்டும் இதுதாங்க என்னோட இடம், இதான் என்னோட ஐடியான்னு சொன்னீங்கன்னா போதும், பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவாங்க. இன்டீரியர்லேருந்து ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர் செலக்ட் பண்ணுறதுலேருந்து, பெயிண்டிங்லேருந்து, கார்பென்ட்ரியிலேருந்து, எக்யூப்மெண்ட் இன்ஸ்டலேஷன்லேருந்து, விசா அசிஸ்டன்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து A to Z உங்களுக்காக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC, அவங்கள காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 04271-2638 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா arul@falcontechnicalservice.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய என்கொயரியும் அனுப்பலாம், சரியா? வித் தட் நானும் கிளம்புறேன்னு ஒரு அழகான பாட்டு கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல உங்களுக்காக கொடுத்துட்டு, சரியா? நாளை காலையில் 7 மணிக்கு திருப்பியும் மெர்சல் மார்னிங்ல உங்ககிட்ட வந்து நான் பேசுவேன். மது ரெடியா இருக்காரு மசாலா கெஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மறக்காம 89.4 தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிரைவ் பண்ணக்கூடிய நேரத்தை தவிர்த்து யூஏக்குள்ள, யூஏக்கு வெளியில, உலகத்தின் எந்த மூலைக்கு நீங்க போனீங்கன்னாலும் உங்க போன்ல இன்டர்நெட் மட்டும் இருந்தா போதும், 89.4 தமிழ் எஃப்எம் ஆப் வழியாக நம்ம ஷோஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம், சரியா? டாடா, பை பை, டேக் கேர்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையில் புதிய அறிவிப்புகள் எதுவும்

0: இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருப்பது தெரிந்ததுதானே என்று அவர் கூறினார். ஆளுநர் உரையில் மாற்றத்தை எதிர்பார்த்தோம், இம்மாற்றமே மிஞ்சியதென்று அவர் கூறியுள்ளார். தனது மகன் அதிமுகவில் எந்த பதவியிலும் இல்லை, அவர் அடிப்படை உறுப்பினர் மட்டுமே என்று அவர் கூறினார். மேலும் சி வி சண்முகம் சொல்லும் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக தலைமை சரியாக இருந்ததால்தான் ராஜினாமா செய்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 3 நாட்கள் நடத்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சபாநாயகர் தலைமையில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: கேரளத்தில் ஷிகெல்லா தொற்றுக்கு உள்ளாகிய 6வது நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர்களில் 70 பேருக்கு கடந்த ஜூனில் தொற்று உறுதியாகி உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் ஷிகெல்லா எனப்படும் பாக்டீரியா தொற்று விரைவாக பரவி வருகிறது. இதில் கோழிக்கோடு மாவட்டத்தில் அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இதில் கடந்த ஜனவரியில் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் சீராக பாதிப்பு அதிகரித்து வருகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலை விடுதி கட்டமைப்பை விரைவாக அபிவிருத்தி செய்வதற்காக 1.8 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டின் பாடசாலை கட்டமைப்பில் தற்போதுள்ள 126 விடுதி கட்டடங்கள் பாழடைந்த நிலையில் காணப்படுவதனாலும், அவற்றின் பராமரிப்பு பணிகள் முறையாக இடம்பெறாமையினாலும், அங்கு தங்கியிருக்கும் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை அரசாங்கம் கண்டறிந்துள்ளது. இந்நிலையில் விரிவான தீர்வுகளை வழங்கி விடுதிகளில் தங்கியிருக்கும் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி மற்றும் சுகாதார பாதுகாப்பு மிக்க சூழலை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: 2027-2029 ஆண்டுக்கான மூலோபாய நிதி திட்டத்தை ஐக்கிய அரபு அமீரகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. துபாயின் பதில் ஆட்சியாளரும் துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான ஷேக் மக்தூம் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் இந்த திட்டத்தை அறிவித்தார். இந்த திட்டம் அரசின் நிதி செயற்பாடுகளின் செயல்திறனை மேம்படுத்த, நிதி நிலைத்தன்மையை வலுப்படுத்த மற்றும் உலகளாவிய நிதி மற்றும் பொருளாதார மையமாக துபாயின் நிலையை ஆதரிக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இது முன்கூட்டிய தரவு சார்ந்த மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆதரித்த சேவைகள் மூலம் வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்துகின்றது. மேலும் இது பயனுள்ள கூட்டாண்மைகளை வலுப்படுத்தி நிதி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரான் அமெரிக்காவுக்கிடையிலான அமைதி ஒப்பந்தத்தை G7 தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். ஒப்பந்தத்துக்கான முறையான கையெழுத்திடும் விழா வெள்ளிக்கிழமை சுவிஸ் எல்லைக்கு அப்பால் நடைபெறவிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இன்னும் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்காய் இதுகுறித்து சந்தேகம் எழுப்பியுள்ளார். இரு ஜனாதிபதிகளும் ஏற்கனவே கையெழுத்திட்டதால் சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடும் விழா எதுவும் நடைபெறாது என்று IRIP-யின் செய்தி வலையமைப்பிடம் அவர் கூறியுள்ளார்.
1: Was brought to you by Dhanya Group of Companies since 1982. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபி மற்றும் துபாயில் முறையே 42 மற்றும் 40 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபுஜிராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் இன்று தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று தொடர உள்ளது. நேற்றைய ஆட்ட நீர முடிவு வரை போட்டியில் முதலில் துடுப்பெடுத்த ஆடிய நியூசிலாந்து 7 விக்கெட் இழப்பிற்கு 291 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் கைல் ஜேமீசன் 6 ஊட்டங்களுடனும் கிளென் பிலிப்ஸ் 49 ஊட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். டாம் பிளாண்டில் 51 ஊட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்து பிடிகொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். டிரில் மிச்சியில் 44 ஊட்டங்களையும் ரிச்சின் ரவீந்திரா 33 ஊட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தனர். இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சில் ஜேக்கப் பெத்தல் மற்றும் சோனி பேக் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், ஜாஃப்ரா ஆர்ச்சர், மேத்யூ ஃபிஷர், ஜாஷ் டாங் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தியிருந்தனர். இந்த போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று தொடர உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சில மாதங்கள் கழித்தே நம்ம காதில் வந்து நல்ல செய்தியாக வந்து விழுந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ நிறைய பீஸ் டீல் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? கிராசரிஸ்லேருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா கிராசரிஸ் ஃபியூல் எல்லாத்துலேயுமே இம்பாக்ட் இருக்குமா? 100% இருக்கும். ஏன்னா ஹார்மோஸ் ரேட் வந்து திறந்துட்டாங்க அப்படின்னா 60 நாள் கூலிங் பீரியட் வேறு கொடுத்துருக்காங்க, ஃபீ ஃப்ரீ பீரியட் வேறு கொடுத்துருக்காங்க. அதனால என்ன இம்பாக்ட் இருக்கும்?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸோட சிஇஓஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆயில் ப்ரைஸ் ஆப்வியஸாக குறையும் பொழுது அண்ட் பொதுவாக இந்த ஷிப்பிங் காஸ்ட் போயிட்டு வரதுக்கான காஸ்ட் எல்லாமே வந்து ஆப்வியஸாக கம்மியாகும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு பக்கம் ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் வந்து குறையும் போது, கார்கோஸ் இன்னும் அதிகமாகும் போது நமக்கு விலை குறைவாக ஆப்வியஸாக பார்க்க முடியும். இனிமேல் சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாட் ஓன்லி இன் சூப்பர் மார்க்கெட்ஸ், பொதுவாக இந்த பர்டிகுலர் பீரியடில் இந்த டைம் ஃப்ரேமில் எந்தெந்த பொருட்களுக்கு விலை ஏறிச்சோ அதெல்லாம் படிப்படியாக குறையும். கலை அலங்காரம் எல்லாத்தையும் ஆஸ்பத்திரியாக மாற்றிடாங்கிற மாதிரி கலை அலங்காரம் எல்லாத்தையும் இயல்பு நிலைக்கு மாற்றி வி ஆர் பேக் பேபி. அதுக்குள்ளே சொல்லிடலாமா? சொல்லிடலாம், தப்பில்லை.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இது வரைக்குமே ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஏதாவது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கொஞ்சம் வந்தால் கூட அப்படியே கோல்டு சர்ற நேர் போயிடும். ஆனால் இந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸில் கோல்டு விலை பயங்கரமாக குறைஞ்சிச்சு. அதுக்கான காரணம் ஆயில் அண்ட் கோல்ட் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், டாலர் அண்ட் கோல்ட் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இதில் யூஎஸ் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக டாலர் அண்ட் கோல்ட் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், ஆயில் ஏறி போச்சு, ரெண்டுமே சேர்த்து கோல்டை வந்து இறக்கி விட்டுச்சு. அதனால் கோல்டோட விலை குறைஞ்சிச்சு. பட் இப்போ வார் முடிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்படி வரும்போது, சீஸ்ஃபயர் அதுக்கப்புறமா பீஸ் டீல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது கோல்டு மறுபடியும் ஏறுதே, இது எந்தளவுக்கு ஏறும் நமக்கு தெரியாது. பட் இன்னைக்கு கொஞ்சம் ஏறி இருக்கு. நேற்று நல்ல ஒரு டிராப்புக்கு அப்புறமா இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு கோல்டு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, referent earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: Okay, 512 varaikum poche. இன்றைக்கி 519.75 இருக்குது. மார்னிங் ரேட் 24 கேரட், 22 கேரட் 481.50, 474லேருந்து 7.5 கிராம் சேர் இருக்கு, 21 கேரட் 461.50, 18 கேரட் 395.75.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, referent earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
2: Back to back.

0: என்னங்க எப்ப வரீங்க?
1: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
0: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
1: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
0: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான்
1: இது. உனக்கும் கூட.
2: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
3: Hi all, this is Naila Usha. ஈ வேர் இன் தி ஜூன் 19th தேதி I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers இன் தி 5th ஷோரூம் இன் தி லான்ச் நடக்கான and I have the absolute honor of inaugurating it.
4: Naila Usha உடன் Nishka Momentous Jewelry இன் கிராண்ட் லான்ச்சில் கலந்துக்கோங்க. சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட் போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
5: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the Varsha Toda, biggest movie on a Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year. La enjoy pannunga.
9: Tamuya formula RJ. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களா மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
0: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரா வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே. யார் வந்து தொடர்ந்து ஷோ கேட்குறீங்களோ அவங்களுக்கு தான் நான் அடிக்கடி பாட்டு கொடுப்பேன். அதனால் 11:30 வழக்கமாக தர இலவச பாட்டு இப்போவே நான் கொடுக்க போகிறேன். 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க, அந்த பாட்டு இமீடியட்டாக ப்ளே செய்யப்படும். ஆர்ஜே மது ஹோஸ்ட் செய்யும் இந்த மசாலா கேஃபே ஷோவில். வணக்கம், யாரை இது பேசுகிறீங்க?
1: ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ.
0: உங்கள் பேர்?
1: என் பேர் ஆகாஷ் ப்ரோ.
0: ஆகாஷ், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ஆகாஷ்,
1: எனக்கு
0: ஒரு டவுட். உங்க பேர் ஏல ஸ்டார்ட் ஆகுதுல்ல, பொதுவா நான் ஏல ஸ்டார்ட் ஆகிறவங்க கிட்ட கேப்பேன், எப்படி இந்த பிராக்டிகல் எக்ஸாம் எல்லாம் முத அளப்புவீங்களே, விருப்பா இருக்காதா?
2: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasa Thottamittu.
2: Manasa Thottamittu.
3: 89.4 Tamil FM.
2: Tamil FM.
3: Nama Radio, Nama Music.
4: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
5: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்டகால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
4: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசுசார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com இருக்கு வருக.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy-oda prime spot-la unga plot-a book pannunga.
2: Sir, Imper Sweetie.
3: திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா, ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: Hi all, this is Naila Usha. Even in the June 19th, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the Anjamitha showroom in the launch in Arkana, and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha and Nishka Momentous Jewelry in Grand Launch il kalandukonga, super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaippu. Adu mattumilla, June 19, 20, 21 theedigalil Pink Tag Jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: எனக்கு இன்னைக்குமே இந்த ரெண்டு பிளேயர் ஃபைட்டுக்குள்ள போறது பிடிக்காது. அது கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, ஃபுட்பாலா இருந்தாலும் சரி, ஒரு டீம் கேம்ல ரெண்டு பேர் ஃபைட் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்புறவனா. உதாரணத்துக்கு தோனியா கோலியா, நோ நோனி, ரெண்டு பேர் நல்ல பிளேயருங்க, ஆடிட் போட்டவங்க சந்தோஷமா இருக்கலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அடிச்சுக்க வேண்டியது எங்கன்னா, உப்பு தின்னா தண்ணி குடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேர்ல்டு கப்புக்கும் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ற ஆஸ்திரேலியாவா நம்மளா அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு ஃபைட்டுக்கு போகலாம், நல்லா இருக்கும் அது. அந்த இடத்துல ஸ்லெட்ஜிங்லாம் உள்ள வர தப்பு கிடையாது. அதே மாதிரி தான் ஃபுட்பாலையும் நான் பார்க்குறேன். மெஸ்ஸி வர்சஸ் ரொனால்டோ இந்த டிபேட்டுக்குள்ளே நான் போக விரும்பல. ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ராடனரி பிளேயர்ஸ், ரெண்டு பேரும் கிஃப்ட்டு. அதை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் வச்சு அடிச்சுக்கிட்டு நோ நீட், அதுவும் நம்ம எங்கே இருக்கோம், இந்தியாவிலே யுஏயில் இருக்கும், நம்ம வந்து ஊரில் வச்சுக்கிட்டு போர்ச்சுகல் அர்ஜென்டினான்னு அடிச்சுக்கிறதுல எனக்கு பெரிய உடன்பாடில் பர்சனலாக பட்டிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சேன். லியோனல் மெஸ்ஸிக்கு ரெட் கார்டை நீ கொடுத்துருக்கணும் உங்களுக்கும் தோணுச்சா? அல்ஜீரியாவுக்கு எதிரான மேட்சில் அவர் வந்து தட் வாஸ் எ கிளியர் ரெட் கார்டு ஃபோல் தானே. அவர் ஸ்டாம்ப் பண்ணுறாரு, ஸ்பைக் வச்சு மிதிக்கிறாரு, ஆல்மோஸ்ட் இன்ஜோர்டு பிளேயரு, பட் ஏன் மெஸ்ஸிக்கு ரெட் கார்டு கொடுக்கல? ஏன் அது விஏஆர் கூட போல? இதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு டிபேட்டாக இருக்குது. ஸோ அர்ஜென்டினா பொதுவாகவே அவங்க விளையாடினாங்கன்னா பயங்கர இன்டிமிடேட்டிங் ஆடுவாங்க. அதாவது அவங்க ஆப்போனெட்லாம் வந்து கேம் டாக்டிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ அர்ஜென்டினா பிளேயர்ஸால் டென்ஷன் ஆகிடுவாங்க. போன வாட்டி இந்த டிபால் வந்து நல்லா எம்பாப்பையை தள்ளி தள்ளி விட்டு மென்டலி அவரை டவுன் பண்ண ட்ரை பண்ணது, அதேமாரி எம்பாப்பை அடித்தது, இதெல்லாம் வேறு. பட் தட் வாஸ் அ கிளியர் ரெட் கார்ட் அஃபென்ஸ் அப்படின்னு தான் இன்டர்நெட் சமூகம் பேசிக்கிட்டு இருக்கு. அண்ட் அர்ஜென்டினா ஃபேன்ஸ் மேலே பர்டிகுலராக மெஸ்ஸி ஹேட்ரிக் அடித்த ஒரு கோவத்தில் என்னன்னு தெரியல 86ல எழுக்கிறாங்க மேரடோனாவோட ஹேண்ட் ஆஃப் காட். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து 2022லேயும் நிறையா மெஸ்ஸிக்கு ஃபேவரபிளாக டிசிஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃப் பக்கம் போயிருக்காங்க. இந்த டிபேட்டில் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத எனக்கு இன்ஸ்டா ஒரு டெக்ஸ்ட்டாக போட்டுவிடுங்க, அங்கே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ மெஸ்ஸிக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஓகே, இப்போ மெஸ்ஸி பற்றி பேசியாச்சு, ஆப்வியஸாக ரொனால்டோ பற்றி நம்ம வந்து சில பல கருத்துக்கள் சொல்லி தான் ஆகணும். நமக்கு பிடிச்ச கருத்துக்கள், பர்சனலான விஷயங்கள் தான் இதெல்லாம். நத்திங் அகெயின்ஸ்ட் தோஸ் லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? தொடர்ந்து பேசுவோம். 12 மணிக்கு மேலே 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகெயின் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.
2: இன்னைக்கு என்ன 91 போடு,
3: என்னது

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று இடம்பெற்ற ஆளுநர் உரை முழுமையான உரையாக இருந்தது என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தாவிக அரசின் கொள்கைகள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளன என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். இருமொழிக் கொள்கையில்

0: தாவிக அரசு உறுதியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பேரவையில் பிரச்சினையின்றி தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் மத்திய அரசின் வலியுறுத்தலால் இருமுறை தேசிய கீதம் பாடப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். தாவிக அரசு காபி பேஸ்ட் அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். திமுக அரசின் திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளே ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளன என்று அவர் கூறினார். திமுக அரசின் சாதனைகளைத்தான் டெல்லி சென்று பெருமை பேசியிருக்கின்றார் முதல்வர் விஜய் என்றும் அவர் கூறினார். முந்தைய ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டத்தை தாவிக அரசு முடக்கியதற்கு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் வெற்று அறிக்கை வெளியிட்டது தாவிக அரசு என்றும் அவர் விமர்சித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் ஆளுநர் உரை உள்ளது என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டம் மு க ஸ்டாலின் பெயரை நினைவூட்டுவதால் அத்திட்டம் முடக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஒரே மாதத்தில் 175 பாலியல் கொடுமைகள் நடந்துள்ளன என்று தெரிவித்தார். நடக்கக்கூடிய குற்றங்களில் ஆளும் தாவிகாவினர் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அவர் குற்றம் சுமத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
0: குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 5 நாட்கள் பயணமாக மத்திய பிரதேசத்துக்கு சென்றுள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக அவர் மத்திய பிரதேசம் சென்றுள்ளார். டெல்லியில் இருந்து இந்தூர் வந்தடைந்த திரௌபதி முர்முவை மத்திய பிரதேச ஆளுநர் மங்குபாய் பட்டேல் மற்றும் முதல் மந்திரி மோகன் யாதவ் ஆகியோர் வரவேற்றனர். முதலில் போதூல் நகருக்கு செல்லும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். அதன் பின்னர் இன்று மாலை புகழ்பெற்ற ஓம்காரேஸ்வர் மற்றும் மாமல்லேஸ்வர் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்கின்றார். நாளை மாலை ஜபல்பூர் செல்லும் குடியரசுத் தலைவர் 21 தேதி நடைபெறும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள உள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையிலும் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் மத்திய கிழக்கு போரை காரணமாக காட்டி சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் அதிகரித்துள்ளது என கூறி இலங்கையிலும் எரிபொருட்களின் விலைகளை கூட்டியது. ஆனால் இன்றைய நிலவரப்படி போருக்கு முந்தைய நிலையோடு ஒப்பிடும் போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் குறைந்துள்ளன. எனவே அரசாங்கம் அதிகரித்ததைப் போலவே உடன் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
0: தெற்கு லெபனானை இலக்கு வைத்து இஸ்ரேல் இன்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குவார் தெப்னித் நகரில் கார் ஒன்றை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக லெபனானின் தேசிய செய்தி முகமை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். ஈரான் அமெரிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக தெற்கு லெபனானை ஆக்கிரமித்துள்ள அனைத்து பகுதிகளில் இருந்தும் இஸ்ரேல் தனது படைகளை திரும்பப் பெற வேண்டும் மற்றும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்ற சர்வதேச அழுத்தத்தை எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: தரவு மற்றும் பாதுகாப்பு தகவல்களை பாதுகாக்க ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் இடையே ஒப்பந்தம் கைச்சாத்தானது. கூட்டு பாதுகாப்பு திட்டங்களுடன் தொடர்புடைய தரவு மற்றும் தகவல்களை பாதுகாக்கும் நோக்கில் ஐக்கிய அரபு அமீரக உள்துறை அமைச்சகம் மற்றும் கத்தார் அரசின் உள்துறை அமைச்சகம் இடையே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்தானது. வலையமைப்பு இணைப்பு, போக்குவரத்து விதிமீறல்களுக்கான இருதரப்பு மின்னணு இணைப்பு அமைப்பு, போக்குவரத்து கணினி அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு, போக்குவரத்து அபராத தொகைகளை பரிமாறுதல் மற்றும் மீட்டெடுத்தல், நாடு கடத்தப்பட்ட நபர்களின் தகவல்கள் மற்றும் கைரேகைகளை மின்னணு முறையில் பரிமாறுதல், அடையாளம் காணப்படாத கைரேகைகள் தொடர்பான தரவு பரிமாற்றம் உள்ளிட்ட 6 கூட்டு திட்டங்களை இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கியுள்ளது.
1: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம். Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் இன்று முதல் வெப்பநிலை படிப்படியாக உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஜேனாவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் துபாய், ஷார்ஜா மற்றும் உமல்குவாயினில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
3: Star of the month. Singer SPB.

0: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
1: Okay, ஸோ இந்தியாவில் புது என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ்லாம் வந்திருக்கு. அது வந்து யூஏ ரெசிடென்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்பிஐ தந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ரூல்ஸ் நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்தோம். ஸோ குறிப்பாக இந்த 7% விஷயங்கள்லாம் வந்து செப்டம்பருக்குள்ளே இதை ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ பொதுவாகவே என்ஆர்ஐஸ் அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் தருவாங்க, சேவிங்ஸ் வந்து நிறையா பண்ணலாம் இப்படின்ற பேச்செல்லாம் இருக்கும். பட் நம்மளால் பண்ண முடியுதா இல்லையாக்கிறது நமக்கு தானே தெரியும். ஸோ இந்த ஆப்ரேஷனல் ஹேர்டில்ஸ், அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கண்ட்ரிக்கு நிறைய இன்ஃப்ளோ வரணுன்றதுக்காக ஆர்பிஐ ரீசெண்டாக எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சேஞ்சில் நீங்கள் இந்தியன் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி சேல்ஸ் பண்ணலாம், ஓகே ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறமா டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறமா ஓவர்சீஸ்க்கு நீங்கள் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது யாரும் பெருசாக பண்ண போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதர் எலிஜிபிள் அசட்ஸுமே வந்து நீங்கள் வாங்கலாம். ஆல்சோ உங்கள் மணியை வந்து நீங்கள் ஏதாவது விற்று எடுத்துகிட்டு வரீங்களா, அது வந்து ஈஸியாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யுஏஇ பேஸ்ட் என்ஆர்ஐஸ்க்கு யுஏஇ டு இந்தியா இன்னும் எஃபிஷியண்ட்டாக மணிஸ் மூவ் ஆகும், அதுதான் மெயின் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்தியன் ஈக்விட்டிஸில் இன்னுமே ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோடு நீங்கள் ரிப்பேட்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் டெபாசிட்ஸ் தாண்டி இன்னும் டைவர்சிஃபைடாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து யுஏஇ ரெசிடென்சி ஆகிய நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: Okay, stable ஒரு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு gold price. So afternoon-ல என்ன range-ல இருக்கு?
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate.
0: Brought to you by Ain Gold Wallet app-ல வெறும் 1 dirham முதல் gold purchase பண்ணலாம். Refer and earn first purchase bonus கூட இருக்கு. Available in Play Store and App Store.
1: 24 carat தங்கம் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 519.75 dirhams. 22 carat தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 481.50 dirhams. 21 carat பொறுத்த வரைக்கும் 461.50. 18 carat பொறுத்த வரைக்கும் 395.75.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate.
0: Brought to you by Ain Gold Wallet app-ல வெறும் 1 dirham முதல் gold purchase பண்ணலாம். Refer and earn first purchase bonus கூட இருக்கு. Available in Play Store and App Store.
1: Okay. 100 சாமி திரைப்படத்துக்கான கபில் பாஸ் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? நீங்கள் நம்ம விஜயாண்டனி தலைவர் நடிச்சிருக்காரு. ஸோ பயங்கர ஒரு எமோஷனல் ட்ராமாவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சுவாசிகா நடிச்சிருக்காங்க, லபர் பந்தில் வருவாங்கல்ல அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் சசி அவர்கள். ஸோ இதில் ஒரு மதர் அண்ட் சன்னுக்கான ஒரு எமோஷனல் பாண்ட் இருக்கும் அப்படின்னு பேசப்படுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 100 சாமி படத்தை நீங்கள் தேட்டரில் எங்களோட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கான சரியான பதில் 050-252-8940 வாட்ஸ்அப் பண்ணணும், உங்கள் பேர் எமிரேட் நேமோட சேர்த்து, சரியா? ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் நான் சொல்லிட்டேன், என்ன ப்ராசஸ்ங்கிறதையும் சொல்லிவிட்டு இப்போ கேள்வி என்னங்கிறத சொல்கிறேன். இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய விஜயாண்டனி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஹீரோவாக நடிக்காமல் இசையமைச்ச படங்களில் ஏதாவது ஒரு படம் எனக்கு சொல்லுங்கள். அதாவது அந்த படத்தில் ஒரு ஹீரோவாக நடிக்காமல் மியூசிக் மட்டும் போட்டிருப்பார்ல, அதில் ஏதாவது ஒரு படம் எனக்கு சொல்லுங்கள். 100 சாமி படத்துக்கான கபில் பாஸ் நீங்கள் வின் பண்ணலாம். ஓகேவா? கேள்வி ஓகே இல்லை?
2: Back to back.

0: ஹாய் ஆல், திஸ் இஸ் நைலா உஷா. இவர் இந்த ஜூன் 19 தேதி ஐ ஆம் கமிங் டு சீ ஆல் ஆஃப் யூ அட் சஃபாரி மால் ஷார்ஜா. நிஷ்கா ஜுவல்லர்ஸின் 5th ஷோரூமின் லான்ச் நடக்கான and I have the absolute honor of inaugurating it.
1: நைலா உஷாவுடன் நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரியின் கிராண்ட் லான்ச்சில் கலந்துகோங்க, சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 pound கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட் போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
2: ஒரு திரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 to 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
10: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
8: சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
11: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக் டு மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். நூறு சாமி திரைப்படத்துக்கான கபில் பாஸ் நீங்க வின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ணக்கூடாது, வாட்ஸ்அப் பண்ணணும். 0505-282-8940 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்க பேர் எமிரேட் நேம் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட கேள்விக்கான சரியான பதில், விஜய் ஆண்டனி இது வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, இசையமைச்சிருக்காரு. அவர் நடிக்காம இசையமைச்ச படங்கள் சிலது இருக்கும்ல, ஓகேவா? அவர் அதில் ஹீரோவாக நடிச்சிருக்க மாட்டார், அதில் பார்த்தாவே இருக்க மாட்டார், ஆனால் மியூசிக் போட்டுப்பார். ஒரு காலத்தில் ஃபுல்லாக அப்படி தான் போட்டுட்டு இருந்தார். ஸோ அதில் ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பேர் எமிரேட் நேம் சேர்த்து நீங்க அனுப்புங்க. நீங்க நூறு சாமி படத்துக்கான கபில் பாஸ் இன்னைக்கு வின் பண்ணலாம், ரைட்டா? ஓகே.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor's unbeatable summer offer la buy now pay next year, zero VAT, zero interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: 11 towards Dubai correct ah kasimiyala aarambikkudhu. அந்த அபுஷாகரா பிரிட்ஜ் இறங்கும் போது கரெக்டாக அப்படியே ஸ்லோவாகி ஆகி ஆகி ஆகி ஃபுல்லாக ஸ்லோவாக இருக்குது, சரியா? அதே மாதிரி 11 டுவர்ட்ஸ் ஷார்ஜாவும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, எங்கன்னா கஸ்பா பக்கத்தில். ஸோ நீங்கள் சாரா சென்டர் தாண்டின உடனே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 11 நோக்கி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா எஸ் 108லையுமே வந்து நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்குது, அல்கான் ஸ்ட்ரீட்டில், ஓகேவா? அதே மாதிரி 311 டுவர்ட்ஸ் துபாய், மலையா ஸ்ட்ரீட் அண்ட் ஆல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அக்ராஸ் ஷார்ஜா. அண்ட் எஸ் 117 நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஷார்ஜா ரிங் ரோடா, எஸ் ஷார்ஜா ரிங் ரோட்லேயும் வந்து ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. ஸோ துபாய்க்குள்ளே பெருசாக இங்கே சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை அப்படின்னாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணுமே அப்படின்னு இருக்குது. மற்றபடி ஒரு பெரிய கன்ஜெஷனோ ஒரு பிளாக்கோ ஒரு ஒரு 20-30 மினிட்ஸ் டிலேவோ நான் பார்த்த வரைக்கும் இல்லை. இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. 311 ஒரு கிராஷ் போட்டு இருக்கு, டூ துபாய் வந்துருக்கீங்க
1: அப்படின்னா. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Masala Cafe, brought to you by Bima Jewelers Soda Home Again Celebration La Gold Chain and Bangles Ku Veru 1.99% Making Charges and Diamond Jewelry La 1,899 Dirhams Off.
2: Master, Suda Aur Paattu
3: Incoming
2: Suda Suda Puttum Budu Paattu.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
2: நாடி நரம்பு முறுக்க முறுக்க ரத்தம் மொத்த கொதிக்க கொதிக்க அரங்கம் முழுக்க தெரிக்க தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படை என்ன தெரியுமா?
2: விஜய் அந்தனி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
3: 20 வயசுல ஒரு நாள் தான், ஒரு நாள் தான். அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்.
2: நூறுசாமி ஜூன் 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
3: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
2: Distributed by Fast Slip, energized by 89.4 தமிழ் எஃப்எம்.
4: இப்போ உங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு?

0: நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646. பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
1: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
0: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலையும் தடுக்க முடியாது.
1: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586815179.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன்
1: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
6: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
1: Hi all, this is Naila Usha. இவரின் June 19th, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the 5th showroom in the launch narakana, and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha உடன் Nishka Momentous Jewelry in grand launch இல் கலந்துக்குங்க, சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட்போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டுமில்ல, June 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல, பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam.
5: JM brand AC da.
6: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற விசேஷ நாளைக்கு ரிலீஸ் ஆகிற நூறு சாமி படத்தை அமெரிக்கத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க ஃபாஸ்ட் பிலிம்ஸ். அண்ட் இந்த படத்துக்கான கபில் பாஸ் ஏகணும்னா இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. விஜய் ஆண்டனி இந்த படத்துடைய ஹீரோ. இவர் இதுக்கு முன்னாடி பல படங்களுக்கு இசையமைச்சிருக்கார். அவர் நடிக்காம இசையமைச்ச படங்கள்ல ஏதாவது ஒரு படத்தோட பேர் எனக்கு வேணும். நீங்க 0502528940 உங்க பேர் எமிரேட் நேமோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கபல் பாஸ் ஸ்பின் பண்ணலாம். சரியா? ஓகே. ஃபீஃபால ரீசெண்டா நடந்த மேட்சஸ், ஃபீஃபா வேர்ல்ட் கப்ல, அதுக்கப்புறமா வரக்கூடிய ஃபிக்ஸ்சர்ஸ் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி, இந்தியன் ஹாக்கி டீம் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நீங்க பாத்தீங்களா? ஸோ பெண்கள் இந்தியன் ஹாக்கி டீம் 3-2 அப்படின்னு உருகுவே வின் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மென் வந்து ஜெர்மனியை 3-1 அப்படின்னு வின் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனி வேர்ல்ட் சாம்பியன்ஸ். அவங்களை வின் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. அண்ட் விமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எஃப்ஐஹெச் நேஷன்ஸ் கப்பில் லீகில் டாப்பில் இருக்காங்க. ஸோ ஹாக்கி சச் அன் இன்ட்ரெஸ்டிங் கேம். ஃபுட்பால் எந்த அளவுக்கு டஃபோ அதில் ஒரு 80-90% ஆஃப் ஹாக்கினே சொல்லலாம். ஈக்குவலி டஃப்னு கூட ஆடி பார்க்குறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியுங்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கேமும் கூட. ஸோ நம்ம நேஷனல் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இந்தியாவுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நேஷனல் ஸ்போர்ட் கிடையாது, நேஷனல் லாங்குவேஜும் கிடையாது. அஃபிஷியல் லாங்குவேஜ், அஃபிஷியல் ரெக்கக்னைஸ்டு ஸ்போர்ட் இந்த மாதிரிலாம் தான் இருக்குது. ஸோ ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு வாட்ச். நல்ல ஒரு ஒரு ஃபார்மில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இந்தியன் டீம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக ஹாக்கி மேட்சும் சேர்ந்து நீங்கள் பாருங்கள். சரியா? ஓகே. இப்போது இன்றைக்கி யார் யாருக்கு மேட்ச் இருக்குது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்சஸோட சம்மரி. கேரத் சவுத்கேட் இருந்த வரைக்கும் இங்கிலாந்து டீம் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக பார்த்து பார்த்து விளையாடினாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. பட் எப்போ தாமஸ் டுக்கல் வந்தாரோ அதை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி எழுதிட்டுருக்காரு. ஸோ இங்கிலாந்து 4 அண்ட் குரோஷியா 2. இங்கிலாந்து லீடு போனதுக்கப்புறமும் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜூட் பெல்லிங்கம், ஹாரி கேனு, ராஷ்ஃபர்டு, புக்காயோ சாக்கா, டெக்லன் ரைஸ்னு ஒரு மொரட்டு ஸ்குவாடை வச்சுருக்காங்க இங்கிலாந்து. ஸோ தே ஆர் த டாப் 3 கண்டெண்டர்ஸ் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லலாம், கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி போர்ச்சுகலை நிறைய பேர் சொல்கிறாங்க கிறிஸ்டியானோ சூப்பராக ஆடுறாரு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் போர்ச்சுகல் ஒரு யூனிட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். அவங்க டிஃபென்ஸ் நேற்று ரூபன் டியாஸ் இல்லை, அவர் இன்ஜுரி, ஸோ அதை விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஜாவ் நெவெஸ் விட்டீனியா பிஎஸ்டியில் வந்து சாம்பியன்ஸ் லீக் அடிச்சுட்டு வந்துருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறமா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், மேன் யுனைட்டடோட டாப் மோஸ்ட் பிளேயர் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். ரைட் விங்கில் பார்த்தீங்கன்னா பெர்னாடோ சில்வா, பயங்கரமாக சிட்டிக்காக விளையாடின ஒரு பிளேயர் கிறிஸ்டியானோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஸ்குவாட் டெப்த் உள்ள ரைட் பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேன்சலோ, அவர் ஆடாத டீம் கிடையாது, அவர் ஜெயிக்காத டிராஃபியே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்குவாட் டெப்த் போர்ச்சுகலுக்கு ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இருக்குது. ஆனால் நேற்று அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல. கோஸ்டா கீப்பர் அவரும் ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர். ஸோ நூனோ மெண்டெஸ் லெஃப்ட் பேக் அவரும் ஒரு சரியான பிளேயர். பெட்ரோ நெட்டோ அவர் தான் எனக்கு வந்து அசிஸ்ட் பண்ணார். ஜாவ் நெவெஸ் அவர் இருக்கிற ஹைட்டுக்கெலாம் ஹெட்ரே பண்ண முடியாதுன்னுவாங்க, ஆனால் அவ்வளோ ஜம்ப் பண்ணி ஹெட்ரே அடிச்சு. அப்படி சச் அ ஸ்ட்ராங் டீம் தே ஹேவ், பட் வாட் வென்ட் ராங்னு தெரியல, பார்க்கலாம். கண்டிப்பாக வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் இது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இப்படி தோக்கிற மாதிரி தோற்று போகப்போ ஜெயிப்பாங்க. உஸ்பெகிஸ்தான் கொலம்பியாவில் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான் உஸ்பெகிஸ்தான் 1 கொலம்பியா 3. அண்ட் கானா பனமா லாஸ்ட் மினிட் வின்னர், கானா 1 பனமா 0. அண்ட் இன்னைக்கு செக் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, சுவிட்சர்லாந்து பாஸ்னியா, மிட்நைட் வந்து கனடா கத்தார், நாளை காலையில் மெக்சிகோ சவுத் கொரியா, நாளைக்கு நைட் யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா. இதான் அடுத்த 24 மணி நேரத்துக்கு இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்சர்ஸ். இப்போ எனக்கு 20-18 இந்த பாட்டு ஸ்டேடியம்ல
1: மசாலா கேஃபே brought to you by Bima Jewellers ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: ஊழல் இல்லாத அரசு நிர்வாகம் தருகின்ற முயற்சியை ஆளுநர் உரை வெளிப்படுத்துவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு வழக்கம் போல முதலிடம் கொடுக்கப்பட்டு பேரவை மரபு நிலைநாட்டப்பட்டதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பதாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற ஆளுநர் உரையின் மூலம் மீண்டும் ஒருமுறை உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு நீண்ட காலமாக கடைபிடித்து வரும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிக் கொள்கை தொடர்ந்து உறுதியாக முன்னெடுக்கப்படும் என அறிவித்திருப்பதும், ஹிந்தி மொழியை திணிப்பதன் மூலம் மத்திய அரசு மும்மொழிக் கொள்கையை செயல்

0: ஏற்படுத்த நிர்பந்தித்து வருவதையும், இதன் அடிப்படையில் தமிழக கல்வித்துறைக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய 3,458 கோடியை நிறுத்தி வைத்திருப்பது சரியல்ல என ஆளுநர் உரை விமர்சித்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் தமிழர் தொன்மை நாகரிகம் குறித்த தொல்லியல் ஆய்வுகளை விரிவுபடுத்துவதில் அக்கறை காட்டுவதாக ஆளுநர் உரை தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். வெள்ளை அறிக்கை அடிப்படையில் வருவாய் கசிவுகளை தடுத்து வருவாயை பெருக்கி ஊழல் இல்லாத அரசு நிர்வாகம் தருகின்ற முயற்சியை ஆளுநர் உரை வெளிப்படுத்துகின்றது. நல்ல ஆக்கப்பூர்வ அணுகுமுறை கொண்ட ஆளுநர் உரை வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பரஸ்பர நன்மை பயக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை மிக விரைவாக முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் தங்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். பிரான்சின் எவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டினிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியா அமெரிக்கா இடையேயான விரிவான உலகளாவிய நெருக்கமான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்துவதிலும், இரு நாடுகளுக்கும் அவற்றின் மக்களுக்கும் பரஸ்பரம் நன்மை பயக்கும் வகையில் அனைத்து துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் தங்களுக்கு இருக்கும் உறுதிப்பாட்டை இரு தலைவர்களும் உறுதிப்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான சுகேஸ்வர பண்டாரு மத்திய குற்றப் புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 அரசு நிறுவனங்களில் இருந்து சம்பளம் பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைவாகவே அவர் இன்று கைது செய்யப்பட்டார். அஜ்மான் போக்குவரத்து ஆணையம் தனது டாக்ஸி வாகனங்கள் அனைத்திலும் முழுமையான டிஜிட்டல் கட்டண முறையை செயற்படுத்தி முடித்துள்ளது. இதன் மூலம் அனைத்து டாக்ஸி கட்டண பரிவர்த்தனைகளும் பணமில்லா பரிவர்த்தனைகளாக மாற்றப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் போக்குவரத்தினை மேம்படுத்துவதையும் அமீரகத்தின் டிஜிட்டல் மாற்ற இலக்குகளுக்கு ஆதரவளிப்பதையும் நோக்கமாக கொண்டு இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. டாக்ஸி மீட்டர்கள் மற்றும் கைபேசிகளில் காட்டப்படும் QR குறியீடுகள், வங்கி அட்டைகள் மற்றும் தொடுதல் இல்லா கட்டணங்களை ஏற்கும் பாயிண்ட் ஆஃப் சேல் முனையங்கள் உள்ளிட்ட பல்வேறு மின்னணு கட்டண விருப்பங்களை பயன்படுத்தி பயணிகள் இப்போது கட்டணம் செலுத்தலாம் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான அமைதி ஒப்பந்தத்தை சீனா வரவேற்றுள்ளது. மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் இருதரப்பும் தங்களின் ஒத்துழைப்பை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய தரப்பினரும் தங்களது ஒப்பந்தத்தின் உணர்வை நிலைநிறுத்தி ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிகளை மனப்பூர்வமாக நிறைவேற்றுவார்கள் என நம்புவதாக சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்தார். மேலும் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஒருவருக்கொருவர் இணக்கமாக செயற்பட்டு பொதுவான புரிதலுடன் முன்னேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: Business update. Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
0: Apple தனது தயாரிப்புகளின் விலைகளை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக் தெரிவித்துள்ளார். ஆப்பிள் தயாரிப்புகளின் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். நினைவக மற்றும் சேமிப்பு சிப்களின் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விலை உயர்வுகள் தவிர்க்க முடியாதவை. வாடிக்கையாளர்களை இந்த செலவு சுமையில் இருந்து பாதுகாக்க நாங்கள் முயன்றோம், ஆனால் நிலைமை இனி தாங்க முடியாததாக மாறியுள்ளது என்று டிம் குக் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதால் டிராம் மற்றும் நாண்ட் நினைவக சிப்களின் விலைகள் உயர்ந்துள்ளன. இதன் காரணமாக நுகர்வோர் மின்னணு சாதன உற்பத்தியாளர்கள் குறைந்த விநியோகத்துக்காக போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக டிம் குக் தெரிவித்தார். எனினும் ஆப்பிள் தயாரிப்புகளின் விலைகள் எப்போது உயர்த்தப்படும் என்பது குறித்து அந்நிறுவனம் இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. மேக், ஐபேட் மற்றும் iPhone 18 தொடர் சாதனங்கள் அதிக விலைக்கு விற்கப்படலாம் என தொழில்துறை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: Business update. Brought to you by Zoho.com.
0: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
3: was brought to you by Danya Group of Companies since 1982.

0: ஏறி இறங்கி ஏறி இறங்கி பயங்கரமா விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கோல்டு.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in play store and app store
0: அவ நேத்து 512 வரைக்கும் போச்சுங்க 24 நீ காலைல 519 முக்கா வரைக்கும் போச்சுங்க இப்ப 516 நிக்குது. ஸோ ஆஃப்டர்நூனுக்கான தங்கத்தின் விலை வந்து 24 கேரட் 16.25 திரஹம்ஸ், 22 கேரட் தங்கம் 478 திரஹம்ஸ், 21 கேரட் தங்கம் 458.25 அண்ட் 18 கேரட் 393.00. ஸோ இதுதான் வந்து கோல்ட் ரேட், ஆஃப்டர்நூன் கோல்ட் ரேட் 18ஆம் தேதியின்படி.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: Okay, ஒரு big big news வந்திருக்கு. இது வந்து பல பேரை ஒரு ஷாக்ல ஆழ்த்தலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: கேபினட் யூஏ கேபினட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜ் 15 செட் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இனிமேல் குழந்தைகள் 15 வயசு கீழே இருக்கக்கூடிய கிட்ஸ் கே நாட் யூஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸா? எஸ் அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ரோக்ரெசிவாக அப்படியே ஒரு 12 மந்த் பீரியடில் இது ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷனை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பட் இப்போதைக்கு ஆன் டாப் வந்திருக்கக்கூடிய விஷயம் UAE bans children under 15 from accessing social media platforms.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: All right, ராவணன் படத்துல இருந்து ஒரு பாட்டு போறேன். 89.4 தமிழ் FM மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன்.
1: Back to back.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன். கதை போமா? கதை போமா? கதை போமா? கதை போமா?
3: അഞ്ചാമത്തെ ഷോറൂമിന്റെ ലോഞ്ച് നടക്കുകയാണ്. And I have the absolute honor of inaugurating it.
4: Naila Usha உடன் Nishka Momentous Jewelry in Grand Launch-ல் கலந்து கொங்க, சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட்போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
8: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
9: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஓகே, வி ஆர் பேக். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழகம். ஸோ ஃபீஃபா வேர்ல்டு கப் பற்றி இன்னொரு சின்ன கிளிம்ஸ் கிளான்ஸ் இப்படி வேணால் சொல்லலாம். அதை அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு வந்துட்டு டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் செக்கியா மேட்ச் எடுத்துக்கிட்டோன்னா, இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்காவில் ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிட்டாங்க. ஸோ செக்கியாவுக்கு இந்த மேட்ச் ஒரு கேக் வாக்காக இருக்குமா, வாய்ப்பு இருக்குது. அடுத்து சுவிட்சர்லாண்ட் பாஸ்னியர் செவினா. பாஸ்னியா கடைசி 9 மேட்ச் தோக்கவே இல்லை. ஸோ ஆப்வியஸாக அவங்க வந்து ஃபுல் ஸ்பிரிட்டோட ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட ஆடுவாங்க. பட் சுவிட்சர்லாண்ட் ஆன் பேப்பர் அவங்க பயங்கர ஸ்ட்ராங். பாஸ்னியாவை கம்பேர் பண்ணும்போது பேப்பர்ஸில் சுவிட்சர்லாண்ட் வெரி ஸ்ட்ராங். ஸோ பேப்பரா இல்லை பேஷனா, மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ காங்கோ எடுத்துங்க, போர்ச்சுகலோட அவங்க பேப்பரில் ஸ்ட்ராங் கிடையாது, ஆனால் ட்ரா பண்ணிட்டாங்க. கேபோ வெர்டே சென்னையோட சிறிய நகரம், அன்னியன் படத்தில் சொல்லுவாங்களே சிங்கப்பூரை விட சிறிய நகரம், அந்த மாதிரி சின்ன நகரம். அவங்க வந்து ஸ்பெயினை ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த ரெண்டு மேட்ச் ஆச்சா. அடுத்து கனடா வர்சஸ் கத்தார். கனடா கத்தாரில் கத்தார் அதே தான், பேப்பரில் கனடா ஸ்ட்ராங்கு, கத்தார் பேஷனில் ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி மெக்சிகோ சவுத் கொரியா ரெண்டு பேரும் பேப்பரில் ஸ்ட்ராங்கு. நல்லா இருக்க போகுது இந்த ஒரு டே. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிராஃபிக் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு,
1: brought to you by Jetor UAE. Jetor-ஓட unbeatable summer offer-ல buy now pay next year 0 VAT 0 interest and 9680 EMI-ல உங்க brand new SUV-க்கு அப்கிரேட் ஆகுங்க.
0: ஷார்ஜா ஃபுல்லு டிராஃபிக்காக இருக்குங்க. கிங் ஃபைசல் ரோடு, கசீமியா, அபுசாகரா. அபுசாகராலாம் ரெண்டு பக்கமும் E11-ல டிராஃபிக் இருக்குது. ஷார்ஜா இண்டஸ்ட்ரியில் ரெண்டு பக்கத்தில் ஒரு கிராஷ் கார் ரிப்போர்ட் இருக்குது, ரெண்டுக்கு மூணுக்கு நடுவில் S117-ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரிங் ரோட்லேருந்து அப்படியே ரைட் எடுத்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து பயங்கர ஸ்லோவாக இருக்குது. D64 கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ரிங் ரோட்லேருந்து வந்துட்டுருக்கீங்கன்னா அங்கே வந்து பயங்கர ஸ்லோவாக இருக்குது. E311 சஃபாரி மால் தாண்டினே ஒரு கிராஷ் போட்டே இருக்குது. 2H துபாய் அல்தே இதரோட ஷார்ஜா ஏர்போர்ட் தாண்டி அப்படியே நீங்கள் இந்த கல்ச்சுரல் ஸ்கொயர் வாசித் ஸ்கொயர் ரவுண்டை போட்டு நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் ஸ்லோ போட்டுருக்கு. அண்ட் E311 இன்னொரு கிராஷும் பார்த்தேன். துபாய்க்குள்ள போட தான் ஃப்ரீயாக இருக்குது, மற்றபடி ஷார்ஜாக்குள்ளே நல்லாவே ஸ்லோவாக தான் இருக்குது. துபாய்க்குள்ளே இருக்குது, பட் ஷார்ஜாவை கம்பேர் பண்ணும்போது டிராஃபிக்கில் துபாய் தோற்று போயிடும்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
2: Masala Cafe brought to you by Bima Jewelers Soda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
3: Nikana 91 pode 90s

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Hi all, this is Naila Usha. Even in the June 19th, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the Anjamit showroom in the launch in Arkana, and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha would Nishka Momentous Jewelry in Grand Launch in Kalandukonga, Super Parisigalai Jayinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones Jaykira Tangamana Viper. Adamatamilla, June 19th, 20th, 21st. Pink Tag Jewelry 0% making charges மட்டும்தான். Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.
3: அமீரகத்திலிருந்து உலகின் கடைக்கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
4: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
5: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ்ல ஆர்ஜே இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Chillax song of the hour.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாராச்சா.
2: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: Hi all, this is Naila Usha. இவேர்ன ஜூன் 19th தேதி coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the Anjamitha showroom in the launch in Arkana, and I have the absolute honor of inaugurating it.
4: Naila Usha and Nishka Momentous Jewelry in Grand Launch il kalandukonga, super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeyikira thangamana vaippu. Adu mattumilla, June 19, 20, 21 theedigalil Pink Tag Jewelry ku 0% making charges mattum dhaan. Nishka Momentous Jewelry, Safari Mall Sharjah.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
6: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற
7: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய்.
2: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

0: ஓகே தடாபா பேச சொல்றதுக்கு முன்னாடி பாட்டை கொடுத்துட்டு தானே போவேன். இப்போ கால் பண்ணுங்க 800-8940-8940 அப்படிங்கிற நம்பருக்கு. நீங்க இப்ப கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை இமீடியட்டாக நான் பிளே செய்வேன். வணக்கம், யாரும் இது பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: எனக்கு ரோஜா படத்துல இருந்து ஒரு நல்ல பாட்டை நீங்க செலக்ட் பண்ணி போடுங்க.
0: ஓகே ஜாஃபர், தேங்க் யூ ஜாஃபர்,
1: சந்தோஷம்,
0: பை, ஹேவ் எ நைஸ் டே மிஸ்டர் ஜாஃபர். அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்க பாக்கலாம். வணக்கம், யாரும் இது பேசுறீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ட் ஆர்ஜே மது இங்கேருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு புதிய முகம் பாட்டு போட்டுறேன், அதுக்கப்புறமா நான் வந்து இந்த பாட்டு போடுவேன், ரோஜா பாட்டு போடுவேன். சரியா? ஓகே, டன்னி. நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் 89.4 தமிழ் FM சோஷியல் மீடியா பக்கங்களில் தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளைக்கு உங்களை இதோட வந்து நான் சந்திக்கிறேன் 11 o'clock. அண்டில் தென் பை பை சொல்லிக்கிறது ஆர்ஜே மது. டேக் கேர் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. குட் பாய்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by Bima Jewelers Soda Home Again Celebration La Gold Chain and Bangles Ku Verum 1.99% making charges and Diamond Jewelry La 1,899 dirhams off.
2: Tamriya Formula RJ. இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் ட்ரேடிங் ஜென்யூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜாப்பனீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரக அமைச்சரவை 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் புதிய தீர்மானத்தை வெளியிட்டுள்ளது. 15 முதல் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சில கட்டுப்பாடுகளுடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள். 2024 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள குழந்தைகள் தினமும் சராசரியாக 3 மணி நேரம் சமூக ஊடகங்களில் செலவிடுகின்றார்கள். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஏவுகணை திட்டம் இடம்பெறாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்காவுடனான போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இருதரப்பும் ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை எட்டியதைத் தொடர்ந்து எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் தனது ஏவுகணை திட்டம் இடம்பெறாது என்று தெரிவித்துள்ளது. நீண்ட காலமாக அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளியான இஸ்ரேல் கவலை தெரிவித்து வந்த ஈரானின் ஏவுகணை திட்டம் குறித்து இந்த ஒப்பந்தத்தில் எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை.
1: தமிழக செய்திகள்.
2: முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசின் தொலைநோக்கு பார்வையை ஆளுநர் உரை மூலம் வெளிப்படுத்தியிருப்பது பாராட்டத்தக்கது என ஆளுநர் உரைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளதுடன் தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியிருக்கின்றது. தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கிய சட்டமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் புதிதாக அமைந்துள்ள முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசின் செயல் திட்டங்களை எடுத்துக் காட்டியுள்ளார். சாதி மத வேறுபாடுகளை கடந்து பணபலத்தை முறியடித்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பெரும் ஆதரவை தமிழக மக்கள் அளித்துள்ளனர் என்று ஆளுநர் சுட்டிக்காட்டியிருப்பது உண்மையே என்று வைகோ தெரிவித்துள்ளார். உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா கட்சியின் 9 எம்பிக்களில் 6 பேர் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தை புறக்கணித்ததையடுத்து அவர்களின் உறுப்பினர் பதவி பறிக்கப்படும் என்று

0: சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியில் இருந்து 6 எம்பிக்களும் 16 எம்எல்ஏக்களும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இணைய உள்ளதாக கடந்த சில நாட்களாக செய்திகள் வெளியாகின. இதற்கமைய கட்சியின் 9 எம்பிக்களில் 6 பேர் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். அவர்களின் உறுப்பினர் பதவி பறிக்கப்படும் என சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். இலங்கையில் விவசாய கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபையினால் அனைத்து பயிர்களையும் உள்ளடக்கிய வகையில் காப்புறுதி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த பயிர் செய்கைகளுக்கு இயற்கையாக ஏற்படும் பேரிடர்களை ஈடு செய்வதற்கான வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. விசேடமாக கருவா, ரப்பர், வாழை, தேயிலை மற்றும் தென்னை ஆகிய பயிர் செய்கை துறைகள் இதில் முன்னுரிமை பெற்றுள்ளன. இதற்கு மேலதிகமாக விதை நெல் பண்ணைகளை இலக்கு வைத்தும் காப்புறுதி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமா இருக்கேன். ஒரு அற்புதமான செய்தியோட கொஞ்சம் முன்னாடி கிடைச்சது. அந்த ஒரு செய்தி வந்து ரொம்ப அற்புதமான செய்தி. இப்போ செய்தியில கூட நீங்க கேட்டிருப்பீங்க, ஐக்கிய அரபு அமீரகம் 15 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்க போறாங்க. இன்னும் 12 மாதங்கள் இங்க அமீரகத்தில் இயங்கக்கூடிய சமூக வலைதளங்கள் அதற்கான நெறிமுறைகளை அதிகாரிகளோடு இணைந்து மேற்கொள்றதுக்கான ஒரு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த தடை வந்து அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரவிருக்கு. 15 வயசுக்கு குறைந்த சிறுவர்கள் சமூக வலைதளத்தை பயன்படுத்தவோ ஏதாவது அக்கவுண்ட் எல்லாம் ஓபன் பண்றதுக்கோ இனிமே முடியாது. 15 இருந்து 16 வயசுக்கு இடைப்பட்ட சிறுவர்களுக்கு சில கட்டுப்பாடுகளோட சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதுக்கான அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சமீபத்தில் ஆஸ்திரேலியா தான் இந்த ஒரு முன்னெடுப்பு. 16 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த முதல் நாடாக தடை விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா யூகே மலேசியால இந்த தடை அறிவிக்கப்பட்டது. இப்போ ஐக்கிய அரபு அமீரகமும் அந்த ஒரு முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இதை நான் பார்க்கிறேன். நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கூட நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 800-8940 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுங்க, அல்லது கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து சொல்லுங்க. ழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். நேற்று பழமொழியின் 400 இலக்கியத்திலிருந்து, சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பரவலாக பயன்படுத்தக்கூடிய பழமொழிகள், அதற்குரிய சங்க இலக்கிய பாடல்கள் என்ன, அதனுடைய பொருள் என்னவா இருந்தது அப்படின்னு சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். அது தவிர இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து அதை பற்றியும் பேசலாம். அது தவிர இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சரவணா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா கண்டிப்பா வரும் அப்படின்னு நாம எதிர்பார்ப்போம். ஏன்னா இப்பதான் பிரிட்டன்ல ஆஸ்திரேலியால அறிவிச்சாங்க இந்த வருஷ தொடக்கத்துல, அதுக்கப்புறமா யூகே, அதுக்கப்புறமா மலேசியா, அதுக்கப்புறம் இப்ப யூஏல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறமா அடுத்தடுத்து எல்லா நாடுகளும் அதை வந்து பின்பற்றுவாங்க அப்படின்னு நாம நம்பலாம்.
1: ஆமா, கண்டிப்பா நம்பணும். நம்ம இந்தியாவிலதான் வந்துகிட்டு 16-17 வயசுக்கு கீழே உள்ளவங்க நிறைய பேர் சோசியல் மீடியால வந்துட்டு ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணிடுறாங்க.
0: சரி சரி, கட்டுப்பாடுகள் முக்கியமானதுதான். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. நன்றி. ஆமா, நான் உட்பட இது எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சின்ன பசங்களுக்கு இந்த சோசியல் மீடியா தேவையா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு வந்து இல்லை அப்படிங்கிறது நமக்கு பதில், ஆனா அது எப்படி பண்றது அப்படின்னு நமக்கு தெரியாது. எனவே அரசாங்கம், அதிகாரிகள் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கும் போது அதை வரவேற்று அதை பின்பற்றினா நம்ம நம்முடைய சமுதாயத்தை வந்து ஓரளவுக்கு ஒரு கட்டுக்கோப்போடு வளர்த்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நாம தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அடுத்து டும் டும் டும் படத்துல இருந்து ரகசியமாய் பாட்டு வருது, அதுக்கப்புறமா ஐரா படத்திலிருந்து மேகதூதம் அந்த பாட்டு வருது. ரொம்ப ரொம்ப அழகான பாடல்கள், ரெண்டுமே கேட்டுட்டு வாங்க. இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

நகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 2:25 ஆகிட்டு இருக்கு. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். கோச்சடியான் படத்துல ஒரு பாட்டு இதயம் அப்படிங்கிற பாட்டு, சின்மை ரொம்ப அழகா அதை பாடியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு பாட்டு ஏ ரஹ்மான் இசையில. எப்ப கேட்டாலுமே ஒரு இதமான ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு பாட்டு. ரொம்ப தமிழ் ரொம்ப அழகாக அதில் விளையாடி இருக்கும். வைரமுத்து அவர்கள் இந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. இதில் இந்த பாட்டு தொடங்கும் போதும் சரி, முடியும் போதும் சரி, கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, சுத்த தமிழில் வந்து சில வசனங்கள் எல்லாம் வரும். இது என்ன வசனம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்ன அப்படின்னா, என் உயிரோ சிறிது காதலோ பெரிது. காதலன் அல்லது கணவன் வந்து நீ எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிற அப்படின்னு கேட்டா அதற்கு இதை விட சிறந்த ஒரு பதில் இருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய உயிரை விட என்னுடைய காதல் பெருசு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அழகா இருக்குல்ல. இது வந்து எழுதினது வைரமுத்து கிடையாது, பெரும்புலவர் கபிலர். சங்க இலக்கிய பாடல்ல குறுந்தொகையின் 18வது பாடல்ல வரக்கூடிய வரிகள் தான் இது. மலைச்சரிவுல ஒரு சிறு கொம்புல ஒரு பெரிய பழம் எப்படி தொங்குமோ அது மாதிரி இவளுடைய உயிர் வந்து ரொம்ப சின்னது, ஆனா அவளுடைய காதல் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த வரிகள் அமைஞ்சிருக்கும். சரி, இது வந்து பாடல் முடிவுல வரக்கூடிய வரிகள், என் உயிரோ சிறிது காதலோ பெரிது அப்படின்னு. இந்த பாடல்ல முன்பகுதியில வரக்கூடிய வரிகள் இருக்கு. செந்தி விழுந்த செம்பொற்பாறையில் மந்தி உருட்டும் மயிலின் முட்டையாய். இந்த வரிகளை எழுதினது வைரமுத்து தான். ஆனா சங்க இலக்கிய பாடல்ல இருந்து அவருக்கு ஏற்ற மாதிரியாக இலகு தமிழ அந்த வரிகளை வந்து எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறமா அதற்குரிய பொருள் என்ன, அது எங்கிருந்து அவரு எடுத்து எழுதினாரு அப்படிங்கறத நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இது அழகரம்

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படத்தை என்ன தெரியுமா?
3: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
4: 20 வயசுல ஒரு நாள் தான் ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்.
3: நூறுசாமி ஜூன் 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஓனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
4: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
3: Distributed by Fast Club, energized by 89.4 Tamil FM.
5: இப்போ உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? விளையாட்ட போறதுக்கு
6: பூமி ஜோடி போட்டு முன்ன வந்து நின்னாலுமே அம்மா அம்மா தான்.
3: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
7: ஜோஹோ இருக்க கவலை ஏன்? நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவின் பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 zoho அழைக்கவும்.
8: Hi all, this is Naila Usha. இவேர்ந்த ஜூன் 19ஆம் தேதி I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers இன்டே அஞ்சாமத்து ஷோரூம் இன்டே லான்ச் நடக்கான, and I have the absolute honor of inaugurating it.
9: Naila Usha உடன் Nishka Momentous Jewelry இன் கிராண்ட் லான்ச்சில் கலந்துக்கோங்க, சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட் போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
10: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
10: டாம் இட்.
7: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
10: அடிங்க.
11: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,890

சிறு கோட்டு பெரும்பழம் தூங்கி யாங்கு, இவள் உயிரோ சிறிது காதலோ பெரிது அப்படிங்கிற பாடல் தான் அந்த பாட்டு. சரியா, அதற்குரிய பொருள் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி, இந்த பாட்டுல முன்னாடியே வந்ததே செந்தி விழுந்த செம்பொற்பாறையில் மந்தி உருட்டும் மயிலின் முட்டையாய் அப்படின்னு இந்த வரிகளை எழுதினதும் வைரமுத்து அவர்கள்தான். குறுந்தொகையின் 38வது பாடல்ல வரக்கூடிய சில வரிகளை எடுத்து அதை இலகு தமிழ அவருக்கு ஏற்ற மாதிரியாக மாற்றி எழுதியிருக்காரு. காட்டுல இருக்கக்கூடிய மயில் பாறையில ஈன்ற முட்டையை ஒரு கருங்குரங்கு வெயில்ல வச்சு விளையாடுமா? அது ஒரு பாறையில ஒரு முட்டையை வச்சு உருட்டும் போது அப்படி அது எப்படி உருண்டு போகும், அது மாதிரி என்னுடைய இதயம் நழுவி நழுவி நகர்ந்து போகுதே அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கும். என்ன அழகா சின்மை பாடியிருப்பாங்க இல்லையா, ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அதுக்கப்புறமா தான் இந்த நல்ல மரத்தின் நறுங்கிளை எழிந்து வெள்ளச்சுழியில் விழுந்த மலராய் இதயம் நழுவி நழுவி நகர்ந்து போகுதே அப்படின்னு எழுதியிருப்பாரு. ரொம்ப அழகான பாட்டு அதுவும். குறுந்தொகையில வந்த ரெண்டு பாடல்கள், அந்த பாடல்களை எடுத்துக்கொண்டு வைரமுத்து அவர்கள் ஒரு வரிய அவருக்கேற்ற மாதிரி மாற்றி எழுதியிருப்பாரு. மற்றது அது அப்படியே இருக்கும், ரொம்ப அழகானது. என் இதயம் என்னுடைய உயிரோ சிறிது காதலோ ரொம்ப பெருசு அதை விட அப்படிங்கிற மாதிரியாக. எனவே காதலனோ இல்லாட்டி கணவனோ வந்து, இல்லை மனைவியோ இல்லாட்டி காதலியோ வந்து உங்கள்கிட்ட கேட்டா என்னை எவ்வளவு நேசிக்கிற அப்படின்னு கேட்டா டக்குன்னு இதை சொல்லிடுங்க, என் உயிரை விட நான் உண்மையில வச்சிருக்க காதல் ரொம்ப பெருசு அப்படின்னு. அதை விட ஒரு பிக்கப் லைன் இருக்க முடியுமா இந்த உலகத்துல? சரி, அடுத்து வெயில் படத்திலிருந்து உருகுதே மருகுதே பாட்டு வருது, அப்படியே கேட்டுட்டு வாங்க. ரொம்ப வெயிலும் அடிக்குது இல்லையா, இன்னையிலிருந்து வெயில் கொஞ்சம் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே எப்பவும் சொல்ற மாதிரி நல்லா தண்ணி குடிங்க, நிழலான இடங்கள்ல நடமாடுறத பழக்கப்படுத்திக்கோங்க, பார்த்து பார்த்து நடங்க, ரொம்ப வெயில்ல வந்து நேரடியா எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி போகாதீங்க, நல்லா தண்ணி குடிங்க சரியா, நல்ல ஹைட்ரேட் ஆகி இருங்க. பாட்டு கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: से कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோ விட பெஸ்ட்டா என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா 89.4
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்க்க்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: ஏஎல்டி ப்ராப்பர்ட்டீஸ் இன் 4 ஆம் ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: Hi all, this is Naila Usha. ஈ வேர்ன ஜூன் 19ஆம் தேதி I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers இன்டே 5th ஷோரூம் இன்டே லான்ச் நடக்கான and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha உடன் Nishka Momentous Jewelry இன் கிராண்ட் லான்ச்சில் கலந்துக்கோங்க. சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட்போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: எழுத்தா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், திரைப்படங்களா இருக்கட்டும், எந்த ஒரு கலை படைப்புமே அது எதற்காக வரணும் அப்படின்னா, சமூகத்தில் ஏதாவது சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பேசணும், ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இல்லையா? அதுதான் ஒரு படைப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு அப்படின்னு நான் எப்போவுமே நம்புவேன். அப்படி இப்போ ஒரு திரைப்படம் நாளைக்கு வழியாக இருக்கு, அந்த ட்ரெய்லரை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு படம் மாதிரி இல்லாமல் ஒரு ஆவணப்படம் மாதிரி, டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்திருக்காங்க. வேற எந்த படமும் இல்லை. 100 சாமி திரைப்படம் நாளைக்கு வெளியாக இருக்கிறது. அந்த படம் தான் இது. வந்து விஜய் ஆண்டனி மற்றும் சுவாசிகா நடிப்பில் அந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. கருணாஸ் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊரில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எனவே அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒரு ஆவணப்படத்தில் எப்படி தோன்றுவாங்களோ அப்படி தோன்றி பேசியிருக்காங்க. அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு, எதை பற்றி இந்த படம் பேசுது அப்படிங்கிறத பற்றி. எனவே நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ஃபாஸ்ட் ஃபிலிம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க எங்கள் யூஏயில். எனவே இந்த படத்தை கண்டிப்பாக போய் எல்லாரும் பாருங்கள். நான் கண்டிப்பாக போய் பார்க்க போவேன். சரியா? சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா? மனசு தொட்ட மட்டும் இல்லை, பாட்டு கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஓடிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: தாமோதரன்.
0: தாமோதரன், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து செந்தூர பூவே படத்துல
0: செந்தூர பூவை படத்துல இருந்து செந்தூர பூவை பாட்டு தானே? அதேதான். சரி, குடுத்துடலாம். நன்றி. சரி, அந்த பாட்டோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் வந்து சந்திப்பேன். நாளைக்கு இந்த பழமொழி 400 நாம தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். சரியா? விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். நன்றி, வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam. Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: உணவு பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறியதற்காக தலைநகரில் செயற்பட்டு வந்த ஜபல் சாலிகோட் உணவகத்தை மூட அபுதாபி அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இது தொடர்பில் அபுதாபி வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்ட தகவலின்படி அந்த உணவகத்தின் செயற்பாடுகள் பொதுமக்களின் உடல் நலத்திற்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்ததாக தெரிவித்துள்ளது. உணவு கட்டுப்பாட்டு ஆய்வு அறிக்கையின்படி உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீண்டும் மீண்டும் மீறியதாகவும் குறைகளை சரிசெய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியதாலும் நிர்வாக ரீதியிலான மூடல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகார சபை விளக்கமளித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரான் போர் காரணமாக 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 5% முதல் 6% வரை சுற்றுலாத்துறை மந்தமடைந்துள்ளதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலான மந்த நிலையை அனுபவித்துள்ளோம் என்று அந்நாட்டு அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஆண்டு முழுவதும்

0: நடைபெறும் உம்ரா மற்றும் ஆண்டுதோறும் நடைபெறும் ஹஜ் யாத்திரைகளுக்காக கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் மக்கா நகருக்கு வருவதால் பயணத்துறையில் போரினால் ஏற்பட்ட பாதிப்பை சவுதி அரேபியா ஓரளவுக்கு சமாளிக்க முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
0: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரம் கிடையாது என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார். அலுவல் ஆய்வுக் கூட்டத்துக்கு பின்னர் சபாநாயகர் ஜி சி டி பிரபாகர் இதனை தெரிவித்தார். இது குறுகிய கால கூட்டத்தொடராக இருக்கும் காரணத்தால் கேள்விகளை அனுப்பி அந்தந்த துறைகளில் பதில்களை பெற்றுத் தருவதில் காலதாமதம் ஏற்படும். எனவே இந்த கூட்டத்தொடரில் வினா விடை நேரம் இருக்காது என்று சபாநாயகர் ஜி சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி வரும் June 19, 22, 23 தேதிகளில் ஆளுநர் உரை மீது விவாதம், பதிலுரை ஆகியவை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. June 19 நாளை மறைந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்டு, திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா, முன்னாள் சட்டப்பேரவை செயலாளர் சி கு ராமசாமி, திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும்.
1: இந்திய செய்திகள்.
0: ஹிமாச்சல பிரதேசத்தில் சொகுசு வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். விபத்துக்கு முதல் மந்திரி சுக்வீந்தர் சிங் சுங்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் சத்ரண்ட் பகுதி அருகே மஷ்ரூண்ட் ஹாமல் சாலையில் இன்று அதிகாலை நவீன சொகுசு வாகனம் விபத்துக்குள்ளாகியதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த மற்றொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு வேண்டிய உதவிகளை செய்யும்படி மாவட்ட நிர்வாகத்தினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதல் மந்திரி சுக்வீந்தர் சிங் சுக்கு தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட ரிட் மனு தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரொஹாந்த அபிசூரிய மற்றும் சரத் திசாநாயக்க ஆகியோரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று தொடர்கிறது. 1வது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் நியூசிலாந்து அணி சற்று முன்னர் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 365 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் கைல் ஜேமிசன் 40 ஓட்டங்களுடனும் கிளென் பிலிப்ஸ் 82 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். டொரில் மிச்சேல் 44 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழக்கச் செய்யப்பட்டார். டாம் பிளாண்டில் 51 ஓட்டங்களுடன் வெளியேறியிருந்தார். ஹென்றி நிக்கோஸ் 24 ஓட்டங்களுடனும் ரச்சின் ரவீந்திரா 33 ஓட்டங்களுடனும் ஆட்டம் இழக்கச் செய்யப்பட்டிருந்தனர். இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சில் ஜேக்கப் பெத்தல் 2 விக்கெட்டுகளையும், சோனி பேக்கர் 2 விக்கெட்டுகளையும், ஜாஃப்ரா ஆர்ச்சர், மேத்யூ ஃபிஷர், ஜாஸ் டங் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தியிருந்தனர்.
1: Was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. முக்காரிஸில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அல் தாயிதில் 23 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 44 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ராசல் கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் உமல் குவைனில் 42 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் அல் ஃபுஜைராவில் முறையே 41 மற்றும் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: With Raja.
2: Stay tuned.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன். கதை போமா? கதை போமா? போமா? கதை போமா?
2: With Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் பிரசந்திக்கலாம். Stay tuned.
4: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
1: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
4: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
1: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586 81 5179.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. You are back.
0: 1 hour of non-stop Raja hits.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are back.
3: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
4: ராக் வித் ராஜா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: Hi all, this is Naila Usha. Ivarna June 19th date, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers inde anjamathe showroom inde launch nadakkana and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launchil kalandukonga, super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana wiper. Adu mattum illa, June 19, 20, 21 theedigalil pink tag jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, சஃபாரி மால் ஷார்ஜா.
4: அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 ரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: ராம்சார் ஈர நிலமாக அறிவிக்கப்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு அருகில் உயரமான குடியிருப்புகள் கட்டுவதற்காக திமுக அரசால் கடந்த 2025 ஜனவரியில் வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ரத்து செய்துள்ளது. முன்னதாக சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பல அடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளித்த சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உத்தரவை ரத்து செய்யக்கோரியும், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு எந்தவிதமான கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்ற கோரிக்கையுடன் அதிமுக வழக்கறிஞர் மற்றும் அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் இந்த ஆண்டு பிப்ரவரியில் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதன் காரணமாக அடுக்குமாடி குடியிருப்பு வளாக கட்டுமான பணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை நீங்கியது. இந்நிலையில் மீண்டும் இதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் போன்ற கசிந்த தீர்வு தாள்களை பரப்புதல், இணைய வழி மோசடி, பயங்கரவாதம் தொடர்பான பிரச்சாரம், சிறார் ஆபாச படங்கள், போதைப் பொருட்கள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கான ஒரு முக்கிய தளமாக டெலிகிராம் உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் அச்சுறுத்தும் சக்திகளை இணைக்கும் புதிய கருப்பு இணையமாக டெலிகிராம் மாறியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவறான இணையதள இணைப்புகளை பதிவிட குற்றவாளிகள் டெலிகிராமை பயன்படுத்துகின்றார்கள். இது குற்றவாளிகளை கண்காணித்து அடையாளம் காண்பதை அதிகாரிகளுக்கு கடினமாக்குகின்றது. டெலிகிராமின் தனியுரிமை மற்றும் அடையாளம் மறைப்பு அம்சங்கள் குற்றத்தில் ஈடுபடும் குழுக்களுக்கு சாதகமாக உள்ளன என்று மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சவின் மனு மீதான மேலதிக பரிசீலனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவின் மேலதிக பரிசீலனையை எதிர்வரும் 24 தேதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரக மத்திய அணுசக்தி ஒழுங்குபடுத்தல் ஆணையத்தின் தலைமை இயக்குநர் ஹமாத் அல் காவி பராக்கா அணு மின் நிலையத்தை இன்று பார்வையிட்டார். இந்த பயணத்தின் போது பராக்கா அணுமின் நிலையத்தின் 4 அணு உலைகளின் செயற்பாடுகள், திட்டமிட்ட எரிபொருள் நிரப்பு பணிகள் மற்றும் பராமரிப்பு வேலைகள் தொடர்பான சமீபத்திய தகவல்கள் குறித்து அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது.
1: உலகச் செய்திகள்.
2: இருதரப்பும் கையெழுத்திட்டுள்ள ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை பின்பற்ற தவறினால் அமெரிக்கா மீண்டும் கடுமையான மற்றும் முழுமையான முற்றுகை தடையை அமல்படுத்த தயாராக இருப்பதாக பீட்டர் ஹெக்செத் தெரிவித்தார். மேலும் ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தனது உறுதிமொழிகளை மதித்து செயற்பட வேண்டும் என்றும், அவ்வாறு செய்யாத பட்சத்தில் அமெரிக்கா மீண்டும் ராணுவ நடவடிக்கைகளையும் பிற அழுத்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தயார்

0: நிலையில் இருப்பதாக அவர் எச்சரித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய நியூசிலாந்து 391 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பதிலடித்தாட ஆரம்பித்துள்ள இங்கிலாந்து அணி சற்று முன்னர் வரை ஒரு ஓவர் நிறைவில் 6 ஓட்டங்களை பெற்றிருந்தது.
2: Brought to you by Zoho.com. Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
0: ஆசிய பங்குச்சந்தைகள் இன்று உயர்ந்த வர்த்தகமாகின. துபாயின் பிரதான பங்கு விலை சுட்டன் 0.8% உயர்ந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தது. அபுதாபியின் பிரதான பங்கு விலை சுட்டன் 0.5% உயர்ந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இதேவேளை கத்தாரின் பிரதான பங்கு விலை சுட்டனும் இன்று உயர்ந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இந்திய பங்குச்சந்தைகளை பொறுத்தவரையில் சென்செக்ஸ் 254 புள்ளிகள் உயர்ந்து 77,409 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. நிப்டி 282 புள்ளிகள் உயர்ந்து 24,168 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இப்போது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4 Star of the Month. Star of the Month. Singer SPB.

0: ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக் டு மை ஃபேவரட், யுவர் ஃபேவரட், அவங்க ஃபேவரட், த ஈவினிங் கலக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். 4 மணி நேரத்தை சும்மா நறுக் நறுக் நறுக் நறுக்னு பிரித்து வச்சுருக்கேன் நான். ஸ்டார்டிங்கில் உங்களுக்காக யூஏஇ அப்டேட், கோல்டு அப்டேட்லாம் சொல்லுவேன்னா, நடுவில் இப்போ ரீசெண்டாக ஒரு சில விஷயத்தை நான் பார்த்தேன், படித்தேன், அதை பற்றி இந்த ஒரு மணி நேரம் பேசுவோம். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் டாபிக், 5 o'clockலேருந்து 7 வரைக்கும் செம்மையாக டாபிக் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம். அப்புறம் 7 o'clock இன்றைக்கி விஎன் சிட்டியிலேருந்து மிஸ்டர் பிரபா வருவார். இதுதான் வந்து இந்த 4 மணி நேரம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற அஜெண்டா. இந்த அஜெண்டா அதாவது இன்றைக்கி இந்த விழாவில் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு அந்த ஹெட்டிங்க்கு பேர் என்ன தெரியுமா? ஐயோ டக்குன்னு தமிழில் ஒரு நல்ல வார்த்தை ஒன்று இருக்குங்க, எனக்கு சரியாக தெரியும், சரியாக ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த ஏதாவது ஒரு இவெண்ட் போகிறோம், ஒரு பெரிய வந்து கட்சி மீட்டிங்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஒரு ஒரு மாஸ் கேதரிங் இருக்கிற ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், அங்கே என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுத்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு இது நடக்கும், அத்தனை மணிலேருந்து அத்தனை மணிக்கு அது நடக்கும்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த பிளான், அதாவது டே காலைல 10 அஞ்சு மணி வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அது வந்து சரி உங்க யாருக்கா ஞாபகம், இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சு நான் என்ன வார்த்தையை எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிற ஞாபகத்துல வந்தா எனக்கு போன் எடுத்து சொல்லுங்க, இல்லாட்டி 89.4 தமிழ் எஃப்எம் இன்ஸ்டாகிராம்க்கோ இல்ல என்னோட இன்ஸ்டாகிராம்க்கோ கூட நீங்க அனுப்பி வைக்கலாம். என்ன படபடன்னு போன் வருது தெரியலன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், ஸ்டார்டிங்ல தம்பி கடுப்பாய் வெள்ளப்படுவேன். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், நிகழ்ச்சி நிரலா?
0: நிகழ்ச்சி நிரல், நிகழ்ச்சி நிரல் தான் நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல பேர் இருக்குங்க, பயங்கரமான ஒரு பேர் இருக்கு, டக்கு ஞாபகத்துக்கு வர மாதிரி. சரி ஓகே, தேங்க்யூ. உங்க பேரு என்ன? அவரு பேரே சொல்லாம வச்சுட்டாரு. அப்படின்னு நான் கேட்டேன், அப்படின்னு நான் தப்பா கேட்டேன் அவர்கிட்ட, பேர் தானே. ஹலோ வணக்கம், ரேடியோ நிகழ்ச்சி நிரல் தான், நிரல் தானா? நிகழ்ச்சி. உங்க பேரு
1: அசோக்.
0: அசோக், ஓகே. அசோக்கும் வந்து அதுதான் சொல்கிறார். சரி ஓகே, எதுக்கும் நான் நம்ம கிருஷ்ணகிட்ட வந்து ஒரு க்ராஸ் ஸ்டிக்கிங்கை போட்டுறேன். என்ன சரியா, நான் வந்து அது என்ன வார்த்தைங்கிறத 5 மணிக்குள்ளே கண்டுபிடிச்சி சொல்லுவேன் நான், இல்லைனா இந்த படையப்பனோட மூச்சு நின்று போச்சுன்னு வச்சுக்கலாம் நம்ம. எங்கடா அந்த அப்டேட் பட்டன்?
2: UAE update brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: இப்போ இன்னையிலிருந்து செம்மையாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதாவது உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை, பேரண்ட்ஸ் உங்கள் பசங்கக்கிட்ட லைட்டாக பசங்க கொஞ்சம் கடுப்பாக வராங்க, போர் அடிக்குது அவங்களுக்கு அப்படின்னா கையில் ஃபோனை தூக்கி கொடுக்குறீங்க. அவனுக்கு வந்து டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ்னு சரளத்துக்கும் சோஷியல் மீடியாவுக்குள்ளே சுற்றி வராங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் சில்ட்ரன் அண்டர் 15 வயசு அவங்களால வந்து எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் வந்து அவங்களோட பேரில் க்ரியேட் பண்ணிக்க முடியாது. ஆக்சுவலி முன்ன அந்தந்த சோஷியல் மீடியாலே வந்து 16 வயசு 18 வயசு அப்படின்னு ஏஜ் பார் இருக்குது, ஈவன் டிக்டாக் இன்ஸ்டாகிராம்லலாம் கூட. பட் ஸ்டில் எல்லா, இப்போ ஆஸ்திரேலியாவில் கூட ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சட்டம் ஒன்று போட்டாங்க. ஸோ அதனால் 15-16 வயசு, அதாவது வயசு 15 ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே அவங்க 15 வயசில் இருக்கிறவங்க க்ரியேட் பண்ணிக்கலாம் போல், ஆனால் ஒரு 14-14.5 வரைக்கும் இருக்கிறவங்க யூ கான்ட் யூஸ். ஸோ இதுக்கு ஆப்வியஸ் ரீசன்ஸ் தான், சேஃப்டி, அதுக்கப்புறம் வந்து பசங்களோட வெல்பீயிங், அண்ட் அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே வந்து டூம் ஸ்க்ராலிங்க்கு வந்து ஈஸியாக அடிக்ட் ஆகிடுறாங்க பசங்கள்லாம். என் ஃப்ரெண்டோட பசங்க 4 பேர் இருக்காங்க, அவங்க வீட்டில் 4 பேர் எல்லாருமே 10 வயசுக்கு கீழே தான், எல்லாருமே டிக்டாக்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. இது எப்படின்னு எனக்கு தெரில. நிறைய பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னா, பசங்க வந்து கொஞ்சம் வீட்டில் அவங்கள தொந்தரவு பண்ணிக்க வேணாமே, இல்லைனா வந்து கொஞ்சம் ஃபோனோ டிவைஸோ கையில் கொடுத்துட்டா சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்றாங்க. அண்டு பேரண்டல் கைடன்ஸ் ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்யுது, பட் ஸ்டில் டிக்டாக்ல இருக்கிற எல்லா ட்ரெண்டுமே ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து இட்ஸ் த டிக்டாக் மாதிரியான ஆப்லாம் வந்து இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடிங்கிறதுனால என்ன மாதிரியான கண்டென்ட் வேணாலும் கண்ணில் படலாம். எல்லா சோஷியல் மீடியாலுமே ஒரு கண்டென்ட் ரெகுலேட்டரியோட தான் வருது. ஓகே, அதாவது ரொம்ப சென்சுவலாக இருக்கிற இல்லை ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிற கண்டென்ட் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது சோஷியல் மீடியாவில், ஏன்னா அதுக்கே ஒரு செட்டிங் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து கண்ணில் தெரியக்கூடாது அப்படி. பட் ஸ்டில் யூனோ இப்போ வந்து கண்டென்ட் பார்க்க பார்க்க நம்மளே எவ்வளோ காலங்காத்தால் கண்ணு முடிச்சதுமே ஃபோன் எடுத்து கையில் வச்சோம் அப்படின்னா மினிமம் ஒரு 10 இல்லை மினிமம் 34 ரீல் பார்க்காம ஒரு மனுஷன் சராசரியாக காலையில் அவனுக்கு விடியறதே இல்லை அப்படின்னு ஒரு சர்வே ஒன்று சொல்லுது. இந்த மாதிரி சர்வேலாம் நான் ரொம்ப பயங்கரமாக படிப்பேன் அது தெரியுமா.
2: UAE update brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இதா ஃபர்ஸ்ட் பாட்டு, பாடுவோம் பாருங்க நம்ம. ஆதி ஆதினா பாடுங்கண்ணா.

அப்படியே ரெண்டாவது பாட்டும் நம்ம ஆதினா பாட்டா போட்டா என்ன, என்ன பாட்டு போடலாம்? ஹிப்ஹாப், ஹிப்ஹாப் தமிழா, ஹிப்ஹாப் தமிழா, ஆதி ஆதி ஹிப்ஹாப் தமிழா, என்ன பாட்டு போடலாம்? ஆக்சுவலாக இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாளாச்சு, இந்த பாட்டு கேட்போமா? என்ன பாட்டு அப்படிங்கிறத கேட்டு கண்டுபிடிங்க. I'll be back with a lot of news which happened around UAE, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு என்ன, ஓகேவா? ஓகே, ஃபார் ஆல் தட் மோர் ஸ்டே டியூன் நம் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் FM. திஸ் இஸ் தி ஈவினிங் கலாக. Back to back.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் ஆச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: ஆஹா, வெற்றி வெற்றி
2: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
0: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
2: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
0: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
2: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
4: சிறுத்தையின் தமிழி ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: You are back. Well. Everybody know. I'm back because 4 மணிக்கு மேல ஆச்சு. வேற யாரும் வருவா? தமிழ் ஃபம்ல ஆம்பளை குரல் தானே கேட்கும் 4 மணிக்கு மேல. ஓகே, 4:30 இருக்கிற இந்த நேரத்தில் நீங்க கேட்கறது அவங்க கேட்கறது எல்லாமே 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக். அண்ட் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு அந்த அழைப்பிதழ் கொடுப்பாங்களே, இன்விடேஷன், அதில் வந்து அந்த ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அது என்ன தமிழில் அப்படின்னு கேட்டேன். இது வந்து போட்டியோ இல்லை வந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் கிடையாது. எனக்கு நிஜமாகவே வந்து எங்கேயோ மாட்டிகிட்டு இருக்கு மைண்டில், அது ஞாபகத்துக்கு வரலான்னு உங்ககிட்ட கேட்டேன். நான் நல்லா தெரிஞ்சுக்கேன், நான் இதுக்கு நான் எப்போ எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரிலன்றதுனால தான் கேட்பேன். சரி, ஓகே. நிகழ்ச்சி நிரல்னு ஒருத்தர் சொன்னார், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்.
2: அது நிகழ்ச்சி நிரல்னு தாங்க சொல்லுவாங்க
1: எல்லாருமே, அதே தான் சொல்றீங்க. இதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்குங்க கண்டிப்பா.
2: இல்ல, நிகழ்ச்சி தொகுப்பு, நிகழ்ச்சி நிறைவு இப்படியும் சொல்லலாம்ல. அது
1: நிகழ்ச்சி நிரல், நிகழ்ச்சி தொகுப்பு,
2: நிகழ்ச்சி நிரல்னு சொல்லுவாங்க. அது
1: உங்க பேரு?
2: முஸ்தபா.
1: மிஸ்டர் முஸ்தபா. ஓகே, முஸ்தபாவும் வந்து நிகழ்ச்சி நிரல்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படி. தேங்க்யூ மிஸ்டர் முஸ்தபா, முஸ்தபா. சரி, ஓகே, அது என்னவா வேணா இருக்கட்டும். 5 மணிக்குள்ள நான் சொல்ற வேர்டு தான் நான் நினைச்ச வேர்டா இல்லை வந்து நீங்க சொல்றது தானா அப்படிங்கறத பார்ப்போம். நான் நேற்று ஒன்று படிச்சுட்டு இருந்தேங்க, இந்த ஜப்பான்லலாம் சோம்பேறித்தனத்தை வந்து ஒரு நோய் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம எங்காவது ஒரு ஓரமாக உட்காந்து இருக்கோம், ஏதாவது வேலை செய்யணும், ஆனால் அந்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, என்னத்தை போய் என்ன அந்த வேலை செஞ்சு என்ன பையன், நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் தெரியுமா. ஆனால் இது வந்து கொஞ்ச நேரத்தில் சரியாகும்னு பார்ப்போம், சில நேரம் வந்து ஒரு வேலையை இன்றைக்கி நைட்டு செய்யணும்னு பார்ப்போம், கடைசியில் சோம்பேறித்தனத்தினால ஒரே இடத்துலேருந்து உட்காந்து நவுறவே இல்லாமல் நவுந்துக்காமல் அந்த வேலையை நாளைக்கு பண்ணலாம், நாளானைக்கு பண்ணலாம், தள்ளி தள்ளி போட்டே போயிடும். இதே ஜப்பானில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, ஐயோ இந்த பையனுக்கு எதுவும் நோய் இருக்கு போலியா அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்களாம். சோம்பேறித்தனத்தை டிசீஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்களாம். 7 மெத்தட் வச்சு ட்ரீட் பண்ணுவாங்களாம். அது பரவாயில்ல, நம்மளும் அப்ளை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் மெத்தட் பேர் வந்து கைசன், 2வது வந்து இக்கிகாய், ஓகே, 3வது வந்து ஹரா ஹச்சிபு, அப்புறம் 4வது வந்து ஆங்கர்டு ஃபோக்கஸ், என்னடா டக்குன்னு இங்கிலீஷ்க்கு மாறிச்சு, ஓகே. அதுக்கப்புறம் 5வது வந்து ஷேரி அண்ட் சைட்டான், 6வது வந்து கின்சுகி, அப்புறம் 7வது வந்து வாபிசாபி. இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, புக்கோட பேர் மாதிரிலாம் இருக்குல்ல. ஓகே, ஆக்சுவலி ஒன்றுனா ரொம்ப சிம்பிள் தான். கைசன்னா வந்து 1 மினிட் ரூல். பெரிய ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையுடைய பிகினிங் இருக்கும்ல, இப்போ நீங்கள் வந்து பெருசாக ஒரு புக் படிக்கணும், ஒரு 5 பேஜ் படிக்கணும், என்னத்தை போய் எப்படி படிக்கிறதுன்னு ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னா, நீ வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணு, தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உன் மூளைக்கு சொல்லிடு. நீ 2 லைனுக்கு மேலே கண்டிப்பாக படிப்ப, 5 பேஜையும் முடிப்ப, ஆனால் உன் மூளைக்கு 2 லைன் தான் படிக்க போகிறன்றதை சொல்லிவிடு. இல்லைனா 1 நிமிஷம் தான்டா இந்த வேலையை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிக்க. இதுதான் வந்து கைசன். 2வது வந்து இக்கிகாய். இப்போ அதாவது இக்கிகாய்க்கு பேர் என்னன்னா ரீசன் டு வேக் அப். ஸோ அதாவது இப்போ நம்ம எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும், கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மைண்ட் செட்டை வந்து மாற்றணும், சரியா? அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து எதனால் நம்ம எந்திரிச்சிக்கணும் இப்போ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் ஈஸியாக கிடைக்கும். இப்போ நான் இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு போகணும், இப்போ 8 மணி ஆச்சு, நான் லேட்டாக கூட போகலாம் அப்படின்னு வச்சுக்கலாமே. நான் வந்து எதனால் இப்போ நான் எழுந்திரிக்கணும் அப்படின்னு யோசிச்சா ஆஃபீஸ்க்கு போகணும், சரி ஓகே, 10 மணிக்கு ரைட்டு. அதுக்கப்புறம் 10 மணிக்கு போய் என்ன பண்ண போகிறோம், ஓகே, போனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், அந்த மாதிரி ஒரு கேள்வியாக வருமா, அதுக்கு பதில் சொல்ல சொல்ல நம்ம சோம்பேறித்தனத்தை விட்டு வெளில வந்துடுவோம். அப்புறம் இந்த ஹாரா ஹச்சிபூன்னு ஒன்று இருக்குது, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் 80% முடிச்சுட்டா போதும், பிரச்சனையே இல்லை. அது ஒரு வேலையை 100% முடிக்கணும் அப்படின்ட்டு இல்லை, மூளைக்கு வந்து ஒரு 80% முடி போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி படைக்க வச்சுக்கணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, திஸ் இஸ் மெயின்லி அட் சாப்பிட்ற மேட்டரில் தான். ரொம்ப பசிக்குது அப்படின்னா சில பேர் எப்படின்னா ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு தோணும், நல்லா ஒரு ஃபுல் கட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஆனால் அப்படி இல்லாமல் ஹாரா ஹச்சிபு இஸ் மெயின்லி ஈட்டிங்கில் தான் வரும். ஸோ அதனால் இந்த ஓவர் ஈட்டிங் ஜாஸ்தி சாப்பிடும்போது ஃபோக்கஸு, அதுக்கப்புறம் தூக்கம் வரும், அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2-2.5 மணிக்கெலாம் வந்து பிரியாணி அடிச்சுட்டு நீங்கள் எப்படியே வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும், பாதி வழியில் தூக்கம் வரும். அல்கேல் ரோட்டில் போய் புளியமரத்தில் சொருகிட்டு நிற்கிறது என்ன நமக்கு தேவையான தேவையில்ல. 311 ரோடு ஏற்கனவே வந்து அப்பப்போ சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகுது, பார்த்து பார்த்து ஓட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சாப்பிடும்போது ஹாரா ஹச்சிபூவை நினச்சிப்பீங்களாம். 80% சாப்பிட்டா போதுண்டா தம்பி அப்படின்னு உங்கள் மனசுக்கு உங்கள் வயிற்றுக்கு நீங்களே சொல்லிப்பீங்களாம். ஓகே, இன்னும் 4-5 நாள் இருக்குது. ஐ வில் கம் பேக் அண்ட் வில் டாக் டு யூ. இப்போ வந்து நயன்தாரா கூட SRK ஷாருக் கான் ரொமான்ஸ் பண்ண பாட்டு வருது.

டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: We'll be back after a short commercial break.
1: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படை என்ன தெரியுமா?
2: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில் டைரக்டர் சசி இயக்கத்தில்.
3: 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள் ஒரு வருஷங்க.
2: என்ன
4: வாழ்க்கை இருக்கு விளையாட்ட போறதுக்கு?
5: ஜோடி போட்டு முன்ன வந்து நின்னாலுமே அம்மா அம்மாதான்.
6: This is Naila Usha. Eve in June 19th diyadi I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers inde 5th showroom inde launch nadakkana and I have the absolute honor of inaugurating it.
7: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launchil kalandukonga. Super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaipu. Adu mattumilla June 19, 20, 21 theedigalil pink tag jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, Safari Mall Sharjah.
8: வெற்றி
9: 25 million dirhams with big ticket.
8: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
9: plus weekly cash draws.
8: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
9: bigticket.al ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
10: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: டுடே இஸ் தேர்ஸ்டே இஸ்னட் ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க தேர்ஸ்டே. ஸோ நேற்றுக்கு நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் இன்னைக்கு நல்ல ரைமிங்கோட டைமிங்கோட ஐ வில் டெல் யூ ஒன்ஸ் அகேன். கிராண்ட் 30 மில்லியன் யார் தெரியுமா வின் பண்ணா? யூஏஇ லாட்டரியிலிருந்து நேபாள்காரரு தயப் அவர் பேர். அவர்கிட்ட போயிட்டு போக்கரா எப்படி இருக்கு, மோமோஸ்லாம் செஞ்சு சாப்பிட்றீங்களா, நான் ஒரு மோமோ கடையை வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். அவர் மோமோ கடையின்னு ஒரு மோமோ ஃபேக்ட்ரியே வைக்கலாம், ஏன்னா 30 மில்லியன் வின் பண்ணியிருக்கார் மனுஷன். ஸோ அடுத்த வெற்றியாளராக நானா இல்லை நீங்களா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கோ பை டிக்கெட்ஸ் அட் த UAE lottery.ae. எவ்ரி வென்ஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் லக்கி டே ட்ரா நடக்கும், அதில் நீங்கள் வின்னரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான். ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக். நம்ம ப்ராபோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். அதாவது ஜப்பான்காரங்களாம் வந்து எப்படின்னா, லைட்டாக நீங்கள் சோம்பேறியாக இருந்தீங்க அப்படின்னா, ஜப்பானுக்கு வெளியில் நீங்கள் சோம்பேறியாக இருக்கிற பட்சத்தில், சரி பாவம் ஓகே இன்றைக்கிலப்பா நாளைக்கு பண்ணிக்கோ, என்ன இப்போ நீ வந்து ஆஃபீஸ்க்கு போகணும், ஒரு நாள் லீவு போட்டுக்க, என்ன நீ ஜிம்முக்கு போகணும், கடுப்பாக இருக்குது, டைம் இல்லை உனக்கு, அவ்வளோத்தானே அப்படின்ற மாதிரி சோம்பேறித்தனமாகவே டீல் பண்ணுவாங்களாம். ஆனால் ஜப்பான்காரன் மட்டும்தான் வந்து சோம்பேறித்தனத்தை ஒரு டிசீஸ் மாதிரி டீல் பண்ணுவானா. ஸோ அதனால் நீ என்ன பண்ணுங்கள், அதுக்கு ஒரு 7 மெத்தட் வர சொல்கிறாங்க அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து வெளில வர்றதுக்கு. அதில் நான் ஒரு 3 சொல்லிட்டேன். ஐயோ நான் கேட்கலையே அப்படின்னா, யூஆர் லாஸ், ஐ கான்ட் டூ எனி திங். 3 சொன்னதுனால 4 வந்து ஒரு ஆங்கர்டு ஃபோக்கஸ் தான். அதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்கு கடுப்பாக இருக்குன்னா, அந்த வேலையை 25 நிமிஷம் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருணுமா. ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 5 நிமிஷம் பிரேக்கில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாட்டு கேட்கலாம், இல்லாட்டினா வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆமாம், ஸோ நம்ம பிரெயின் வந்து எப்படின்னா, இதை வந்து இந்த சிக்னலை வந்து ஃபோக்கஸாக எடுத்துக்குமா. ஓகே, ஸோ நியூரோ சயின்ஸ் இஸ் ஆல்சோ காலிங் திஸ் அஸ் கண்டிஷனிங் அண்ட் இட் இல் ஒர்க் ஃபாஸ்டர். நீங்கள் வந்து ஒரு 10 சாப்டர் படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாமே, 25 நிமிஷம் படிச்சுட்டு 5 நிமிஷம் பிரேக் விடுவீங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், 5 நிமிஷம் படிச்சுட்டு 25 நிமிஷம் பிரேக் விடணும். அப்படியெல்லாம் வந்து சிஸ்டத்தை ஏமாற்றாமல் ஜப்பான்காரம் வழிமுறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம், புரியுதா? 5வது வந்து சேரி அண்ட் சைட்டான். அதாவது இது வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். நீங்கள் நல்லா பாருங்களேன், முக்காவாசி பிரச்சனைக்கு நம்ம தங்கியிருக்கிற இடம் மெஸ்ஸியாக இருக்கிறதுக்கு தான் காரணமாக இருக்கும். என்ன கரெக்டாகவே வர மாட்டேங்குது இன்றைக்கி. ஓகே, முக்காவாசி நேரம் நம்ம இருக்கிற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். மெஸ்ஸினா வந்து ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி தானேன்னு மொக்க கம்பெனிலாம் அடிக்கூடாது. மேட்ரு மெஸ்ஸி இந்த சென்ஸ் ரொம்ப கிளம்ஸியாக, ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக, ரொம்ப களைச்சி போட்ட மாதிரி கச்சா முச்சான்னு கிடக்கிறது. அதாவது இப்போ எப்படின்னா, துவச்சி போட துணியெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து அதுக்குன்னே அந்த துவச்ச துணியெல்லாம் மடிக்காமல் போடுறதுக்குன்னே வழக்கமாக ஒரு சேர் வச்சுருப்போம். அந்த சேர்லேயே கிடக்கிறது, வாரக்கணக்கில் அங்கேயே கிடக்கிறது, அப்புறம் வந்து கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் புக் ஷெல்ஃப் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கலைஞ்சு கலைஞ்சு இருக்கிறது, டிவியில் லைட்டாக அழுக்கு ஊட்டிகிட்டு இருக்கிறது, அப்புறம் மெயினாக வந்து என்னென்னா கிச்சனில் வந்து பாத்திரம் இருக்குல்ல, சில பேர் வாஷே பண்ண மாட்டாங்க, காலையில் சாப்பிட்டா நைட் வரைக்கும் அப்படியே இருக்கும், சில பேர் நைட் சாப்பிட்டா அடுத்த நாள் நைட் வரைக்கும் அப்படியே போட்டிருப்பாங்க சிங்கில், எனக்கு உலகத்தில் புரியாத ஒன்று. 3வது வந்து என்னென்னா, இந்த கப்போர்டில் துணியெல்லாம் வந்து கலைஞ்சு கலைஞ்சு இருக்கிறது. நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் இதை அடுக்கி மட்டும் பாருங்களேன், மைண்ட் எவ்வளோ கிளியர் ஆகுதுன்னு பாருங்களேன். அதுதான் சேரி அண்ட் சைட்டான். ஸோ அதனால் அந்த ஒரு க்ளீன் ஸ்பேஸ் இட் லீட்ஸ் டு க்ளீன் ஆக்ஷன். அப்புறம் கின்சுக்கி. ஆமாம், அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எப்பவுமே பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறது எந்த ரூல் புக்லேயுமே இல்லை, கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாகவும் முடிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ எப்படின்னா, சோம்பேறித்தனத்துடைய சோம்பேறித்தனங்கிறது ஒரு மாஸ்க், அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மூஞ்சி என்ன அப்படின்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஒருவேளை இந்த வேலையை செஞ்சால், ஒருவேளை என்னால் வந்து அந்த வேலையை செஞ்சால் அதில் என்னால் சக்ஸஸ் பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரில் தான் அதை சோம்பேறித்தனமாக நம்ம மூளை நமக்கு மாஸ்க் பண்ணி காட்டுதான். அதனால் எந்த பண்ணுவோம் பரவாயில்ல, இப்போ என்ன கொஞ்சம் தப்பு தப்பாக பண்ணுவோம் அவ்வளோதானே, பண்ணிவிடுவோம், என்ன இருந்தாலும் இம்பர்ஃபெக்டாக கூட முடிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வந்து இந்த லேசினஸ்லேருந்து வெளில வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. வாபி சாபி மீன்ஸ் 7வது வந்து ஆக்ட் பிஃபோர் பர்ஃபெக்ட். அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், மச்சான் எனக்கு வந்து நல்ல கேமரா வாங்கணும், எனக்கு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னா சொல்லிகிட்டே இருக்கான் வருஷக்கணக்காக, 6 வருஷம் ஆச்சு அவன் சொல்லி, இன்றைக்கி வரைக்கும் அவன் கேமராவும் வாங்கலை ஃபோட்டோவும் எடுக்கலை. அவனுக்கு ஃபோட்டோ எடுக்க வருமானது எனக்கு டவுட்டாக இருக்குது இப்போலாம். ஆமாம், உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க வருமானது செகண்டரி, உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஆமாம், நான் இந்த கேமராவில் ஷூட் பண்ணால் தான் வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபர் ஆக முடியும், இந்த லைட் இருந்தால் தான் நான் பெரிய அப்படிலாம் கிடையாது. கையில் என்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ அதை வச்சே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கையில் உங்களுக்கு என்ன இருக்கோ முதல் அதை வச்சே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதுக்கு பேர் வாபி சாபி. ஆமாம், கடைசியாக 8வது ஒன்று இருக்குது, போனஸ் பாயிண்ட்டு. அதுக்கு பேர் வந்து என்னென்னா, நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போது என் ஃப்ரெண்டு சொன்னான்ல, ஃபோட்டோகிராஃப், அவன் அன்றைக்கே கையில் இருக்கிற ஐஃபோன் வச்சு ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் இன்னும் கேமரா வாங்கியிருப்பான், ஏன்னா அவனுக்கு அவன் ஸ்கில் வளர்ந்துருக்கும், அவனுக்கு அவனோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன தெரிஞ்சிருக்கும், அதை வச்சும் கேமரா வாங்கியிருப்பான். அதனால் ஐ வுட் சே உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளீஸ் டே தம்பி, இம்பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணு, தட்டி விட்டு போயிட்டேரு, நீ வந்து கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நான். ஓகேவா? கமர்ஷியல் பிரேக் ஒன்று வருது, அண்ணா சொல்லியிருக்கேன், ஃபாலோ மை வேர்ட்ஸ், எங்கேயோ போயிடலாம். நம் ப்ராவோ அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யாரு வர?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
5: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்ஸ்.

0: எங்க ஆபீஸ்ல எல்லாருமே என்கிட்ட கேக்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, 3 மணிக்கு வாங்குற டீயை 7.5 மணி வரைக்கும் வச்சு வச்சு குடிக்கிறியே, அது எப்படி? உண்மையாக தான் சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக வந்து ஒரு 3-3.5 மணிக்கு நான் வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், ஆமாங்க லேட்டாக தான் சாப்பிடுவேன் நான், முடிச்சதுக்கப்புறம் ஒரு மசாலா டீ வாங்கி கையில் வைப்பேன். அப்படி ஒரு அரைக்கு அரைக்கு கொஞ்சோண்டு அப்படியே சிப்பு சிப்பாக குடிக்க ஆரம்பித்தா, அந்த டீ சூடாகி அது லைட்டாக ஆறி அதுக்கப்புறம் அது தண்ணி மாதிரி ஆகி பச்சை தண்ணி மாதிரி ஆகிற வரைக்கும் எனக்கு டேஸ்ட்டு தெரியவே தெரியாது. நான் வந்து அப்படி குடிச்சே பழகிட்டேனா. எங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் என்னப்பா 8 மணிக்கு ஒரு டீ, 8 என் கையில் ஒரு கப் இருந்தாலும் எப்போ வாங்கினது, 4 ஹவர்ஸ் முன்னாடி வாங்கினதா அப்படின்னு கேட்பாங்க. இன்ஃபேக்ட் சொன்ன மாதிரி நான் வந்து கரெக்டாக 3.5 மணிக்கு ஒரு சாய் வாங்கினேன், அது இன்னும் 3/4 கப்பு அப்படியே இருக்குது. எனக்கு இந்த ஆர்வம் வச்சு குடிக்கிறதுல என்னமோ அப்படி ஒரு ஆர்வம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பொறுமை இருக்குது பாருங்களேன் எனக்கு. பரவாயில்ல, ஓகே. கோல்ட் ரேட் என்ன இன்னைக்கு?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, referent earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: ஐயா நேத்தை விட கம்மிங்க ஐயா, 24 கேரட் வந்து 514 dirhams 25 fils, 514, ஓகே, அண்ட் 22 கேரட் வந்து 476 dirhams 25 fils, 476 dirhams 25 fils. ஆமாம், இந்நேரம் டிராஃபிக் அப்டேட் வந்துருக்கணுமே.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor's unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: Traffic vandu perusala onnum kedaiyadhu na sollu nenachingala, 4:30 manikku traffic illa nu sonna neengala aadi poiduvinga, asandu poiduvinga. Gold sikka thaanna odna Infinity Bridge la semmaya oru cross a irukku. ஆமாம், அந்த அல்ராஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கோல்ஸ்வக் மெட்ரோ ஸ்டேஷனை தொடர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஆமாம், ஸோ அதனால் அப்படியே நேராக போனீங்கன்னா கார்னிஷ் டேரா அப்படியே ஃபிஷ் மார்க்கெட் வரைக்கும் பயங்கர டிராஃபிக் தருது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா E11 ரோடு, எங்கப்பா E11 ரோடு டுவார்ட்ஸ் ஷார்ஜா. எனக்கு தினமும் துபாய் ஷார்ஜா முன்னாடி டிராஃபிக்னு சொல்லி சொல்லி போர் அடிக்குது, உங்களுக்கே தெரியும் போல. துபாய் ஃப்ரேம் முன்னாடியும் நம்ம அந்த ஷேக் ரஷீத் ஸ்ட்ரீட்லாம் தொடுவோம்ல, ஆமாம், கிட்டத்தட்ட அந்த டிரெக்ஷன் டுவர்ட்ஸ் இங்கேருந்து அந்த டிரெக்ஷனில் ஒரு கிராஷ் ஆகிருக்கு அப்படியே துபாய் ஃப்ரேமோட வாசல்லையே. அதனால் பார்த்து வண்டி விட்டு போங்க, இல்லை கேட்டு வண்டி ஓட்டிட்டு
1: போங்க. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: குழாங்கல் கண்ணாலி வேசுண்டி இழு பாண்டி ஃபோன் வச்சு என்ன பாட்டு வேணும், இதுதான் ஃபோனே வந்து இப்படி அனோனிமஸாக எடுக்கிறதே இல்லை. சரி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், 800-8940 எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிங்கண்ணா அப்படியே போடுவோம் நான். ஹலோ வணக்கம், ஹமீத் பேசுறீங்களா? சொல்லுங்க என்ன. உங்க ஊர்ல பயங்கர சூடு அடிக்குது, துபாய் அது பரவாயில்ல போலியா? ஆமா, சரி என்ன பாட்டு வேணும் ஹமீத்? வெயிலுக்கு இதமா ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
2: அப்ப வெயில் படத்துல பாட்டு போடுங்க, வெயில் ஒரு விளையாடி
0: அடு போட்டுருவா. எல்லாம் வெயில்ல வெந்துட்டு எரிச்சலாகி கேக்கட்டும் இந்த பாட்டு என்ன
2: போட்டுங்க ப்ரோ.
0: நல்லா கேட்டார் ஹமீத் ஒரு பாட்டு, தேங்க்யூ ஹமீத். யாரெல்லாம் வெயிலில் வாடி வதங்கிட்டு இருக்கீங்களோ, ஸ்பெஷல் டெடிக்கேஷன் உங்களுக்காகவே இந்த பாட்டு. வெயில் படத்துல இருந்து வெயிலோடு விளையாடி வந்துகிட்டு இருக்கு. நான் அப்படியே போயிட்டு ஒரு 5 hours கழிச்சு வரேன் என்ன, ஓகேவா?
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasa thottu mittu.

நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சி மகேந்திரன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தில் சென்னை பனையூரில் உள்ள தாவிகா அலுவலகத்தில் அமைச்சர் என் ஆனந்த் முன்னிலையில் சி மகேந்திரன் தாவிகாவில் இணைந்து கொண்டார். சிவப்பு துண்டோடு தாவிகாவில் செயற்பட விரும்புகின்றேன் என்று அவர் கூறினார். தாவிகா வெற்றி சாதியை உழைத்துள்ளது. இந்த தேர்தலில் சாதி தோற்கடிக்கப்பட்டுள்ளதை அரசியலில் வியந்து பார்க்கின்றேன் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சி மகேந்திரன் தெரிவித்தார். உத்தவ் தாக்கரே சிவசேனா கிளர்ச்சி எம்பிக்கள் 6 பேருக்கும் மகாராஷ்டிரா காவல்துறை சார்பில் Y+ பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியைச் சேர்ந்த 6 எம்பிக்கள் டெல்லியில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. கட்சி சார்பில் கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் கலந்து கொள்ளாததால் அவர்கள் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கட்சியில் இணைய இருப்பது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் உத்தவ் தாக்கரே சிவசேனா கிளர்ச்சி எம்பிக்கள் 6 பேருக்கும் மகாராஷ்டிரா காவல்துறை சார்பில் Y+ பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: 2019 ஆண்டு இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அனைத்து விவரங்களையும் பெற்றுக் கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அவ்விவரங்கள் தற்பொழுது அமெரிக்காவின் பெடரல் புலனாய்வு பணியகம் மற்றும் அமெரிக்க நீதி திணைக்களம் ஆகியவற்றின் வசம் உள்ளதாக அக்கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பின்னணியில் அரசாங்கம் அது தொடர்பான விவரங்களை அமெரிக்க அதிகாரிகளிடம் உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளதா என ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடர் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இதுவரை சமூக ஊடகங்களில் பதிவான ஆயிரக்கணக்கான வெறுப்பூட்டும் கருத்துக்களை நீக்கியுள்ளதாக ஃபிஃபா தெரிவித்துள்ளது. ஃபிஃபா அமைப்பின் தகவலின்படி இதுவரை 38 லட்சம் பதிவுகள் மற்றும் கருத்துக்கள் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றில் 3,88,000 பதிவுகள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனுடன் ஒப்பிடுகையில் 2022 ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி முழுவதும் 2,87,000 பதிவுகள் மற்றும் கருத்துக்கள் மட்டுமே நீக்கப்பட்டிருந்தன. மொத்தமாக 25 கோடிக்கும் அதிகமான கருத்துக்கள் மற்றும் பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டன. அவற்றில் 3 கோடிக்கும் அதிகமானவை தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஃபிஃபா தெரிவித்துள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை வெகுவாக உயர்வடைந்துள்ளது. முக்காரிஸில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அல்தாயிதில் 23 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவு

பதிவானது. அபுதாபியில் இன்று 39 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 34 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா மற்றும் உமல் குவாயினில் 40 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 41 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

ஒன்னையும் பயப்படி காட்டட்டா. இந்த தூங்குறதுக்கு முன்னாடி தலையில மூக்குல கழுத்துல எல்லாம் தைலம் தேய்ச்சிட்டு தூங்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? வர வர தைல டப்பாவை காணோம்னா தூக்கமே வர மாட்டேங்குது.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நான் எப்படியோ கல்யாணம் ஆகாதவங்களை பற்றி பேசினேன், கல்யாணம் ஆகாதவங்க கால் பண்ணுங்கன்னு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக நான் அப்படி சொன்னாலே கல்யாணம் ஆனவங்களாக தான் கூப்பிட்றீங்க, அதனால் நோ யூஸ், சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக மூவ் பண்ணி வேற ஒரு மேட்டரை பேசலாம் அப்படின்னு படார்னு எனக்கு தோணுச்சு. திடீர்னு சிறுமூலையில் சிக்னல் அடித்த அந்த மேட்ரு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கது
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: சோ யாராவது எமிரேட்ஸில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து புதுசாக ஒரு இன்சூரன்ஸ் பிளான் வித் ஃப்ரீ ரீபுக்கிங் ஆப்ஷன்ஸோட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யாராவது வந்து ஊருக்கு இருக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி வச்சுருங்க, டெர்மினல் 3 போறியா பரவாயில்லப்பா இதெல்லாம் இருக்குது பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஊருக்கு போகிறவங்களுக்கு இப்படி ரேடியோவில் சொன்னாங்கன்னு சொல்லி அறிவுறுத்தி அவங்க வெப்சைட்ல போய் என்னன்றதை பார்த்து நல்லபடியா புக் பண்ண சொல்லுங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: காசா, எனக்கு இந்த உதித் நாராயணன் பாடும்போது இல்ல, எனக்கு கூடவே சேர்ந்து அவர் மாதிரியே பாடணும் அப்படின்னு தோணும். காசா, நம்ம எப்படி சொல்லுவோம், காசு அப்படிதானே சொல்லுவோம். அவர் வந்து காசா. அப்புறம் வந்து ஒரு பாட்டு இருக்கு, பழைய விஜய் பாட்டு இருக்கு, அது வந்து வெல்கம் பாய்ஸ் வெல்கம் கேர்ள்ஸ் அடிப்பாடு அப்படியே அடித்தொண்டையில். ஆனால் அவர் பாடும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மேடையிலேருந்து ஒரு பொண்ணை கன்சென்ட்டே இல்லாமல் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்தது. அவரை பார்த்ததுலேருந்து என்னடாது, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பிடிச்ச சிங்கர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்டா இருந்தது. சரி ஓகே, அது அவரோட பர்சனல் சாய்ஸ், ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோமா? எங்கடா அந்த பட்டன். ஓகே, இனி வந்து என்னென்னா, அதாவது ஐயோ டக்குன்னு செம்மையாக வரும், இந்த தைல டப்பா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இல்லை, இந்த இப்போ தாய்லாண்டு போயிட்டு திருப்பி வந்தேன் நான். எப்போ ஜான்வரியில் வந்தது அப்புறம் எனக்கு அந்த தைலத்தை அப்படி மோந்து பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சில்லி இருக்குல்ல, ஆமாம், ஜண்டுபா மாதிரியே ஒரு ரெட் கலரில் சில்லினா இந்த சில்லி, இது ஐயோ பேர்ண்ணே, மிளகா, ஆமாம், அதை அரைச்சி நல்லா பயங்கரமான ஒரு தையலில் ஒன்று பண்ணியிருப்பாங்க, உடம்பு வலிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும், அது ஸ்மெல்லு நல்லா இருக்குன்றதுனால அதை லைட்டாக அப்படி மோந்து பார்த்து தலைக்கு இப்படி வச்சுட்டு தூங்குறது. அது இல்லை அப்படின்னா காண்டாகுது, சில நேரம் தூங்குறது ரொம்ப லேட்டாகுது. பரவாயில்லையே இது நல்லா இருக்கே, இது போட்டால் தூக்கம் வருதுன்னு ஆரம்பித்தேன் நான். இப்போ அது இல்லாமல் தூக்கமே வரமாட்டேங்குது. இப்போ நான் சொன்னதே நீங்கள் சொல்லாதீங்க, புரிதா, நானும் அப்படி தாங்க அப்படின்லாம் வராதிங்க. நீ உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு அடிக்ஷனை தான் இருக்கும்ல, அது ஏதாவது இருக்கா சொல்லுங்க எனக்கு. ஆனால் இதெல்லாம் கியூரபிள் தான். இப்போ வந்து ரெண்டு நாள் காணோம், அதுக்கப்புறம் இப்போ நான் தேடவே இல்லை. இப்போ நான் டக்குன்னு ஞாபகத்து இருந்ததுனால இது கேட்டேன். இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சில பழக்க வழக்கங்கள், அடிக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும்ல, அதை சொல்லுங்க. இருந்ததுன்னா வணக்கம், யார் பேசுறீங்க? நீங்களும் நானும் பேசுறது பின்னாடி ஒரு காம 15 வாட்டி எக்கோ அடிக்குது பாருங்க அப்படியே.
2: சரி, சாப்பிட்ட சார், ஆபீஸ்ல போயிட்டு இருக்கேன், இன்ஃபெக்ட்
0: இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது அடிக்ஷன் இருக்கா?
2: அடிக்ஷன் இருந்தாக்கா என்னன்னாக்கா, நைட்ல படுக்கும்போது ஒரு காஃபி.
0: ஏங்க, எப்படிங்க காஃபி குடிச்சு தூங்குவீங்க?
2: லேட்டா வர, அதனால தான் லேட்டா தூங்குனாக்கா, லேட்டா கொஞ்சம் எந்திரிப்பேன் 6 மணிக்கு, சீக்கிரம் தூங்குனாக்கா 3 மணிக்கு 4 மணிக்கு முடிப்போம் சார்.
0: இல்ல எனக்கு புரியல, ஓ நீங்க வாண்டடா லேட்டா தூங்குறீங்களா?
2: ஆமா, 11:30 தூங்குனதா எனக்கு அப்படியே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5:30 நான் முடிக்கிறேன் நான்.
0: ஏங்க, நீங்க 11:30 தூங்கி 5 மணிக்கு எந்திரிக்கிறதெல்லாம் எத்தனை பேரால பண்ண முடியாத விஷயம் தெரியுமா? நீங்க அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றீங்க?
2: 3 மணி நேரம் முடிச்சு போறானா, முடிச்சிட்டு போன பக்கம் மாட்டேன், பார்த்தா பார்த்தா இவ்வளவு டைம் இருக்கு நினைக்கிறது. அதனால கண்ணை மூடிக்கிட்டே போன எடுத்து சார்ஜ்ல போட்டுறேன்.
0: என்ன என்ன வேலை செய்றீங்க நீங்க? என்னங்க புரியல?
2: டிரைவிங்.
0: டிரைவிங் டிரைவிங் எப்ப வண்டி எடுப்பீங்க? காலையில
2: 9:00.
0: வீட்டுக்கு விடுற பெரிய மனசு படைச்ச ஆபீஸ் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு கடை இருக்கா? தனியா
2: இருக்கு.
0: சரி, ஓ அங்க வந்துருவீங்களோ? ஓகே ஓகே,
2: அங்க வந்து இருந்து அங்க ஏதோ வண்டிய பார்க் பண்ணிட்டு ஸ்டோர்ல பார்க்.
0: எப்போ காபி குடிப்பீங்க நைட்? அது சொல்லுங்க கரெக்ட்டா.
2: ஒரு 9:00.
0: ஏன் இல்ல, இப்ப நான் காபி குடிக்கலனா என்ன ஆகும்? 10 மணிக்கு தூக்கம் வந்துருமா?
2: 10 மணிக்கு தூக்கம் வராது, தூக்கம் கொஞ்சம் லைட்டா.
0: ஓகே,
2: காபி முடிச்சிட்டு ஒரு லெமன் புஞ்ச மாதிரி ஒரு காபி.
0: ஓகே, நீங்க இந்த படுத்ததுமே 2 நிமிஷம் தூங்குற ஆள் தான நீங்கலாம்? எனக்குலாம் வந்து எப்படி தூங்கினாலும் லேட்டா தான் முடிப்பு. இன்னைக்கு வந்து 9:30 எனக்கு ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சரியா. ஓகே, நான் வந்து 7:30 எந்திரிச்சிட்டேன். ஆனா நான் எத்தனை மணிக்கு திரும்ப போய் சேர்ந்தேன், 10:35. எப்படி லேட் ஆகுதுன்னு தெரியலங்க. கரெக்டான டைமுக்கு எந்திரிச்சு கரெக்டான டைமுக்கு எப்படியோ லேட் ஆகிடுது. ஏதோ ஒரு ரீசன் வந்து லேட் ஆகிடுது பாருங்களேன். ஸோ கடவுளை இது என்ன டிசைன்னு தெரியல. ஓகே, எனிவேஸ் நான் பிராவோ அண்ட் யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இது 89 சொல்லிட்டா இது த ஈவினிங் கலக்யா. Back to back. I'm out of touch. The ring to part. The ring to part.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன். கதை போமா? கதை போமா? கதை போமா? கதை போமா?
3: கதை போமா வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
5: ஒரு காலத்து விருமிச்சு நின்றுச்சு ராணிராஜ்.
6: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா?
7: கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவியா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5. Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED பையா.
8: தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல.
9: இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட்டை அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக். ஓகே, நேற்று ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயோட செகண்ட் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஐயோ பா சாமி, உலகத்திலே இந்த மாதிரி ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேன் இருக்க முடியுமா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் என்னை அடிச்சுக்க என் ஏரியாவில் காம்படிட்டரே கிடையாதுன்ற மாதிரி நினச்சின்னு இருந்தேன். ஆமாம், உண்மைதான், காம்படிட்டர் கிடையாது. இப்போ வரைக்கும் பழைய ஓஜி ஹல்க் வந்து பார்க்க முடிஞ்சது. எத்தனை பேர் வந்து ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னு தெரில. பட் அட் த சேம் டைம் போன வாரமே வந்து ட்விட்டரில் இந்த ட்ரெய்லர் வந்து லீக் பண்ணிட்டாங்க. ஈவன் பிராண்டியுடைய படத்தையே வந்து இப்போ இன்டர்நெட்டில் லீக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். நன்றி. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹலோ வடக சார், ஷாஹுல் தானே நீ உங்கள் பேர்? ஷா, யூர் நேம் இஸ் ஷா? இல்லை, ஞாபகம் இல்லை. எங்கே மீட் பண்ணோம்? ஓ, நீங்கள் தானே அது? ஓகே, சூப்பர் கேலிஃப்ராஜிலிஸ்டிக் எக்ஸ்பியாலிடோசியஸ். எனக்கு மறக்க முடியுமா? தான் உங்க பொண்ணு உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அதானே? ஓகே, ஐ ரிமெம்பர். சரி, ஓகே மிஸ்டர் ஷா, டெல் மி ப்ரோ. அதாவது இன்னைக்கு சிம்பிளா இப்ப கேக்குறவங்களுக்கு, தைலம் தேய்க்காம தூக்க வர மாட்டேங்குது, இது ஒரு சின்ன அடிக்ஷனாவே போயின்னு இருக்கு. அது உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் பெட்டியான அடிக்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன். ஒருத்தர் காஃபி குடிச்சாதான் தூக்கம் வருதான் உங்களுக்கு, என்ன அந்த மாதிரி?
1: எனக்கு டீ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 7-8 டீ குடிச்சிடுறேன். கம்மி பண்ணோம்னு பாக்குறேன், குடிச்சிடறேன்.
0: இப்ப இன்ஃபேக்ட் இந்த காலே வந்து டீ குடிச்சிட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன் போல. நீங்க டீ கடைசி எப்ப குடிச்சீங்க டீ?
1: இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்ப முன்னாடி குடிச்சேன்.
0: அதான், எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு ஹாஃப் அவர் இருக்குமா?
1: ஒரு 20 மினிட்ஸ்
0: முன்னாடி மனுஷன் வந்து டீயை குடிச்சிட்டு யோசிச்சிருப்பார் போல. என்ன இது, பழக்கத்தை நிறுத்தவே இல்லையே, ஒரே அடிக்ஷனா இருக்கு.
1: ஒரு ரீல் ஒண்ணு பார்த்தேன், அடிக்கிற வெயில்ல வந்து துபாயில நம்ம மட்டும் தான் வந்து டீ குடிக்கிறோன்ற மாதிரி. அது அப்படியே என் ஒய்ஃப் வந்து உனக்குதான் இது அப்படின்னு சொன்னாங்க.
0: நானே ஒரு 3 ரீல் அந்த மாதிரி போட்டிருப்பேன் இதே கண்டென்ட்ல, இதே கான்செப்ட்ல. உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னா இப்ப இன்ஃபேக்ட் நானே டீ குடிச்சிட்டு தான் இந்த ஷோ பண்ணிட்டு இருக்கேன்னா மற்றும் பல பேர் யாரெல்லாம் ரொம்ப டீ குடிக்கிறீங்களோ அந்த கப்ஸை கம்மி பண்ண முடியலன்னா கப்போட சைஸை கம்மி பண்ணிக்கங்க, அது போதும். ஓகே, வந்து பெரிய பெரிய கப்பில் குடிக்கிறீங்கன்னா கப்போட சைஸை கம்மி பண்ணிங்கன்னா அளவும் கம்மியாயிடும், உங்களுக்கு குடிச்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், கம்மியாக குடிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி உடலாம் ஆனால் ஆனால் ஒன்று, எங்கள் அப்பா என்கிட்ட ஒன்று சொல்லுவார், நீ வந்து எதையாவது ரொம்ப சாப்பிட்ற, ஏதாவது ஏதாவது ஒரு பழக்கத்தை ஜாஸ்தி பண்ணுற அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் வரும், அந்த பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பழக்கத்தை உன்னால் செய்யவே முடியாமல் போயிடும். அதனால் அளவாகவே வச்சுக்கோ. அது டீ குடிக்கிறதா இருக்கட்டும், காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து வந்து பார்லி தண்ணி குடிக்கிறது வீக்கெண்டானா அதுவாக இருக்கட்டும், லிமிட்டடாக இருக்கிற வரைக்கும் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி நார்மல். சரி, ஓகே, இந்த ஃப்ரீ அட்வைஸோட 90s நாட் அவுட்ல உங்களுக்கு பசும்போன் படத்துலேருந்து தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சந்தையே வந்ததில்லை வருது, கேட்டு முடியுங்க. ஐல் பி பேக். அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் மை நேம் இஸ் ஆர்ஜே பிராவோ. ஆர்ஜேலையும் நான் ஒரு ரவுடி ஆர்ஜே ஆகும். எங்காவது ரேடியோ கீழே மாத்திட்டு போனீங்க அவ்வளவுதான், துளைச்சிருவோம் நான்.
2: The Evening Correct presented by VNCT Global. VNCT Global ஓட 15 years in UAE anniversary special ஆ 15 lakhs price discount SUV car free maintenance and free rental பெறுங்க. Meet the team on Sunday 21st June at Al Hayat Hotel Sharjah. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
3: இன்னைக்கு என்ன 91 போடு,
4: என்னது

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
3: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
3: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: Hi all, this is Naila Usha. ഈ വരുന്ന ജൂൺ 19-ാം തീയതി I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers ന്റെ 5-ാമത്തെ ഷോറൂമിന്റെ ലോഞ്ച് നടക്കുകയാണ് and I have the absolute honor of inaugurating it.
6: Naila Usha உட Nishka Momentous Jewelry இன் கிராண்ட் லான்ச்சில் கலந்துக்கோங்க. சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட் போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.

0: ஓகே, ஸோ என்ன மாதிரியான அடிக்ஷன், அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தைலம் தேய்க்காமல் தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன் நான். ஒருத்தர் வந்து எனக்கும் அதே மாதிரி தான், நைட்டு காஃபி குடிக்காமல் தூக்க வர முடியும், ஒருத்தர் வந்து டீயாக குடிச்சு தள்ளுறங்க காலையிலேருந்து. அதாவது இந்த மாதிரி அவ்வளோ ஹார்ம்ஃபுல் ஹார்ம்லெஸ்ஸான சில பல அடிக்ஷன்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு, ஆனால் ஏழ்டின்றதுலாம் ஜாஸ்தி புரியுது. சரி ஓகே, யார் இருக்கா லைனில்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் ப்ரோவோ. எப்படி இருக்கீங்க?
0: அப்படின்னா அப்படிதான், நீங்களே புரிஞ்சுக்க
1: வேண்டியது.
0: யார் லைன்ல? ஓகே, யாசருக்கு வந்து இந்த மாதிரி என்ன அடிக்ஷன்?
1: எக்ஸ்ட்ரா ஒரு
0: அஞ்சாறு தலைவாணி வச்சாதான் ப்ரோ தூக்கம். எக்ஸ்ட்ரா அஞ்சாறு தலைவாணி வந்து அதுக்கு பேர் தலைவாணி. நீ என்ன உட்காந்துட்டு தூங்குவீங்களா அஞ்சாறு தலைவாணி வச்சு? என்ன புரியல எனக்கு.
1: காலுக்கு முதுகுக்கு,
0: காலுக்கு முதுகுக்கா? நீங்க அதான் அதுக்குதான் பெட் இருக்கே ப்ரோ. வேற
1: எதுக்கு தானே நீங்க அடிஷனல் தானே கேட்டீங்க.
0: சரி சரி சொல்லி முடிங்க.
1: அடிஷனலா இதெல்லாம் வச்சாதான் எனக்கு ஒரு அது ஒரு திருப்தியா ஒரு தூக்கம், நல்ல ஒரு தூக்கம் வரும். இல்லைன்னாக்கா தூக்கம் வரதே கஷ்டம்.
0: அதாவது
1: கரண்ட் படுக்க வேண்டியதுதான்.
0: எங்க அண்ணன் வந்து எப்படின்னா காலுக்கு தலைகாணி வைப்பான், அதை பார்க்கும்போது எனக்கு வந்து சமகாண்டாகும். ஏன்டா காலுக்குலாம் உனக்கு தலை காண, காலையில வரைக்கும் அந்த தலைகாணி காலில இருந்து நவராம பாத்துப்பான். எப்படி எனக்கு என்னன்னே புரியல. நான்லாம் வந்து தலைக்கு வைக்கிற தலைவாணியும் விசிறிடுச்சு நைட் நடுராத்திரி தூக்கத்துல வந்து எங்கேயோ கிடக்கும் அது காலில் முழிக்கிறப்போ. சரி, எவ்வளவு தலைகாணி வைப்பீங்க?
1: ஒரு காலுக்கு, முதுகுக்கு, கழுத்துக்கு, தலைக்கு, இந்த சைடு அந்த சைடு, ரெண்டு சைடு.
0: கரெக்டா சொல்லுங்க.
1: ஒரு ஏழு.
0: நிஜமாவே ஏழு தங்கன்னு வச்சு தூங்குறீங்களா நீங்க?
1: ஆமா.
0: இல்ல என்னால நம்ம, நீங்க சும்மா ரேடியோல சொல்றன்றதுக்காக இங்க பாருங்க.
1: நாளைக்கு வேணா உங்க வாட்ஸ் போய் சொல்லுங்க.
0: ஏழு தலைகாணியா என்னங்க?
1: அப்படிலாம் வச்சாதான் ப்ரோ தூக்கம் வருது. நீங்க வேணா ட்ரை பண்ணி
0: பாருங்களேன். சரி, இப்ப ஒரு ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன், சரியா? நீங்க வந்து சென்னை டு கோயம்புத்தூர் பஸ்ல போறீங்க, பஸ் ட்ரெயின்ல போறீங்க, பர்த்ல போறீங்க, அப்ப எப்படி பண்ணுவீங்க? அப்ப எப்படி தூங்குவீங்க?
1: வடிவேலு மாதிரி எடுத்துட வேண்டியதுதான், தலையில கட்டிட்டு கிளம்பிட வேண்டியதுதான்.
0: என்னது தலைகாணி எடுத்துட்டு போவீங்களா நீங்க?
1: வேற என்ன பண்றது?
0: இப்ப ஃபிளைட்ல போறப்ப ஊருக்கெல்லாம்
1: ஃபிளைட்ல போறப்ப அந்த கழுத்துக்கு மாட்டுற இது இருக்குல்ல, அது எடுத்துக்க வேண்டியதுதான்.
0: சரி, அதாவது உட்கார்ந்த பொசிஷன், படுத்த பொசிஷனுக்கு வந்தா உங்களுக்கு ஏழு தலைகாணி வேணும்.
1: ஏழு தலைகாணி வேணும்.
0: உங்க பக்கத்துல யாராவது, உங்க பக்கத்துல யாருமே யாருமே தூங்க முடியாது போலிய.
1: இல்ல ப்ரோ, தனி பெட் தானே, நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க
0: வேண்டியது.
1: ஆமா, இப்ப எனக்கு ஒரு பாட்டு போடுறீங்களா?
0: என்ன பாட்டு?
1: நமக்கு வந்து இந்த யோகி பி இது இருக்குல்ல ஆல்பம், வல்லவன், வல்லவன் இதுல நம்ம ராஜா சார் இதை கூட ரீமேக் பண்ணிருப்பாங்கல்ல, நல்ல ஒரு அதிரடியா இருக்கும்.
0: என்ன பாட்டு சொல்லுங்க? சொன்னீங்கன்னா போடுவேன். கரெக்ட் டைட்டில் சொன்னீங்கன்னா போடுவேன்.
1: அதுதான் அது மடை திறந்து.
0: அந்த பாட்டு வேணும்னா அந்த மாதிரி ஒரு பாட்டு கேக்குது சாயங்காலம் இந்த நேரத்துல.
1: ஆமா, சரி போட்டீங்கன்னா சும்மா கிளு உங்க பேரை சொல்லி அப்படியே ஒரு வைபா போவோம்.
0: அப்படியே வைப் பண்றதுக்கு அஞ்சு செகண்ட், 3 2 1 சொல்லுங்க.
1: 3 2 1
0: ஓகே.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்டகால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
1: DESA விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பது மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
2: வெற்றி வெற்றி
3: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
3: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC Supply.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
6: எது மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு
6: பாடுவாங்களே.
5: அது நான் தான், அது என்னோட ஷோ
6: தான்.
7: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
6: அடிங்க
2: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers ஓட Home Again Celebration ல Gold Chain and Bangles க்கு வெறும் 1.99% making charges and Diamond Jewelry ல 1899 dirhams off.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts Trading, Genuine Parts Center for Japanese Cars.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சமூக நீதி கணக்கெடுப்பு அறிவிப்புக்காக முதல்வர் விஜயை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சார்பில் நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்த பிறகு தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமகவின் 46 ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றிய முதல்வர் விஜயை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். தமிழக ஆளுநர் RVR லீக்கரால் படித்தளிக்கப்பட்ட ஆவணத்தில் ஒவ்வொரு சமூகத்துக்கும் உரிய அளவிலான பிரதிநிதித்துவம் கிடைப்பதே உண்மையான சமூக நீதி என்பது இந்த அரசின் அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை மற்றும் வாக்குறுதியை நிறைவேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து விரைந்து முடிக்க நாம் மத்திய அரசை வலியுறுத்துவோம். மத்திய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் தமிழ்நாடு அரசு சமூக நீதி கணக்காய்வினை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒற்றை சமூக நீதி அறிவிப்புக்காகவே முதல்வர் விஜயை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என அன்புமணி தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் பாமக சார்பில் நன்றிகளை தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியா அமெரிக்கா இடையேயான பரஸ்பர நன்மை பயக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை மிக விரைவாக முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் தங்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். பிரான்சின் எவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டினிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியா அமெரிக்கா இடையேயான விரிவான உலகளாவிய நெருக்கமான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்துவதிலும் இரு நாடுகளுக்கும் அவற்றின் மக்களுக்கும் பரஸ்பரம் நன்மை பயக்கும் வகையில் அனைத்து துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் தங்களுக்கு இருக்கும் உறுதிப்பாட்டை இரு தலைவர்களும் உறுதிப்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான சுகீஸ்வர பண்டார எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இரண்டு அரசு நிறுவனங்களில் இருந்து சம்பளம் பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கமைவாக இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டார். ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான அமைதி ஒப்பந்தத்தை சீனா வரவேற்றுள்ளது. மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் இருதரப்பும் தங்களின் ஒத்துழைப்பை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய தரப்பினரும் தங்களது ஒப்பந்தத்தின் உணர்வை நிலைநிறுத்தி ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிகளை மனப்பூர்வமாக நிறைவேற்றுவார்கள் என நம்புவதாக சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்தாா்.

0: அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஒருவருக்கொருவர் இணக்கமாக செயற்பட்டு பொதுவான புரிதலுடன் முன்னேற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளது. சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயதை நிர்ணயிக்கும் புதிய சட்டத்தை அமீரக அமைச்சரவை இன்று அங்கீகரித்தது. இந்த சட்டத்தின்படி 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகளை உருவாக்கவோ அல்லது பயன்படுத்தவோ முடியாது. மேலும் சமூக ஊடக தளங்களில் முழுமையான அம்சங்களை பயன்படுத்துவதற்கும் அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இது தொடர்பில் சமூக ஊடக நிறுவனங்கள் புதிய தர நிலைகளை உருவாக்குவதற்கு 12 மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. புதிய தீர்மானத்தின் கீழ் 15 வயதுக்குட்பட்ட பயனாளர்களால் உருவாக்கப்படும் கணக்குகளை சமூக ஊடக நிறுவனங்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும்.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
0: Apple தனது தயாரிப்புகளின் விலைகளை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக் தெரிவித்துள்ளார். ஆப்பிள் தயாரிப்புகளின் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். நினைவக மற்றும் சேமிப்பு சிப்களின் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விலை உயர்வுகள் தவிர்க்க முடியாதவை. வாடிக்கையாளர்களை இந்த செலவு சுமையில் இருந்து பாதுகாக்க நாங்கள் முயன்றோம், ஆனால் நிலைமை இனி தாங்க முடியாததாக மாறியுள்ளது என்று டிம் குக் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதால் டிராம் மற்றும் நாண்ட் நினைவக சிப்களின் விலைகள் உயர்ந்துள்ளன. இதன் காரணமாக நுகர்வோர் மின்னணு சாதன உற்பத்தியாளர்கள் குறைந்த விநியோகத்துக்காக போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக டிம் குக் தெரிவித்தார். எனினும் ஆப்பிள் தயாரிப்புகளின் விலைகள் எப்போது உயர்த்தப்படும் என்பது குறித்து அந்நிறுவனம் இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. மேக், ஐபேட் மற்றும் ஐபோன் 18 தொடர் சாதனங்கள் அதிக விலைக்கு விற்கப்படலாம் என தொழில்துறை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi NLI since 1982.

0: the evening, Karak.
1: தம்பி தம்பி, அந்த பட்டன் நமக்குப்பா.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: தரத்தரான், சரி ஓகே. 750 இருங்க, ஒரு சருங்க, இது என்னது 750 மில்லியன் தரம்ஸ் ரோட் ப்ராஜெக்ட்னு போயிட்டுருக்கு. ஷார்ஜா டு டுபாய், டுபாய் டு ஷார்ஜா டிராஃபிக்கை ஈஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். விச் இஸ் லைக் அல்தாவுன் ப்ராஜெக்ட். அண்ட் அது போக வந்து இன்னொரு நியூஸு, யூஏஇ டெம்பரேச்சர்ஸ் வந்து 46 degrees தாண்டி போகும். அது வந்து ஃபாகி கண்டிஷன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட். காலையில் வந்து ஒரு 4-5 மணிக்கு கொஞ்சம் ஃபாகியாக இருந்தால் அப்பாடா இன்னைக்கு கொஞ்சம் சில் குளாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. இன்னொரு கால் மணி நேரம் 20 நிமிஷத்தில் அப்படியே வெயில் வந்துடும். ஆனால் கொஞ்சம் காலங்காலத்தில் ஃபாகி கண்டிஷன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனிவேஸ், சம்மர் சூடு, வாட் மோர் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ்?
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: ஜிமிக்கி ஜிமிக்கி ஜிமிக்கி பொண்ணு. Bravo, you're listening to 89.4 Tamil FM. Okay, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாட்டா என்ன பாட்டு வரப்போகுதுனா, அந்த பாட்டை நீங்களே கேட்டுருங்க. குஷி படத்துல இருந்து ஒரு பொண்ணு ஒண்ணு தான் பார்த்தேன். ரெண்டாவது சர்க்கார்ல இருந்து ஓ மை காட் பொண்ணு தன்னண்ணே தண்ணி அடி வருது உங்களுக்கு பாட்டு. ஸோ இப்படி ரெண்டு விஜய் பாட்டு அதே மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி வருது. இப்போ தான் முத்துவில் இருந்து சூப்பர் ஸ்டார் பாட்டை செம்மையாக கேட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்திருக்கீங்க. அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டாக் சம்திங் அபவுட், இப்போ ஒரு சில பாட்டில் வந்து ஒரு சில லிரிக் எப்படி இருக்குன்னா, அது கேட்கும் போது அப்படியே மனசில் ஒட்டிக்கும் பச்சாக்குன்னு. அது ஒரு வாட்டி கேட்கும் போதே டக்குன்னு ஒட்டிக்கும். அது அப்பப்போ சில சுச்சுவேஷனில் ஏ நமக்காகவே பாடியிருக்கான்ப்பா இந்த இந்த இந்த இந்த வரியை வந்து நமக்காகவே எழுதியிருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும். எனக்கு என்னென்னா, அப்படி ரீசெண்ட் டேஸில் இல்லை, ரொம்ப பிகினிங்லேருந்தே பச்சாக்குன்னு ஒட்டிக்கிட்ட ஒரு பாட்டு என்னென்னா, அது மாறி படத்தில் இந்த தப்பாக தான் தெரியும் நம்ம ரூட்டு சரியான பையெல்லாம் கெட் அவுட்டு, அது அதில் வந்து நடுவில் வரும். குனியும் போது குத்தும் ஊருக்குள்ள நிமிந்தே தான் நடக்கணும் வழியே எல்லாம். அப்புறம் அதே மாதிரி அந்த லிரிக் முடிகிறப்போ அந்த லைன் வந்து முடியும் போது தானா தேனா பேசி தானா வந்தா வீணா போகும் ஏண்டா தொல்லை அப்படி முடியும். ஆனால் இந்த குனியும் போது குத்தும் ஊருக்குள்ள நிம்மந்தே தான் நடக்கணும் வழியே இல்லை, அது வந்து பயங்கரமாக மைண்டில் ஓடி அப்படியே பச்சாக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகி போச்சு. அது மாதிரி ஏதாவது ஒரு பாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு வரி உங்களுக்கு இப்படி பச்சாக்குன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அது மோட்டிவேஷனாக இருக்கலாம், அது லவ்வாக இருக்கலாம், அது சோகமாக இருக்கலாம், அது ஜாலியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஈவன் அசல் கோலார் கூட பையா டே பாட்டில் வந்து குனியும் போது குத்தும் குனியும் போது குத்து நெஞ்சு நிமித்தி காட்டுன்னு சொன்னார் தான் போய தன்னு சுதா கிரேட்டு அப்படி வரும். அந்த லிரிக் அவர் கூட அவரோட பாட்டில் இங்கே ஒரு மூலையில் அப்படியே சொருகி நமக்கு பாட்டு பாடியிருப்பார். பட் எனிவேஸ் ஐ வாண்ட் நோ திஸ் ஒன். ஈவன் அசல் கோலரோட ஒரு பாட்டில் கூட அடி ஒடின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஓகே, அதில் வந்து என்ன, ஓகே, நம்ம திறமைக்கேற்ற பரிசை வாங்கிக்கிறது நம்ம திறமை அப்படி வரும். திறமைக்கேற்ற பரிசை வாங்கிக்கிறது அது இன்னொரு திறமை அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, ஏதாவது ஒரு பாட்டு ஒரே ஒரு மனசில் பச்சாக்குன்னு ஓட்டிக்கிட்டேன், ஏதாவது ஒரு லைன் அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பேசுவோம். அதுக்கு முன்னாடி செம்மையாக ரெண்டு தளபதி பாட்டு வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இல்லை தளபதியாக இருக்கும்போது இருந்த படத்தில் இருக்கிற ஒரு பாட்டு, அடுத்து தளபதியாக ஆனதுக்கப்புறம் வந்த ஒரு பாட்டு. ஆ ஓகே, நான் ப்ராவோ, அண்ட் யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலர்.
2: பேக் டு பேக்
3: அடுத்து ரெண்டு பாட்டு

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறது தான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரி. இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக only at அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: லுங்கியத்தா தூக்கி கட்டு டஸ்ட் படுது. அதனால தான் லுங்கியை தூக்கி தூக்கி கட்டுறீங்களோ? நான் வாழ்க்கையில் லுங்கியை கட்டினதில்ல தெரியுமா. அதாவது உங்க மனசுல பச்சைக்கன ஒட்டிக்கிட்ட லிரிக்ஸ் என்ன அப்படிங்கறத கேக்குறப்ப நான் வந்து குணியும் போது குத்தும் ஊருக்குள்ள குண்ணுமிந்தேதான் நடக்கணும் வழியே இல்ல தொன்ன தேடி வண்ண தேடும் உலகத்துல அப்புறம் என்ன தனியாகவே இருந்தாலும் தப்பே இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாரி படத்தில் வந்து அந்த பாட்டு ஒரு பாட்டில் வரும், இந்த பாட்டு சி ஒரு பாட்டில் வரும் இந்த லிரிக். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பாட்டு இருக்கும்ல, ஐயோ ஆனேரில் இரும்பல் வந்துருச்சு, சரி பரவாயில்ல ஓகே உடம்பு நல்லா தான் இருக்குது, இதை புற போயிடுச்சு போல. யாராவது புற போயிடுச்சுன்னா நம்மளை நினைக்கிறாங்கன்னு அர்த்தம், இல்லை திட்டுறாங்கன்னு அர்த்தமா தெரியலையே. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்,
0: யார் பேசுகிறீங்க?
1: அஷ்வாக் பேசுகிறேன், ராசல்கே மாலிருந்து.
0: சரி ஓகே சொல்லுங்க.
1: இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். குழு குழுன்னு இருக்கா
1: ராசல் போக முன்னாடி? சுடுசுடுன்னு
0: இருக்கு, சுடுசுடு இருக்கேன். டாபிக்ல போறதுக்கு முன்னாடி,
1: டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம்.
0: எஸ்
1: ஒன்னு, ஐ அம் யுவர் பிகெஸ்ட் ஃபேன், உங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஒரே
0: தேங்க் யூ அஷ்வாக். ஓகே,
1: அண்ட் பிக் பாஸ்ல போன முதல் அண்ட் கடைசி துபாய் தமிழன் நீங்க
0: மட்டும்தான். இல்ல இந்த வருஷம் போவாங்க பாருங்க.
1: அப்படியா?
0: ஆமா,
1: நான் பாக்குறதே விட்டுட்டேன். பாப்போம்.
0: அண்ட் இன்னும் இந்த வருஷம் வேற ஒரு ரியாலிட்டி ஷோ வருது. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு. சரி, ஜூலை மாசம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, நான் எதுவும் சொல்லல. இப்போ சர்ப்ரைஸா இருக்கட்டும்.
1: எனக்கு
0: தெரியுமா இருக்கும், டக்கு ஞாபகத்துக்கு வரல.
1: இந்த ரக்கிட்டா ரக்கிட்டா ஒரு பாட்டு வரும்ல,
0: நான் சொல்லிட்டா ரெண்டு பேர் சேர்ந்து இருங்க, 3-2-1 சொல்றேன், ரெண்டு பேருமே ஒரே லிரிக் தான் நினைக்கிறோமான்னு பாப்போமா. பட் யூ ஹட் சிங் தி சாங், இஸ் தட் ஃபைன்?
1: ஷூர் ஷூர் ஷூர்.
0: ஓகே, 3-2-1 கோ. என்ன தோக்கடிக்க ஒருத்த முட்டம் வருவானே,
1: அது அவனி இங்க நான்
0: தானே. ரக்கிட்ட ரக்கிட்ட என்ன பாட்டு பா பாடா பா என்ன என்ன நீ ரோல என்ன? ஓகே, பாட்டா பாடி காட்டுவீங்கன்னு பார்த்தா.
1: ஓகே திரும்ப போவோமே.
0: ஓகே, 3 நீங்க தான் பண்ணு. 3-2-1 ஆக்சன்.
1: தோக்கடிக்க ஒருத்த மட்டும் வருவானே, மணிக்கணுமாம் சே, அட அவனு இங்க நான் தானே.
0: ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட, நைஸ்
1: ரக்கிட்ட. அதே அது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு அதே பாட்டுல அந்த நாலு பேரும் மதிக்கும்படி நீயும் நானும் இருக்கணும் சொல்லிட்டு ஒரு பக்கம் சனா பாடுவாப்ல,
0: அதுக்கு பயங்கரமா தனுஷ் பாட்டு ரொம்ப கேப்பீங்களோ? எனக்கும் தனுஷோட பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒன்னா, ஆமா மனுஷன் ஒரு வாய்ஸ். ஓகே, என்ன என்ன, தேங்க்ஸ் அஷ்வக். அந்த ஃப்ரெண்ட் ஆக்சுவலி எங்க வேலை செய்யறாரு அதை சொல்லுங்க. நான் வந்து
1: கண்டுபிடிக்க இப்போ நெதர்லாண்ட்ஸ்ல இருப்பாரு, இப்ப கேக்குறாரா இல்லையான்னு தெரியல.
0: பிரதீபன்
1: கேட்டார்னா நான் அவர்கிட்ட பேசி சொல்றேன்.
0: என்னையும் அவரையும் ஒரே இடத்துல பாத்துருக்கீங்களா?
1: தியேட்டர்ல ஒண்ணா பாத்துருப்பேன்
0: ஒரு வாட்டி. எனக்கு ஏன்னா பிரதீப்ன்ற பேர்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது.
1: ஏன்னா ராகவன் இன்ஸ்டாகிராம்ல பேர் வச்சிருப்போம்.
0: ஆ ஓகே, நான் ப்ராபபிலி பார்த்தா எனக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் மேன், தேங்க்யூ, நைஸ் டாக்கிங் டு யூ ப்ரோ. ஓகே ரைட்டு, இப்போ நான் ரொம்ப நாளாக அப்படியே வெயிட் பண்ணி இந்த பாட்டு போடுறியா இல்லையா, தயவு செஞ்சு இன்றைக்கி இந்த பாட்டு போடுங்க. மியூசிக் எங்கள் மியூசிக் ஸ்கெடியூல்கிட்ட கேட்டு கேட்டு கேட்டு கடைசியில் இப்போ இந்த பாட்டு வரப்போகுது. ஒன் ஆஃப் மை ரீசன்ட் ஃபேவரட் அசல் கோலாரோட ஐஸ் பாய்ஸ் ஆன் த வே. காயில் பத்து நெருப்பேன் பாயில், நீ நினைக்கிறது நாயில் இந்தா வாங்க வாயில்.

0: We'll be back after a short commercial break.
1: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படத்தை என்ன தெரியுமா?
2: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
3: 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்.
2: நூறுசாமி ஜூன் 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஓனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
3: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
2: Distributed by Fast Club, energized by 89.4 Tamil FM.
4: இப்போ உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு?

0: எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: கேட்டிங்களா பிக் நியூஸ் ஃப்ரம் தி UAE லாட்டரி? அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிரால கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAELottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
2: Hi all, this is Naila Usha. Even in the June 19th, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the Anjamitha showroom in the launch in Arkana, and I have the absolute honor of inaugurating it.
3: Naila Usha would and Nishka Momentous Jewelry in Grand Launch il Kalandukonga. Super Parisagalai ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட்போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, June 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டாக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
4: எப்படி ஐஸ் பாய் பாட்டு நல்லா இருந்ததா? குடுப்ப டெம்பரரியா எலும்புல ஸ்டீல் போட்டியா? நம்ம கிட்ட தூக்கிட்டு விட்டு அக்கிட்ட வம்பா அல்ட்டியா? உன்னை இவ்வளோ விட்டது ஃபால்ட்டியா? நான் தொல்லைய தருவோம் குவாலிட்டியா? என் தம்பியை பார்த்தா கட்டுருவானுங்க ரெட்டியா ரெட்டா பிடிப்பையா? சரி ஓகே, வெல்கம் பேக். நான் ப்ராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எங்கள் ஆஃபீஸில் வந்து எங்கள் ஸ்டுடியோவில் லைட்டு கொஞ்சம் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது, அதனால் நைட்டு லைட்டில் மூஞ்சி வந்து ஒரு மாதிரி மஞ்சள் அடித்த மாதிரி தருது. நீங்கள் வந்து லைட் போட்டு கொடுங்கன்னு கேட்ட அடுத்த நாளே வந்து நம்ம ஊரில் திருவிழாக்கெல்லாம் வந்து எப்படி கோயில் திருவிழா அப்படின்னா அந்த தெரு முழுக்க அந்த கோயில் வரைக்குமே வந்து ரைட் அண்ட் லெஃப்டில் ரோட் சைடில் ஃபுல் டியூப்லைட்டாக போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி அப்படியே கண்ணு கூசுகிற அளவுக்கு 2000 வாட்ச் பல்பாக வாங்கி மாட்டிக்கிருக்காங்க. சூப்பராக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. சரி, அதெல்லாம் ஒரு ஓரம். ஐ வாஸ் டாக்கிங் அபவுட், ஏதாவது ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டில் இருக்கிற லிரிக் வந்து அப்படியே மனசுக்குள்ளே பச்சக்குன்னு ஒட்டிகிட்டு இருக்கும். எப்போ கேட்டாலும் படாருன்னு இந்த பாட்டு வாயில் வந்துடும். அது என்ன, அதான் கேட்க வந்தேன் நான். ஒருத்தர் பேசினார், இப்போ யாருன்னு பார்ப்போம். ஐயா வணக்கம்.
5: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், அமேசிங்காக இருக்கேன்,
5: நல்லா இருக்கேன்.
4: யார் லைனில்? யார்?
5: பிரவீன். பிரவீன்.
4: சரி, பிரவீனுக்கு வந்து இந்த மாதிரி என்ன பாட்டு?
5: சக்கரை நிலவே பாட்டு.
4: சக்கரை நிலவே மூணாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் பாடுற பாட்டா இது?
5: அப்ப பாடிட்டேன்.
4: சரி ஓகே. சரி, என்ன பாட்டுல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட லிரிக் ஏதாவது வரும்ல, அது சொல்லுங்க.
5: என்ன
4: பரவாயில்ல, அவங்களாம் ஏங்க கேட்குறவங்களாம் கொஞ்சம் வந்து வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க. பாவம் மனுஷன் பாட்டும். ஆ, நீங்கள் பாடுங்க, பண்ணியிருப்பாங்க நேரம்.
5: மனம் பச்சை தண்ணி தான் தென்னை, அதை பற்ற வைத்ததோன் கண்ணை, என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்தாய் குளிர் காய்ந்தாய் கொடுமை பெண்.
4: கவிதை பாடின கண்கள் கரெக்டா?
5: ஆமா.
4: அதில் பேசிய கைகள் அப்புறம் என்ன?
5: கடைசியில் எல்லாம் பொய்கள்
4: அடப்பிஞ்சு நெஞ்சு தாங்குமா? ஏன்னா அது மனுஷன் என்ன அழகாது. இந்த அந்த பசங்களுக்கும் அந்த ஷைனஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங் தான். சரி சரி ஓகே. என்வேஸ் என்வேஸ். ஆனால் வந்து சும்மா தான் அந்த பாட்டு பிடிக்குன்றதுனால பாடினீங்க. நத்திங் மோர் தன் தட், எதுவும் ஸ்டோரிலாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் பேச கண்டுபிடிச்சிருவேன் நான்.
5: இல்லை இல்லை இல்லை.
4: சரி ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ரைட்டு. இப்படி எல்லாரையும் பேச வச்சு, சிரிக்க வச்சு, ஜாலியாக வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சு. வணக்கம்.
6: வணக்கம்.
4: என்னப்பா நீங்கள் யார் பேசுறீங்க? ஆர்டிஸ்டா?
6: ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்
4: ஆசிஃப் பேசுறீங்க? எனக்கு சத்தியமாக ஆர்டிஸ்ட் பேசுறதுதான் எனக்கு கிடைச்சு. எனக்கு சரி, நீங்கள் தான் லாஸ்ட் காலர். உங்களுக்கு நீங்க சொல்ற பாட்டே நான் போட்டுறேன். சரியா, என்ன பாட்டு அது உங்களுக்கு? அந்த லிரிக்ஸ் பச்சைக்கு ஓட்டுன பாட்டு.
6: தமிழ்ல நிறைய பாட்டு இருக்கு, ஆனா ரொம்ப நாள் அது 100 அதாவது
4: பாட்டு நான் கேக்கல, பாட்டுல இருக்கிற
6: பாட்டுல மாநில பிறவி என்னடி பிறப்பு உன் கால காலடி நகமா இருப்பதே சிறப்பு.
4: எனக்கு அது பாட பாட்ட பாடி கேட்டீங்களா?
6: இல்ல இல்ல சார்.
4: ஏங்க நீ பாருங்க
6: ரசிக்கிறதோட சரி
4: சும்மா என்ன, நீங்க யாரும் கஷ்டம்லாம் பட மாட்டாங்க பரவாயில்ல. நான் நான் நான் உட்காந்து பாடிட்டு இருக்கேன், நீங்க பண்ணுங்க ஒரே ஒரு தடவை பாருங்க ப்ரோ. உங்க பாட்டை கேட்கணும்னு ஓடி வந்து நிறைய பேர் ஏமாத்துறாரு. இப்ப ஏங்க நீங்க சொன்னதே நல்ல லிரிக் தாங்க, இது லிரிக் லிரிக் லிரிக்ன்றது வர மாட்டேங்குது. நீங்க பாடினாதான் போடுவோம் அந்த பாட்டை.
6: மாநில பிறவி என்னடி பிறப்பு உன் காலடி நகமாயிருப்பது சிறப்பு, 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே.
4: வெரி குட். அப்படிதான் வந்து அந்த ஜோனை தாண்டி வந்துடணும் ரேடியோல பேசும்போது. சரியா?
6: ஓகே
4: ஓகே மேன், ஐ அப்ரிஷியேட் யூ.
6: நல்லா இருக்கும்.
4: எப்படிங்க?
6: அதே பாட்டை போட்டுட்டீங்களா?
4: கண்டிப்பா நீ கேட்டீங்க, நான் போடாம இருப்பேனா கண்டிப்பா அதே பாட்டு தான் வருது. ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஓகே, கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல அவர் பாடின அந்த பாட்டே வருது உங்களுக்கு. இப்போ வந்து ஜென்ரலாகவே பசங்களுக்கு பையன்தானே பாடு உனக்கு என்ன வைக்கும் அப்படின்னு சில பேர்லாம் கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் வெட்கம் இஸ் அ ஃபீலிங் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் சேர்த்து தான் வரும். ஆனால் பெண்கள் வெட்கப்படும் போது அழகாக இருக்கும், பசங்க வெட்கப்படும் போது கொஞ்சம் வந்து கிரிஞ்சாக இருக்காது, கொஞ்சோண்டு அப்படி இருக்கும். மீதியெல்லாம் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் அவ்வளோதான். பட் எனிவேஸ் இட் வாஸ் நைஸ். கமர்ஷியல் பிரேக் வருது, அது முடிச்சுட்டு கோல்டன் சாங்கில் அவர் பாடின பாட்டு வரும். அண்டு யா அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல பாட்டு வரும். நான் இங்கேருந்து வண்டியை கட்டிட்டு அப்படியே வண்டியை திருப்பிட்டு 7 மணிக்கு மேலே VNCT பிரபாவோட வந்துடுறேன். ஓகே நான் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
8: வெற்றி லைசென்ஸ்டும் கூட.
9: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
8: VNCT குளோபல் இன் 15 இயர்ஸ் இன் UAE ஆனிவர்சரி செலிப்ரேஷன் சேல்ஸ் அட் ஷார்ஜா. இந்த வாரம் ஷார்ஜால நம்ம VNCT குளோபல் 15 இயர்ஸ் இன் UAE ஆனிவர்சரிக்கு சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்பல், ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர், மதுரை லொகேஷன்ஸ்ல இந்த ஆனிவர்சரி டபுள் ஆஃபரோட உங்க விழாவை புக் பண்ணலாம். நீங்க எந்த விழா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakhs இல்ல, மொத்தம் 15 lakhs பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 lakhs worth free grand SUV car, 15 இயர்ஸ் free maintenance, 15 இயர்ஸ் ரெண்டலும் free.
9: டோட்டலா 30 lakh rupees worth offer and discounts in the celebration sale event நம்ம ஷார்ஜால coming Sunday June 21st morning 10 AM to evening 10 PM Al Hayat Hotel opposite to King Faisal Mosque நடக்க இருக்கு. Call 054-767-3111. Call 054-767-3111.
7: Golden Song of the Hour.
10: Golden Song of the Hour.
11: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்
1: The Evening Correct presented by VNCT Global. VNCT Global ஓட 15 years in UAE anniversary special 15 lakhs price discount SUV car free maintenance and free rental பெறுங்க. Meet the team on Sunday 21st June at Al Hayat Hotel Sharjah. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: மனசு தொட்டு மிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: ஓய்வூதிய திட்ட இறுதி விதிமுறைகள் வெளியிடப்படும் வரை கடந்த ஜனவரி 1st பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மட்டும் அடிப்படை சம்பளத்தில் 30% அல்லது 10,000 இதில் எது அதிகமோ அத்தொகை இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கடந்த 2025 ஜனவரி 4th அப்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார். அதன்படி அரசு ஊழியர்கள் இறுதியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் 50% தொகையுடன் நடைமுறையில் உள்ள அகவிலைப்படியை சேர்த்து ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பணிக்கொடை அதிகபட்சமாக 25 லட்சம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு அதன் பிறகு இத்திட்டம் நிறைவேற்றப்படும் எனவும் அரசு அறிவித்திருந்தது. புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் ஓய்வூதிய திட்ட இறுதி விதிமுறைகள் வெளியிடப்படும் வரை கடந்த ஜனவரி 1st பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மட்டும் அடிப்படை ஊதியத்தில் 30% இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கல்வி சீர்திருத்தத்துக்கான இயக்கத்தை தொடங்கியுள்ளார். அதில் இணையுமாறு மாணவர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். CBSE தேர்வு குளறுபடிகள், நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினைகளுக்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி ராஜஸ்தானின் கோடா நகரில் நேற்று தனது நாடு தழுவிய பிரச்சாரத்தை தொடங்கினார். இதில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். இதனையடுத்து அலகாபாத், பாட்னா, டெல்லி ஆகிய இடங்களிலும் மாணவர் மாநாடுகளை அவர் நடத்தவுள்ளார். இந்நிலையில் இன்று அவர் இத்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வினாத்தாள் கசிவு தீர்வு தொடர்பான சிக்கல்கள், அதிக கட்டணம் ஆகியவற்றால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், இந்த கல்வி அமைப்பு உங்கள் கனவுகளை சிதைத்திருந்தால், உங்கள் குடும்பத்தினர் தங்கள் வாழ்நாள் சேமிப்பை உங்கள் கல்விக்காக செலவிட்டிருந்தால், மாணவர்களுக்கான குரல் என்ற இயக்கம் உங்களுக்கானதுதான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்தால் அந்த நிலைமையை தாங்குவதற்கு வைத்தியசாலை கட்டமைப்புக்கு கடினமாகிவிடும் என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் தெரிவித்துள்ளார். டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்களினதும் நிறுவனங்களினதும் பொறுப்பு மிகவும் முக்கியமானது என அமைச்சர் குறிப்பிட்டார். வீடுகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் ஏனைய இடங்களை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு நுளம்புகள் பெருகுவதை தடுக்க வேண்டும் எனவும், நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் சுகாதார கட்டமைப்புக்கு கடுமையான அழுத்தம் ஏற்படக்கூடும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
2: உலகச் செய்திகள்.
3: போரினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்காக இஸ்ரேல் தெற்கு லெபனான் பகுதியில் இருந்து தனது படைகளை திரும்பப் பெற வேண்டும் என பிரிட்டனின் சர்வதேச மேம்பாட்டு அமைச்சர் ஜினி சாப்மன் வலியுறுத்தியுள்ளார். இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த ஒரு பள்ளியை பார்வையிட்டபோது அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். இஸ்ரேல் நிச்சயமாக தெற்கு லெபனானில் இருந்து வெளியேற வேண்டும். உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் இடப்பெயர்வு மக்களின் வாழ்க்கையில் பெரும் பாதிப்புகளையும் சீர்குலைவையும் ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் அறிவோம் என்று தெரிவித்தார். மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடனும் நீண்ட காலமாக அங்கேயே வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதே எங்கள் நோக்கம். அதற்கான சரியான நிலைமைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
2: அமீரக செய்திகள்.
3: தரவு மற்றும் பாதுகாப்பு தகவல்களை பாதுகாக்க ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் இடையே ஒப்பந்தம் கைச்சாத்தானது. கூட்டு பாதுகாப்பு திட்டங்களுடன் தொடர்புடைய தரவு மற்றும் தகவல்களை பாதுகாக்கும் நோக்கில் ஐக்கிய அரபு அமீரக உள்துறை அமைச்சகம் மற்றும் கத்தார் அரசின் உள்துறை அமைச்சகம் இடையே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்தானது. வலையமைப்பு இணைப்பு, போக்குவரத்து விதிமீறல்களுக்கான இருதரப்பு மின்னணு இணைப்பு அமைப்பு, போக்குவரத்து கணினி அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு, போக்குவரத்து அபராத தொகைகளை பரிமாறுதல் மற்றும் மீட்டெடுத்தல், நாடு கடத்தப்பட்ட

0: நபர்களின் தகவல்கள் மற்றும் கைரேகைகளை மின்னணு முறையில் பரிமாறுதல், அடையாளம் காணப்படாத கைரேகைகள் தொடர்பான தரவு பரிமாற்றம் உள்ளிட்ட 6 கூட்டு திட்டங்களை இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கியுள்ளது.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
0: ஈரான் அமெரிக்காவுக்கிடையிலான அமைதி ஒப்பந்தம் அமலாகியுள்ள நிலையில் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் தொடர்ந்தும் சரிவை சந்தித்துள்ளன. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 3.62% சரிந்து 74.01 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 3.16% சரிந்து 77.04 டாலராக உள்ளது. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: Was brought to you by Dhanya Group of Companies since 1982.
3: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: Welcome back to last hour of the evening crack. Okay, so போன வாரம் வின் சிட்டியுடைய சூப்பரான ஒரு இவெண்ட் ஒன்று துபாயில் நடந்தது. ஷார்ஜா இருக்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி நான் ஷார்ஜா சைடு வரவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இன் கேஸ் இஃப் யூ ஆர் லிவிங் இன் ஷார்ஜா ஆர் ஆல்ரெடி நீங்கள் துபாய் டு ஷார்ஜாக்கு ட்ராவல் பண்ணிட்டு டிராஃபிக்கில் உட்காந்து இதை கேட்குறீங்க அப்படின்னா சூப்பர், நீங்கள் வில்லா புக் பண்ண வேண்டிய டைம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ விஎன்சிடியுடைய 15 இயர்ஸ் செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட் வந்து போன வீக் துபாயில் நடந்தது, இந்த வாரம் ஷார்ஜாவில் நடக்குது. ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். அண்ட் எங்கே அப்படின்னா கிங் ஃபைசல் மாஸ்க் இருக்குல்ல, ஆமாம், அதுக்கிட்ட இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டல் நல்லா இருக்க பேர். அதுவும் வந்து லஞ்செலாம் இருக்குது, ஃபுட்டெல்லாம் இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து 7 to 8 89.4 தமிழ் ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக என்ன அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் ஈசிஆர், ஓஎம்ஆர், போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர், சென்னை டாப் லொக்கேஷன்ஸ் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் இருக்கிற டாப் லொக்கேஷன்ஸில் இந்த ஆனிவர்சரியுடைய டபுள் ஆஃபரோட விழாவை வந்து புக் பண்ணலாம். 15 இயர்ஸ் செலிப்ரேஷன் சேல்ஸில் வந்து 15 lakh ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கூடவே வந்து ஒரு கிராண்ட் எஸ்யூவி கார், 15 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் 15 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ரெண்டல் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கண் கவரும் பயங்கரமான ஆஃபர்லாம் வந்து போயிட்டுருக்கு. போன வாரம் துபாயில் நடந்தது, இந்த வாரம் ஷார்ஜாலன்னு சொல்லியிருந்தேன். டேட் வந்து 21st, விச் இஸ் லைக் கம்மிங் ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 நைட்டு 10 மணி வரைக்கும் அல் ஹயாத் ஹோட்டலில் விஎன்சிடி டீம் இப்போ நான் கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தே வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அண்ட் தென் த ரெஸ்ட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். அவ்வளோதான். 0-5-4-7-6-7-3-1-1-1 மறுபடியும் சொல்கிறேன், 0-5-4-7-6-7-3-1-1-1 அவ்வளோதான். அதனால அடுத்து ஒரு மணி நேரம் பட்டாசா போவோம். எனவே ஸ்வீன் சீட்ல இருந்து பிரபா வந்திருக்காரு. ப்ரோ வெல்கம் பேக்.
1: எஸ் ப்ரோ, குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங். அவங்க
1: பார்க்கும் போதுதான் வந்து அந்த வாரம் வந்து எவ்வளவு சங்கிங்னு
0: எவ்வளவு வேகம். எனக்கும் அதேதான்,
1: அதுக்குள்ள ஒரு வாரம் ஆயிடுச்சு.
0: ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் எப்படி போச்சு போன வாரம்?
1: எஸ் ப்ரோ, துபாய் ஈவென்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ரெண்டு வாரம் பேக் டு பேக். இந்த வாரம் நம்ம எக்னே சொல்லிருந்தோம் துபாயில முடிஞ்சு வேற எமிரேட்ஸ்ல இருக்கும்னு சொல்லிட்டு வித்தவுட் பிளானிங் இன் அபுதாபி. பட் ஆனா அபுதாபி அப்ரூவல் ரொம்ப லென்த்தியா இருக்கிறதுனால ஷார்ஜால இந்த வாரம் இந்த லாஸ்ட் ஒன் லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி எப்படி தளபதிக்கு ஒன் லாஸ்ட் மூவின்னு சொல்லி எதனா ரிலீஸே பண்ணலையோ அந்த மாதிரி இல்லாமல் அண்ட் ஒன் லாஸ்ட் டைமாக இந்த ஆஃபர், இந்த ஆனிவர்சரி ஆஃபரை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ஜாவில் அல் நம்ம அல் ஹயாத் ஹோட்டலில் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னா, ஆப்வியஸ்லி யூஏயில் நம்ம ஆஃபீஸ் திறந்து 15 வருஷமாக நம்ம வந்து போயிட்டுருக்கும்போது அதை வந்து நம்ம கிளைண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுதான் லாஸ்ட் 2 வாரம். இட் வாஸ் அமேசிங் அண்ட் சூப்பர் ஈவெண்ட் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-45 கிளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வில்லாஸ் அண்ட் பிளாட்ஸை வந்து புக் பண்ணியிருப்பாங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி. அவங்க எல்லாருக்குமே என்னோட பிளெஸிங்ஸ் அண்ட் என்னோட விஷஸ் அண்ட் என்னோட கிரீட்டிங்ஸ் எல்லாமே இது வந்துட்டு. பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபர்ன்றது அண்ட் இட்ஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம். இது வந்து எங்களோட ஆனிவர்சரிக்காண்டி ஸ்பெஷலாக ஆஃபரை விட இந்த டைமில் கொடுக்க போகிற அந்த பிளாட்டிங் இருக்குல்ல, அந்த ஈசிஆரில் பம்மலில் இந்த மாதிரி கொடுக்குற பிளாட்டிங்காக இருக்கலாம், இல்லை ப்ரீமியம் இல்லாமல் நம்ம டிராஸ்டிக்காக ஒரு ப்ரைஸ் டிஸ்கவுண்டட் எடுக்கிறதா இருக்கலாம், அதுக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பெஸ்ட் டைமிங். நீங்கள் ஷார்ஜா, அஜ்மா, உமல் குயின் இல்ல ஷார்ஜால வந்து டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஷார்ஜால இருக்கீங்க, இல்ல நீங்க துபாயில இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஈவெண்ட்டை நீங்க சண்டே அன்னைக்கு மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 10 o'clock வரைக்கும் அண்ட் ஷார்ஜால இருக்கக்கூடிய கிங் ஃபைசல் மாஸ்க் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அல் ஹயாத் ஹோட்டல்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்க எங்களோட வந்துட்டு டுகெதர் யூ கேன் மீட் அண்ட் கிரீட் அண்ட் ஆல்சோ டு லஞ்ச் டுகெதர் அண்ட் டின்னர் டுகெதர் வித் அஸ். அண்ட் அதுக்கான ஒரு ஆனிவர்சரி தான் இந்த ஒரு ஸ்பெஷல் ஆனிவர்சரியா நம்ம கொடுக்க போறோம். அண்ட் தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட்டா நம்ம ஆர்கனைஸ் பண்ண போறோம். அண்ட் துபாயில் இந்த ரெண்டு ஈவெண்ட்டில் எப்படி நம்ம 15 lakh ப்ரைஸ் டிஸ்கவுண்ட், 15 lakh ஒர்த் ஆஃப் கார் இல்லை கார் வேணாம் அப்படின்னா அதையும் ப்ரைஸ் டிஸ்கவுண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் தி 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் கான்ட்ராக்ட், 15 இயர்ஸ்க்கான மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்னு போட்டு 15 டேஸ் நீங்கள் உங்கள் வில்லாவில் ஃப்ரீயாக தங்கிக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரீ ஆப்ஷனையும் கொடுத்துருந்தோம். இதோட சேர்த்து இந்த வாரம் உங்களுக்கு அடிஷ்னலாக வி ஆர் கிவிங் 2 plots, 2 specially லிமிட்டட் எடிஷன் பிளாட்ஸ். 1 in பம்மல் அனகாபுத்தூரில் நம்ம பிளாட்ஸ் கொடுக்குறோம். 2nd பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஈசிஆர்ல நம்ம வந்து அதுவும் கோவலம்ல பேங்கான் லொகேஷன்ல கொடுக்க போறோம். இந்த 2 ஆப்ஷன்ஸையும் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், கோ த்ரூ பண்ணலாம். அண்ட் இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க பார்க்கலாம். ஆஸ் ஐ டிஸ்கஸ், இது வந்து ஷார்ஜால நடக்கிறதுனால நிறைய பேர் கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம், நிறைய பேர் வருவாங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீங்க உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபர்ஸ்டே நீங்க வந்து ப்ரீ புக் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க. ஸோ அப்படின்னா நீங்க வந்து வெயிட் பண்ண தேவை இருக்காது. ஆல்சோ வி ஆர் ப்ரிப்பேரிங் குட் லஞ்ச் வித் யூ அப்படின்றதுனால வி வாண்ட் டு நோ ஹவ் மெனி கிளைண்ட்ஸ் ஆர் கமிங் டு அட்வான்ஸ் ஆன்சர் தெரியுன்றதுனால தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ டோன்ட் மிஸ் திஸ் கேதரிங். இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுருங்க. ஒரு கிராண்டியரான ஒரு கெட் டுகெதர், ஒரு கிரீட் அண்ட் மீட்டாக தான் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா 15 வருஷம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் விஎன்சிடி இஸ் இம்பாசிபிள். அதனால ஆஃபர் பெனிஃபிட்ஸ் அண்ட் மீட் அண்ட் கிரீட் எல்லாமே நடக்க போது. ஸோ வி வாண்ட் டு சீ யூ அட் ஷார்ஜால கமிங் சண்டே அன்னைக்கு. இல்லை சார் எனக்கு வந்து சண்டே நான் துபாயில் இருக்கேன் என்னால் ஷார்ஜாவுக்கு வர முடியாது அப்படின்னு நினைச்சுன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நம்மளோட துபாயிலே இந்த ஈவெண்ட் நம்ம வந்து ஒன் லாஸ்ட் டைம் துபாயில் நம்மளோட புர்ஜ்மாலில் கூடிய நம்மளோட ஈவெண்ட்ஸ் நம்மளோட ஈவெண்ட் சென்டர்லேயே நம்ம ஆஃபீஸ்லேயே இந்த ஈவெண்ட் நடக்கும். அங்கே வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ சனிக்கிழமை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சனிக்கிழமை, சண்டே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஷார்ஜாவில். இந்த வாரத்தோட இந்த சண்டேவோட நான் சொன்ன மாதிரி இந்த ஆனிவர்சரி 30 lakh rupees பெனிஃபிட் ஆஃபர் முடிஞ்சிடும். ஸோ டோன்ட் மிஸ் இட்.
0: ஓகே. ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் யூ வில் பி மிஸ்ஸிங் இட். ஸோ கால் தெம் அட் 0547673111. நம்பரை நீங்கள் நோட் பண்ணுறதுக்காக தான் நான் ஸ்லோவாக சொல்கிறேன். ஸோ 0547673111. ஓகே, மோர் டீட்டெயில்ஸ் ரெண்டு பாட்டுக்கு அப்புறம். நம்பர் ப்ராபோ அண்ட் திஸ் இஸ் 89.4 FM.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க எங்க ரெடியா?
1: லவ் ஸ்டோரி?
2: ஹா.
1: ஹாரர்?
2: ஹா.
1: சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
2: ஆ.
1: த்ரில்லர்? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
2: எல்லாமே சொல்லுவேன்.
3: கதை போமா?
2: கதை போமா?
3: கதை போமா?
2: கதை போமா?
4: பெரிய
2: கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
4: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
2: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் அது.
4: உனக்கும் கூட.
5: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
4: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
2: 25 மில்லியன் dirhams வித் பிக் டிக்கெட்.
4: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் dirhams பரிசு
2: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
4: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
2: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
7: VNCD Global in 15 years in UAE anniversary celebration sales at Sharjah. இந்த வாரம் ஷார்ஜால நம்ம VNCD Global 15 years in UAE anniversary க்கு சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்பல், ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர், மதுரை லொகேஷன்ஸ் இந்த anniversary டபுள் ஆஃபரோட உங்க விழாவை புக் பண்ணலாம். நீங்க எந்த விழா புக் பண்ணாலும் 1 லாக் இல்ல 2 லாக்ஸ் இல்ல, மொத்தம் 15 லாக்ஸ் பிரைஸ் டிஸ்கவுண்ட். கூடவே 15 லாக்ஸ் வர்த் ஃப்ரீ கிராண்ட் எஸ்யூவி கார், 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டனன்ஸ், 15 இயர்ஸ் ரெண்டலும் ஃப்ரீ.
2: டோட்டலா 30 லாக் ரூபீஸ் வர்த் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இந்த செலிப்ரேஷன் சேல் இவெண்ட் நம்ம ஷார்ஜால கமிங் சண்டே ஜூன் 21st மார்னிங் 10 AM டு ஈவினிங் 10 PM அல் ஹயத் ஹோட்டல் ஆப்போசிட் டு கிங் ஃபைசல் மாஸ்க்ல நடக்க இருக்கு. கால் 054-767-3111. Call 054-767-3111.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரெக்ட் இஸ் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஷார்ஜால வாழ்ற நீங்க இங்க இருந்து ஊர்ல, அதுவும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் VNCT-உடைய சூப்பரான ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆர் மெனி ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸை நீங்க வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திஸ் சண்டே, கமிங் சண்டே 21st June இஸ் தி ஒன்லி ஆப்ஷன். பிகாஸ் கிட்டத்தட்ட 30 lakh வரைக்கும் டிஸ்கவுண்டோட நீங்க வந்து ஒன் ஆஃப் த வில்லாஸை நீங்க வந்து புக் பண்ணலாம். ஆமாம், ஷார்ஜாவில் நம்ம வந்து கிங் ஃபேசல் மாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டலில் தான் இந்த வாரம் இந்த இவெண்ட் வந்து நடக்குது. நீங்கள் கலந்துக்கணும்னா ஒன்றும் கிடையாது, இப்போ நான் ஒரு நம்பர் தருவேன், ஃபோன் அடிச்சு நான் வரேன்ப்பா இந்த டைமுக்குன்னு சொல்லிட்டா மட்டும் போதும். நம்பர் வந்து இதுதான், 0547673111. ஐ வில் ரிப்பீட், 0547673111. ஓகே, ஸோ அதனால் இப்போ தான் ஒரு காலர் கால் பண்ணி ஒரு 10-15 மிஸ்ட் கால் கொடுத்து நான் கண்டிப்பாக இவெண்ட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இவ்வளோ ஆர்வம் ஒரு சில பேர் காட்டும் போது நமக்கே பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம பேசுறது ஒர்க் அவுட் ஆகுதுன்ற ஃபீல் வருது. அட் த சேம் டைம் ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ ஏஜென்ட்ஸ் இருக்காங்க சில ப்ராப்பர்ட்டிஸை விற்கிறதுக்கு, அதே மாதிரி டேரக்டாக டெவலப்பர்ஸ் கிட்டிருந்தும் வாங்கலாம், கரெக்ட்டுங்களா? இப்போ இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இப்போ இதில் எது பெனிஃபிஷியல்? இது வந்து ஊரில் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகும்?
3: சரி, கண்டிப்பாக ஆஃபர் பெனிஃபிட்ஸ்ன்றது ஆஸ் ஆல்வேஸ் நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு டெவலப்பர்கிட்ட போய் பேசும்போது தான், ஓகேங்களா? திஸ் அப்பார்ட் ஃப்ரம் VNCT, நான் ஜென்ரிக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பிரபா அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, பிரபா நீங்கள் வந்து யார்ட்டே ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்கன்னா, ஆஸ் ஆல்வேஸ் அல் கோ டைரக்ட்லி ஹிட் ஆன் த டெவலப்பர் தான்ட்டு. அது துபாயிலையும் அப்படி தான் இருக்கணும். அண்ட் பட் துபாயில் வந்து நீங்கள் ஏஜென்ட்ஸ் இல்லாமல் 90% எதுவும் பண்ண முடியாது. சம்டைம் ஏஜென்ட்ஸ் வந்து டெவலப்பரோட இன்னும் பெஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏஜென்ட்டை ஒரு கோட் வாங்க, டெவலப்பர்ட்ட ஒரு கோட் வாங்க, அண்ட் ரெண்டு பேர்ட்டுமே நீங்கள் இப்போ வந்து 1 million சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர்ட்டுமே நீங்கள் ஒரு கோட் போடுவாங்க ஆக்சுவலாக. பட் இதே இந்தியாவில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணிங்க, அது லேண்டாக இருக்கலாம், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், வில்லாவாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம், டெஃபினெட்லி யூ ஹவ் டு கோ டு த டெவலப்பர் ஆக்சுவலான்ட்டு. அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர், அவங்க டீம், அவங்க டைரெக்டாக, நோ ஏஜென்ட்ஸ் இன்வால்வ்டு. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பவர்னு ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க ஆக்சுவலான்ட். பவர்னு வாங்கி வச்சுட்டு ஏதோ அவங்களே அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சோல் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணும்போது கிளைண்ட்டுக்கே சம்டைம் கன்ஃபியூஷனாக இருக்கும், இப்போ யாருப்பா அது ஓனர் ஆக்சுவலாக, அது வந்துட்டு டேரெக்டாக யார்ட்டு வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ யோசிச்சு பாருங்க ப்ரோ, இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரீட்டெயிலராக இருக்கீங்க அப்படின்னா, ஹோல்சேலருக்கு வர ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்சுவலான்ட்டு, ஓகேங்களா? அவங்கள்ட்ட தான் ரீட்டெயில் ப்ரைஸ்க்கு வருது ஆக்சுவலான்ட்டு. இப்போ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு என்ன ப்ரைஸ் பெனிஃபிட்ல கிடைக்கும், இதுதான் சிம்பிள் கால்குலேஷன். அது எந்த ப்ராடக்ட்னாலும் ஈக்குவல் அப்ளிகபிள் தான். ஸோ நீங்கள் அதுவும் ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது டேரெக்டாக ஹூ இஸ் த டெவலப்பர், ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, இது வந்துட்டு அவங்ககிட்ட போய் நீங்கள் டேரெக்டாக அட்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ப்ரைஸ் பெனிஃபிட்டும் தெரிய வந்துடும். ஆப்வியஸ்லி உங்களுக்கே கால்குலேஷன் தெரிய வந்துடும், ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்ட் மார்ஜின் இருக்கு, டெவலப்பருக்கு எவ்வளோ பர்சன்ட் வந்து இருக்கு, நீங்கள் டிஸ்கவுண்ட் கேட்கும்போது இது வந்துட்டு. அப்போ நீங்கள் நாளைக்கு வந்து ஒருத்தட்ட போய் ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க, ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க, ஒரு வில்லா வாங்க போகிறீங்கன்னா, அவங்ககிட்ட இந்த கொஸ்டினை கண்டிப்பாக கேளுங்க, ஆர் யூ ப்ரோக், ஆர் யூ ஏஜென்ட், ஆர் யூ, ஏன்னா இன்னைக்கு வந்து ஏஜென்ட்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் ப்ரோக்கராக இருக்க மாட்டாங்க, அவங்களே ஒரு கம்பெனி லிஸ்டட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. அப்போ நம்மளுக்கு வந்து யார்ட்டு ஆஸ்த கொஸ்டின், நான் நீங்கள் டேரெக்டாக டெவலப்பரா, இது உங்ககிட்ட தான் வருதா, இல்லை நீங்கள் பவர் வச்சிருக்கீங்களா? ஏன்னா லேண்டில் வந்து பவரில் வந்து நிறைய மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு, ஓகேங்களா? பவரில் இவங்க தான் ஆக்சுவல் ஓனரானே நம்மளுக்கு தெரியாது லேண்டில். ஸோ அது ஒரு உங்களோட வாங்குறதோட சேஃப்டிக்காண்டியும் நீங்கள் அதை செக் பண்ணணும், ப்ரைஸ் அட்வான்டேஜ் காண்டியும் கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணணும். ஆப்வியஸ்லி நிறைய கிளைண்ட் கேட்குற கொஸ்டின் தான் இப்போ நீங்களும் கேட்டீங்க ஆக்சுவலாக வந்துட்டு. டேரெக்டாக யார் அப்ரோச் பண்ணணும், டைரெக்டாக நீங்கள் சிம்பிள் நாலேஜ் வச்சுக்கோங்க, மேனுஃபேக்சரர் தான் நீங்கள் ரீச் பண்ணணும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஹோல்சேலர், ரீட்டெயிலர், இன்பிட்வீன் புரோக்கர்ஸ், ஏஜென்ட்ஸ், நத்திங் ஆக்சுவலாக அது வந்துட்டு, ஓகேங்களா? இது எல்லா ப்ராடக்ட்டுமே அப்ளிகபிள், காருக்கு, வீடுக்கு, எல்லாத்துக்குமே. அது வீடுக்கு, அதுவும் லேண்டு, வில்லாஸ்க்கு வந்து குறிப்பாக அது அப்ளிகபிள். ஏன்னா நீங்கள் ரேராக வந்து யார் பேரில் இருக்குது, ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டர், ஏன்னா பணத்தை வந்து நீங்கள் யார் பேரில் கொடுக்க போகிறீங்க ஆக்சுவலாக வந்துட்டு. நான் ஒரு ஏஜென்ட்டில் பணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் அவங்க ஓனர் கொடுத்தாங்களா கொடுக்கலையா, இது வந்து டாக்குமெண்ட் வைஸ்லேயே நிறையா கன்ஃபியூஷன் நாளைக்கு வர சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுவும் நம்ம ஊரில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, யார் ஓனர், அந்த ஓனரோட டீடைல், அதை நீங்கள் என்ன வெரிஃபை பண்ணுங்க. இன்னைக்கு தி பெஸ்ட் ஹேண்ட்ஸ் இஸ் யுவர் ChatGPT அண்ட் யுவர் யூடியூப் அண்ட் யுவர் வெப்சைட் வந்துட்டு. நீங்கள் போனீங்கன்னா அது வந்து எல்லாத்தையுமே சொல்லிடும் ஆக்சுவலாக வந்துட்டு. இவங்களோட ப்ளஸ் என்ன, இவங்களோட மைனஸ் என்ன, இவங்க எங்கே வந்து ஸ்ட்ராங், எதில் வந்து வீக், இது வந்துட்டு இவ்வளோத்தையும் அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கும்போது ஆல் யூ நீட் டு டூ, டோன்ட் டெம்ட் ஆன் த ஆஃபர். இப்போ நம்ம 30 lakh ஆஃபர் கொடுக்குறோம்னா, நான் அதாவது அதை வச்சே உங்களுக்கு சொல்கிறேன், டோன்ட் டெம்ட் ஆன் த ஆஃபர். இது இதோட ரியாலிட்டி என்ன, ஹவு இட் இஸ் பாசிபிள், எல்லாத்தையுமே செக் பண்ணி நீங்கள் பண்ணும்போது இட் இஸ் டெஃபினெட் டெஃபினெட்லி இஸ் ஒர்க்கபிள் மாடல். நான் ஏற்கனவே நம்ம இப்போ விஎன்சிடியை பற்றி சொல்லணும்னா இந்த ஆஃபர் எப்படி நான் கொடுக்குறோம்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிகாஸ் நாம இப்போ கொடுக்குற வில்லாஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இந்த லேண்ட் இந்த ஆஃபரில் இந்த 15 lakh ஆஃபர் கொடுக்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா 2005-2003 வாங்கின லேண்ட்ஸ் ப்ராசஸிங் அதுக்கான லேண்ட் டாக்குமெண்டே காமிக்க முடியும். அன்னைக்கு ரா மெட்டீரியல் வாங்கி இன்னைக்கு பொருளை கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி த ப்ராஃபிட் அண்ட் த ப்ரைஸ் பெனிஃபிட் இஸ் ஹியூஜ் அட்வான்டேஜ் டெவலப்பர். அதைத்தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் ஆஸ்லான்ட். ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த வாரம் சனிக்கிழமை வரும்போது அண்ட் ஷார்ஜாவில் சாரி சண்டே வரும்போது ஷார்ஜாவில் நடக்க போகிற இந்த ஈவெண்ட்டில் 30 lakh rupees பெனிஃபிட். அது எந்த வில்லா நீங்க வாங்கினாலும் ஓகேங்களா, சென்னை மதுரை கோயம்புத்தூர்ல 3 bedrooms இட் இஸ் பியூர்லி அப்ளிகபிள். 2 bedroom 22 lakh வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் ஆக்சுவலான்ட்டு. இல்லை எனக்கு கார் ஆஃபர் வேணும் அப்படின்னா ஹுண்டாய் எஸ்யூவியை நீங்க கீயோட உங்க வில்லா கீயோட சேர்த்து அதையும் கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால டோன்ட் மிஸ் இட், இட் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அனதர் குட் நியூஸ் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த சிச்சுவேஷன் பேசினதெல்லாம் முடிஞ்சிருச்சு, த வார் இஸ் ஓவர். அதனால நவ் த சிச்சுவேஷன்ஸ் ஆர் வெரி வெரி குட், அதை நீங்க கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இன்பிட்வீன் லாஸ்ட் 3 months இன்வெஸ்ட் பண்ண கிளைண்ட் அவ்வளோ பேர் இருக்காங்க. நவ் எவ்ரி திங் ரிவைவ் ஆகி வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரைஸ் பெனிஃபிட்டை பேங்க் லோன் ஆஃபரோட கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க.
2: ஓகே 0547673111 ஓகே 0547673111 நோட் பண்ணிட்டீங்களா? ரைட்.
1: The Evening Correct, presented by VNCT Global. VNCT Global oda 15 years in UAE anniversary special ah 15 lakhs price discount, SUV car, free maintenance and free rental perunga. Meet the team on Sunday 21st June at Al Hayat Hotel Sharjah. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per என்ஜாய் பண்ணுங்க.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
3: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
2: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
3: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
2: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
4: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
5: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
4: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
5: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
6: Hi all, this is Naila Usha. Even June 19th, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the Anjamitha showroom in the launch in Arkana, and I have the absolute honor of inaugurating it.
7: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launch il kalandukonga, super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaipu. Adu mattum illa, June 19th, 20, 21 theedigalil Pink Tag Jewelry ku 0% making charges மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
0: This hour of the evening correct is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: 15 இயர்ஸ் ஆஃப் என்சிடியுடைய செலிப்ரேஷன் சேல்ஸ் இவன் போன வாரம் துபாயில் நடந்தது. 30 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய சென்னை கோயம்புத்தூர் அண்ட் மதுரை ப்ராஜெக்ட்ஸில். எது ஏதாவது ஒன்று, ஆறு ஏதாவது ரெண்டு, ஆறு ஏதாவது பத்து, உங்களால் எவ்வளோ முடியுமோ. ஸோ வில்லா புக் பண்ணுறவங்களுக்கு கிராண்ட் எஸ்யூவி கார் 15 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட், ப்ளஸ் வந்து 15 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 15 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீ ரெண்டல் அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுத்துருந்தாங்க போன வாரம் துபாயில். இந்த வாரம் ஷார்ஜாலையும் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து எனக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டியிருக்கு பிரபாகிட்ட. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு எல்லா விஷயமே முன்னாடியே தெரியும். யார் வந்து நீங்கள் போய் அப்பா எனக்கு இப்போ இதை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நான் ஷார்ஜாவில் தான் இருக்கேன், வண்டியை திருப்பிட்டு டேரெக்டாக போகிறேன்டா அப்படின்னா, வரப்போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி கிங் ஃபேசல் மாஸ்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டலுக்கு போயிடுங்க. காலைல 10 AM to 10:30 வரைக்கும் இப்போயே ஃபோன் பண்ணி தம்பி 3:30 வந்துடுறேன், ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு எந்த டைம் பிடிக்குமோ சொல்லி அந்த டைமுக்கு வரேன்னு சொல்லிவிடுங்க. இதான் நம்பரு 0547673111. ஓகே 0547673111. ப்ரோ ஷார்ஜாவில் இருக்கு, ஷார்ஜாவில் இந்த இவெண்ட் நடக்குது. போன வாரம் துபாயில் எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே இது அப்ளிகபிளான்னு கேட்டு கொடுத்தீங்க, ஷார்ஜாவில் அதே மாதிரி தானா இல்லை எப்படி?
1: 100% ப்ரோ. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ப்ராஜெக்ட்மே நம்ம ஷோகேஸ் பண்ணுறோம், ஒரு ப்ராஜெக்ட் விடாமல். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிஆரில் இருக்கக்கூடிய பாம் ஷோர் வில்லாஸ், பாம் பீச் வில்லாஸ் அண்ட் ஏசிஆரில் இருக்கக்கூடிய பீச் பிளேவார்ட் அண்ட் ஓஷன் ட்ரைவ் வில்லாஸ்னு சொல்லி ஏசிஆரில் இருக்க எல்லா வில்லாஸும் நம்ம ஷோகேஸ் பண்ணுறோம். ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய பெவலி ரிஜ் அப்படின்ற, பெவலி ஹைட்ஸ் அப்படின்றக்கூடிய, அது ஒரு ப்ரீமியம் ப்ராஜெக்ட், அதுவும் நம்ம ஷோகேஸ் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு அண்ட் கோயம்புத்தூரில் ரீகல் வில்லாஸ்ன்ற ப்ராஜெக்ட்லையும் மதுரையிலையும் நம்ம ஷோகேஸ் பண்ண போகிறோம் இந்த ஷார்ஜா ஈவெண்ட்டில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லேண்டாக வாங்குறவங்களுக்கு, நான் வந்து லேண்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து லேண்டா கொடுங்கன்னு, ஜென்ரலி விஎன்சி குளோபல் லேண்ட் நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணது கிடையாது. பட் இதுல ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆனிவர்சரி காண்டியே வழக்கமா நம்ம லிமிடெட் எடிஷன் விலாஸ் கொடுப்போம், அதுக்கு பதிலாக லிமிடெட் சைசஸ்ல பிளாட்டிங் ஆன பிரீமியம் லொகேஷன். பிளாட்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க, இட் இஸ் வெரி வெரி குட். பட் ஆனா அது வந்துட்டு எங்கேயோ போயிட்டு நீங்க வந்து காஞ்சிபுரத்துலயோ இல்லாட்டி ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டியோ இல்லை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்வேர் அண்ட் எங்கேயோ வெளியே போயிட்டு ஒரு 10 lakh 15 lakh இன்வெஸ்ட் பண்றதுல எவ்வளவு தூரம் பிரயோஜனம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 3-4 ஒன் இயர் கூட உங்கள் அமௌண்ட்டை சேர்த்து வச்சு கொஞ்சம் ஒரு சிஎம்டிஏ லொக்கேஷனில் இல்லை கார்பரேஷன் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி, இப்போ உங்களுக்கு கோயம்புத்தூர் சைடில் சொல்லணும்னா நீங்கள் எங்கேயோ அவினாசி தாண்டி அங்கேருந்து ஒரு 10 km தாண்டி வெளியே போய் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு எல்என்டி பைபாஸ்லேயோ இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து வடவெளி சைட்லேயோ இந்த மாதிரி ஒரு க்ரோயிங் டெஸ்டினேஷனில் வாங்கினா உங்களுக்கு அதில் அட்வான்டேஜ் இருக்கும் ஆக்சுவலாக வாங்கிட்டு. ஸோ அதை தான் நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கையில் ஒரு 10 lakh இருக்குது 15 lakh ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நாளாக அது வந்து அப்ரிசியேஷன் ஆகலை, எனக்கு அது விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து பிளேம் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எங்கே லேண்டை வாங்குறத நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி தரவாக ஸ்டடி பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு, அது ஒரு விஷயம். பட் நம்ம கொடுக்குற இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராஜெக்ட்மே கார்பரேஷன் லிமிட்டில் சிஎம்டி லிமிட்டில் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். 1000 square feet, 1500 square feet, 2400 square feet, இந்த மூணு சைஸஸில் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். சிட்டிக்குள்ளே கார்பரேஷன் லிமிட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 lakhs ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள நம்ம 50 lakhs பிளாட்டிங் கொடுக்க போகிறோம். ஈசிஆர்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். அதனால் இந்த லிமிடெட் எடிஷனில் ஷார்ஜா ஈவெண்ட்டில் எல்லா ப்ராஜெக்ட் நீங்கள் வந்தாலுமே இந்த ஆஃபர் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள், பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, உங்களோட பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ள பிளாட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்ம பிளாட்டிங் டெவலப்மெண்ட்டாக பண்ண போகிறது கிடையாது, ஆல்வேஸ் வில்லா பண்ணுற டெவலப்மெண்ட்களுக்கு பிளாட்ஸை உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு செக்யூரிட்டி சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும், கூடவே சேர்த்து உங்களுக்கு வந்து லோனுமே. பிளாட் வாங்குறதுக்கு ஜென்ரலாக லோன் ஃபெசிலிட்டி இருக்காது, பட் இதில் உங்களுக்கு 60-70% நீங்கள் லோன் ஃபெசிலிட்டியோட பிளாட்ஸை சிட்டிக்குள்ளே வாங்க முடியும். ஃபியூச்சரில் உங்களுக்கு எப்போ ஃபண்ட்ஸ் இருக்கோ நீங்கள் அழகாக அந்த இடத்துல ஒரு வில்லா கட்டிக்கலாம், இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் காண்டி வாங்கினா ஒரு 5-6 years கழிச்சு நல்ல அப்ரிசியேஷன் டேட்டுக்கு கார்பரேஷன் லிமிட்ல இருக்கனால ஈஸியாகவும் நீங்கள் செல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால 15 lakh ப்ரைஸ் டிஸ்கவுண்ட், நீங்கள் எந்த வில்லா வாங்கினாலும் 15 lakh கம்மி பண்ணிக்கலாம் லேண்டோ அண்ட் வில்லாவோ வாங்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 15 lakh உரிய கார், நீங்கள் எந்த வில்லா புக் பண்ணாலும் ஹூண்டா எஸ்யூவியில் 15 lakh வர்த் ஆஃப் மாடலில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சார் நாங்கள் நிறைய கார் வச்சுருக்கோம், கார் இப்போதைக்கு தேவையில்லைனா நீங்கள் அதையும் ப்ரைஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இதோட சேர்ந்து த பெஸ்ட் ஆஃபர் இஸ் 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டும் கைக்கு வந்துடும், 15 இயர்ஸ்க்கான ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்டும் கைக்கு வந்துடும். உங்கள் வில்லாலேயே நீங்கள் புக் பண்ணுற உங்கள் விழாலேயே 15 டேஸ்க்கு ஏர்பிஎன்பியில் இருக்கும்போது நீங்களே போய் எவ்ரி இயர் ஃப்ரீயாக தங்கி அதில் வந்து அந்த ரெண்டலையும் என்ஜாய் பண்ணிட்டு 15 டேஸ் தங்கிட்டும் வர முடியும். தீஸ் இஸ் த ப்ரீமியம் ஆஃபர் இன் த ஷார்ஜா ஈவெண்ட் ஆன் சண்டே. அது மட்டும் இல்லாமல் இந்த இவெண்ட்டில் ஆஸ் ஐ சேட் ஐ நீட் யுவர் கன்ஃபர்மேஷன் ஏர்லியர் ஸோ தட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரும்போது யூ கேன் பிளான் யுவர் லஞ்ச் அண்ட் டின்னர் வித் அஸ் ஆன் த இவெண்ட்.
0: ஓகே 0547673111. 1. It's the number 0547673111. Okay?
2: Okay. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. VNCT Global-இன் 15 years in UAE anniversary celebration sales at Sharjah. இந்த வாரம் ஷார்ஜால நம்ம VNCT Global 15 years in UAE anniversary-க்கு சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்பல், ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர், மதுரை லொகேஷன்ஸ்ல இந்த anniversary டபுள் ஆஃபரோட உங்க விழாவை புக் பண்ணலாம். நீங்க எந்த விழா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakhs இல்ல, மொத்தம் 15 lakhs price discount, கூடவே 15 lakhs worth free grand SUV car, 15 years free maintenance, 15 years rentalum free.
3: டோட்டலா 30 lakh rupees worth offer and discounts in the celebration sale event namma Sharjah coming Sunday June 21st morning 10 am to evening 10 pm Al Hayat Hotel opposite to King Faisal Mosque la nadakka irukku. Call 054 767 3111, call 054 767 3111.
4: தனி தனி அமைப்புகள், தொடர்ச்சியில்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள், இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
2: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக, அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
5: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
6: 25 million dirhams with big ticket.
5: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
6: plus weekly cash draws.
5: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
6: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
7: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
8: Hi all, this is Naila Usha. ee verna June 19th theedi I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers inde 5th showroom inde launch nadakkana and I have the absolute honor of inaugurating it.
9: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launch il kalandukonga. சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 pound கோல்ட் ஜுவல்லரி, 10 diamond rings, 5 smartphones ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டுமில்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
2: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: டுடே 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சேல்ஸ் ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் பிளாட்ஸும் வந்து பார்க்கலாம். பிளாட்டா? ஆனால் வில்லா தானே சேல் பண்ணுவோம், வில்லாவும் பிளாட்ஸும் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நான் வந்து கேட்க போகிறேன். யாருக்காவது வந்து வில்லா வாங்கணும், பிளாட்டும் சேர்த்து வாங்கணும், இல்லை தனித்தனியாக வாங்கிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்க, ஷார்ஜாவில் கிங் ஃபேசல் மாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டலுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 21 21st சண்டே காலைல 10 to 10:00 வரைக்கும் நடக்கிறேன். இந்த செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட்டில் போய் கலந்துக்குங்க. ஆனால் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி கால் தெம் அட் 0547673111, ஓகே 0547673111. அவ்வளோதான். ஸோ அதனால் ப்ரோ இப்போ பிளாட்ஸ் பற்றி சொல்லுங்களேன், நம்ம போன வாரமும் பேசணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக.
1: இந்த ஷார்ஜா இவெண்ட்டில் அண்ட் லாஸ்ட் டைம் இந்த பிளாட்டிங் ஆப்ஷன்ஸும் எண்ட் ஆயிரும். பிகாஸ்னா நம்ம லான்ச் பண்ணதே 12 பிளாட்ஸ் அண்ட் 10 பிளாட்ஸ், இந்த மாதிரி லிமிடெட் எடிஷனில் தான் பிளாட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட், எல்லாருக்குமே ப்ரூக் சைட் வில்லாஸ் தெரியும். நம்ம வந்து அங்கே கிட்டத்தட்ட 40 to 50 வில்லாஸ் வந்து ரெடி பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுற ஸ்டேஜில் அங்கே இருக்கக்கூடிய 12 அப்ரூவ்டு லேஅவுட்ஸ் ஆஃப் வில்லா பிளாட்ஸ். இது பிளான் அப்ரூவலோடய ரெடியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வில்லா எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது, லேண்டாகவே நீங்கள் எடுத்துக்க முடியும். 1000 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட், ரெண்டு ஆப்ஷனில் நம்ம வந்து பிளாட்ஸ் கொடுக்குறோம். செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து கோவலமில், எல்லாருக்குமே தெரியும் பீச் புலவார்டு, விஎன்சிட்டி ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரீமியம் மோஸ்ட் வில்லா கம்யூனிட்டி. அமீரத்துலேருந்தே கிட்டத்தட்ட 60 to 70 கிளைண்ட்ஸ் இதில் வில்லா வாங்கியிருப்பாங்க. அந்த கம்யூனிட்டிலையும் நம்ம வந்து லேண்ட் மட்டுமே ஆஃபர் பண்ணுறோம். 1600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட். ECRல அப்ரூவ்டு லேஅவுட்டில், அதுவும் வில்லா கம்யூனிட்டிக்குள்ள லேண்ட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் ஏன்னா சிஆர்ஜெட்ஸன் அப்ரூவல், கோஸ்டல் அப்ரூவல் சொல்லிட்டு நிறைய அப்ரூவல்ஸை தாண்டி தான் பிளாட்டிங் லான்ச் பண்ணுவாங்க. அதுவும் பிளாட்டிங்னா ஒரு எம்டியாக எங்கேயோ ஒரு கம்யூனிட்டியாக இருக்காமல் சுற்றியும் வில்லாஸ், அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ், கிளப் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல், பார்ட்டி ஹால், ஃபங்க்ஷன் ஏரியா எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் பிளாட்டிங் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இந்த ஆனிவர்சரி பேஸ் பண்ணி. இதுக்கு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 70 to 80% உங்களுக்கு லோன்ஸுமே இந்த பிளாட்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் அதில் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்ரிசியேஷன் ரேட்டில் அந்த லேண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காண்டி நீங்கள் அப்ரிஷியேட் ரேட்டில் விற்றாலும் இட்ஸ் பீன் ஃபைன். அதனால் உங்களுக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள லேண்டாக பார்க்குறவங்க கிளைண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ரீசன்ட்லி இந்த இன்டர்வியூஸ் பண்ணும்போது எங்களுக்கே தெரிஞ்சு எவ்வளோ பேர் வந்து லேண்டாக சிட்டிக்குள்ளே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா வில்லா பார்க்குறவங்களுக்கு, ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில், நாட் ஓன்லி ஒன் ஆர் டூ லொக்கேஷன், கிட்டத்தட்ட ஒரு 13 லொக்கேஷன்ஸில் நம்ம வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் இண்டிவிஜுவல் வில்லாஸ் நம்ம கொடுக்குறோம். அந்த வில்லாஸ் நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆஃபரில், விச் இஸ் த இந்த ஆனிவர்சரி பேஸ்ட், ஏன்னா 15 இயர்ஸ் ஆஃப் யூஏ அப்படின்னும் போது 15 lakh ருபீஸ் வந்துட்டு ப்ரைஸ் பெனிஃபிட்டாக கிடைக்கும். அண்ட் இது எவ்ரி இயர் நாங்கள் பண்ணுற ஒரு ஆஃபர் தான். அண்ட் 11th இயர்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். 11 இயர்ஸில் 11 lakh, அப்புறம் 13 lakhs, அப்புறம் 14 lakhs, போன வருஷம் இந்த வருஷம் 15 lakh. கூடவே ஒரு ஆனிவர்சரி அப்போ நாங்கள் ஒரு கார் பெனிஃபிட் கொடுக்குறதும் ஜென்ரலாக நாங்கள் பண்ணுறதா. பட் திஸ் டைம் அதுவுமே உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு காராக வேணாம், எனக்கு அதுவுமே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்பைன்ட் ஆஃபர் தான் இந்த ஆஃபர் எடுக்கிறாங்க. ஸோ ஜென்ரலி விஎன்சிட்டி வில்லாஸ் எல்லாமே லேண்ட் ஓனர்ஷிப்போடு தான் கிடைக்கும். அன்டிவிட ஷேராகவோ இல்லாட்டி குரூப் ஹவுசிங்காகலாம் இருக்காது. இண்டிவிஜுவல் லேண்ட் ஓனர்ஷிப்போட கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வித் ரெண்டல் சப்போர்ட்டோட உங்கள் வில்லாவை வாங்குறதுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வாரத்தோட நான் சொன்ன லாஸ்ட் 2 weeks துபாயில் ஈவெண்ட்ஸ் முடிஞ்சு, இந்த வாரம் ஷார்ஜாவில் ஒன் லாஸ்ட் ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங். நீங்கள் துபாயில் இருக்கீங்க, ஷார்ஜா வர முடியாதுன்னா சாட்டர்டே அன்னைக்கு துபாயில் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்கள். இல்லை எங்கள் அவைலபிள் அப்படின்னா சண்டே அன்னைக்கு இந்த மீட் அண்ட் க்ரீட் அந்த லஞ்ச் கேதரிங்கில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து விஎன்சிடி மீட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம், என்ன மாதிரியான வில்லா இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் உங்களுக்கு இப்போ இருக்க ஆஃபர்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸில் என்னென்ன ஸ்கீம்ஸில் உங்களுக்கு வில்லா கிடைக்கின்றதை சூப்பராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹாப்பியாக உங்கள் வில்லாவை புக் பண்ண முடியும் வித் 30 lakh ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஓட
0: அல்டிமேட். அதனால 0547673111 அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க மறுபடியும் சொல்கிறேன், 0547673111. ஓகே நோட் பண்ணிட்டீங்களா? பாட்டு குட்டியாக ஒன்று வரும், போயிட்டு அப்படியே திருப்பி வரும். வேறு கடைசியாக டவுட் ஒன்று கேட்டு அப்படியே வைண்ட் அப் பண்ணுவோம். நம்ம ப்ராபோ, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: சிட்டி குளோபலோட 15 இயர்ஸ் இன் யூஏஇ ஆனிவர்சரி ஸ்பெஷலா 15 லாக்ஸ் பிரைஸ் டிஸ்கவுண்ட் எஸ்யூவி கார் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல் பெறுங்க. மீட் தி டீம் ஆன் சண்டே 21st ஜூன் அட் அல் ஹயத் ஹோட்டல் ஷார்ஜா. பிராட் டு யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
1: Welcome back. So we in CTUDA, 15 years of celebration event, sales event is happening at Sharjah in the week Sunday 21st. இன்னைக்கு வியாழன், ஸோ வெள்ளி சனி மூணு நாள், ரெண்டு நாள் தான் கேப் இருக்குது. காலைல 10:00 டு நைட் 10:00 வரைக்கும் நடக்கும். நீ வந்து கால் பண்ண வேண்டியது ஒரே ஒரு நம்பர் தான், 0547673111. அவ்வளோதான், இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, அட் சேம் டைம் கிங் ஃபைசல் மாஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டல் ஷார்ஜா, அங்கே தான் வந்து இந்த இவெண்ட் நடக்குது. அப்புறம் சப்போஸ் எங்காவது ரேடியோ ஆன் பண்ணாமல் விட்டு இப்போ தான் ஆன் பண்ணுறாங்க, ஐயோ மிஸ் பண்ணிட்டேன்னு யோசிச்சா அவங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு இது வரைக்கும் பேசினதே வச்சு
2: கண்டிப்பாக அவங்க மிஸ்ஸே பண்ண வேணாம். அடுத்த ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது. அண்ட் இந்த இன்டர்வியூ எதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட் 2 weeks சொல்லிட்டு இருக்கதா, விஎன் சிட்டி குளோபல் துபாய் ஆனிவர்சரி அண்ட் யூஏ ஆனிவர்சரி லாஸ்ட் 2 weeks துபாயில் ரொம்ப கிராண்டியராக ரொம்ப ஸ்பெஷலாக வி ஹவ் டன் இட். அண்ட் ஒன் லாஸ்ட் ஈவெண்ட், லாஸ்ட் ஆஃபர், லாஸ்ட் பெனிஃபிட்டாக இந்த ஈவெண்ட் வந்துட்டு நம்ம ஷார்ஜாவில் கம்மிங் சண்டே ஷார்ஜா மக்களுக்காண்டியும், அண்ட் யூஏல இப்போ நீங்கள் அஜ்மான்ல இருக்கீங்க, இல்லை உமல் குயின்ல இருக்கீங்க, இல்லை ரசல் கைமாவில் இருக்கீங்க, இல்லை துபாயிலேருந்தே நான் சண்டே ஃப்ரீ நீங்கள் வரணும் அப்படின்னாலும், இந்த வாரம் இந்த நடக்கக்கூடிய அல் ஹயாத் ஹோட்டலில் நடக்கக்கூடிய அண்ட் கிங் ஃபைசல் மாஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த லொக்கேஷனில் நீங்கள் வரலாம். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி உங்களோட வில்லாஸை நீங்கள் புக் பண்ணுறதுக்கும், உங்கள் பிளாட் ஸ்பெஷலி லிமிடெட் எடிஷன் பிளாட் அட் ECR அண்ட் பம்மலில் நீங்கள் எடுக்கிறதுக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் அ வெயிட்டிங் ஃபார் யூ. அண்ட் இதில் உங்களுக்கு ஏற்கனவே நான் மல்டிபிள் டைம்ஸ் சொன்ன மாதிரி இந்த ஆஃபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஆனிவர்சரிக்காண்டி 15 இயர்ஸ் ஆனிவர்சரிக்கான டிஸ்கவுண்டட் சேல் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எந்த வில்லா நீங்கள் புக் பண்ணாலும் க்ளோஸ் டு 15 lakh rupees ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் எடுத்துக்க முடியும். கூடவே உண்டா எஸ்யூவி கார் நீங்கள் வந்துட்டு உங்கள் வில்லா ஹேண்டிங்கோட சேர்த்து எடுக்க முடியும். கார் வேணாம் அப்படின்றவங்களுக்கு அடிஷ்னல் ப்ரைஸ் டிஸ்கவுண்டாகவும் எடுத்துக்க முடியும். அண்ட் அதே நேரத்தில் சர்வீஸ் கான்ட்ராக்ட் ஃப்ரீயாக உங்களுக்கு 15 இயர்ஸ்க்கான எந்த வில்லா நீங்கள் எடுக்கும்போதும் அதுக்கான ரெண்டல் கான்ட்ராக்டை அதுக்கான கம்பெனிஸோட ஒர்க் பண்ணி அஷூரன்ஸோட பண்ணி கொடுப்பாங்க. தென் கம்ஸ் 15 இயர்ஸ்க்கான மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் சர்வீஸும் உங்களுக்கு இதோட சேர்த்தே உங்களுக்கு வந்துடும். கூடவே நீங்கள் எந்த வில்லா எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் காண்டி ஏர்பிஎன்பில் ரெண்டல் கொடுத்துருக்கீங்கன்னா, ஒரு இயரில் நீங்கள் வெக்கேஷன் போகும்போது எப்போனாலும் 15 days போய் அந்த வில்லாவில் ஃப்ரீயாக தங்கி அண்ட் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணவும் முடியும். கூடவே அந்த ரெண்ட்லேயும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இதுக்கான ஒரு காம்போ பேக் பேக்கேஜ்ட் ஆஃபர் தான் இந்த வாரம் நடக்க போகுது. வில்லாஸ் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 55 lakhs மதுரையிலேருந்து இருக்கும். சென்னையில் உங்களுக்கு 75 lakhs இண்டிவிஜுவல் வில்லாஸே உங்களுக்கு வந்து கிடைக்கும், தனி வீட்டோட அண்ட் காம்பவுண்ட் வால் எல்லாமே சேர்த்து அண்ட் லேண்ட் ஓனர்ஷிப்போட நான் சொல்கிறேன். கோயம்புத்தூர்லேயும் உங்களுக்கு 70 lakhs இண்டிவிஜுவல் ஹவுசஸாக ஸ்டார்டிங் இது வந்துட்டு. ஸோ இதுக்கு எல்லாருக்குமே offers, benefits, schemes, flow plans, discussion, walkthrough, videos, எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு இடத்துக்கு கீழே வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் ஃப்ரீயாக்கிங்கன்னா துபாயில் புஜ்மானில் விஎன் சிட்டி சென்டர்லேயே இந்த ஈவெண்ட் நடக்கும். சண்டே அன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இந்த ஈவெண்ட் ஷார்ஜாவில் இருக்கவங்களுக்காண்டியே எக்ஸ்க்ளூசிவாக நடக்க போகிற ஒரு ஈவெண்ட். நீங்கள் நியர்பை ஷார்ஜா, அபுஷகர், அல்நாதா எங்கே இருந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டை சண்டே அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. அண்ட் ஒன் லாஸ்ட் செலிப்ரேஷன் ஈவெண்ட் இருந்ததுனால வீர் அடைஞ்சிங்க லான்ச் அண்ட் டின்னர்ஸ் அண்ட் ஃபார் ஆல் த நீங்கள் கிளைண்ட்ஸ் வர எல்லாருக்குமே அண்ட் எங்கள் டீமோட அண்ட் மீட் அண்ட் க்ரீட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அண்ட் உங்களோட டவுட்ஸ் வந்து வில்லா இன்வெஸ்ட் பண்ணுறது செகண்டரி, உங்களுக்கு வாங்கும் போது இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் உட்காந்து கிளாரிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த 15 இயர்ஸில் என்னென்ன மைல் ஸ்டோன் நாங்கள் பண்ணியிருப்போம், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்போம், அதோட க்ரோத் என்ன, எவ்வளோ ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இட்ஸ் கான் பி அ பிகஸ்ட் தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட். அண்ட் அதை சும்மா நம்ம தேங்க்யூ அப்படின்னு ஒரு ஆனரில் சொல்லிட்டு போகிறப்பல இந்த ஒரு கிரீட் அண்ட் மீட்டை உங்களுக்காண்டி நம்மளோட விஎன்சி குளோபல் ஷார்ஜாவில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வில் பி எக்ஸ்பெக்டிங் யூ. அண்ட் ஐ ரிக்வெஸ்டட் நீங்கள் ஃபஸ்ட் டே சொல்லும் போது வி கேன் ஏபிள் டு பிளான் பெட்டர் வே இந்த டைமிங் ஸ்லாட்ஸ் அண்ட் த கோஆர்டினேஷன் ஆஃப் எவ்ரி திங். அதனால் ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லை மிஸ் இல்லை ஒரு ஒரு மெசேஜஸில் சொல்லி டீம்கிட்ட நீங்கள் புக் பண்ணிட்டு அந்த ஸ்லாட் எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி எங்கள் மூலமாக பண்ணுறதுக்கு வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ.
1: ஓகே, ஸோ வாட் மோர் டு யூ நீட்? இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஷோவை நாளைக்கு மறுபடியும் 6 to 7 நீங்கள் கேட்கலாம். அண்ட் ஆல் தட் அண்ட் மோர், ஷார்ஜாவில் நடக்கிற இந்த இவெண்ட்டு போய் கண்டிப்பாக கலந்துங்க. 21st June is the date and 0547673111. 3111 is the number. Okay, 0547673111. Okay. Al Hayat Hotel, King Faisal Mosque, opposite La Sharjah. Okay, bro. Thank you, bro.
2: Thank you, bro, for the 1 hour detail interview.
1: Yes.

0: coming up next.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: பிரபலமான நகைகள். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். 89.4 தமிழ் எஃப்எம்
1: விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடரும் என்று ஆளுநர் ஆர் வி ஆர் லீக்கர் உறுதியளித்தார். தமிழை சென்னை உயர்நீதிமன்றம் வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் ஆர் வி ஆர் லீக்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது. ஆளுநர் ஆர் வி ஆர் லீக்கர் சட்டப்பேரவையில் முதன்முறையாக உரையாற்றினார். ஆளுநர் அர்லீக்கர் தனது உரையில் அண்ணா, பெரியார், காமராஜர், அம்பேத்கர் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டு பேசினார். அவர் தனது உரையை 39 நிமிடங்களில் நிறைவு செய்தார். அரசு உரையை எந்த மாற்றமும் இன்றி ஆளுநர் வாசித்தார். கொள்கை தலைவர்கள் வழியில் தமிழ்நாட்டில் ஆட்சி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். அண்ணா எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் புரட்சி செய்துள்ளார் என்றும் கூறினார். தமிழ்நாட்டு நலனில் அக்கறை செலுத்தும்படி மத்திய அரசை தாவைக்கா அரசு தொடர்ந்தும் வலியுறுத்தும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டுகின்றது என்று விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். பொது அமைதியை காப்பதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதும் அரசின் தலையாய கடமையாகும். அரசுக்கு வரும் வருவாய் இழப்பீட்டை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் தாவைக்கா அரசு எடுத்துள்ளது என்று தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மோசமாகியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் இருமடங்காகி உள்ளது என்று தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடியால் 14 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பள்ளி, கோயில் அருகே உள்ள 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. போதைப் பொருளை தடுக்க ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சிறப்பு படை அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். மதுரை, கோவை, ஓசூர் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் அர்லீக்கர் தனது உரையில் தெரிவித்தார். தாவைக்கா அரசு காபி பேஸ்ட் அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். திமுக அரசின் திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளே ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளன என்று அவர் கூறினார். திமுக அரசின் சாதனைகளைத்தான் டெல்லி சென்று பெருமை பேசியிருக்கின்றார் முதல்வர் விஜய் என்றும் அவர் கூறினார். முந்தைய ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டத்தை தாவைக்கா அரசு முடக்கியதற்கு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் வெற்று அறிக்கை வெளியிட்டது தாவைக்கா அரசு என்றும் அவர் விமர்சித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் ஆளுநர் உரை உள்ளது என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டம் மு க ஸ்டாலின் பெயரை நினைவூட்டுவதால் அத்திட்டம் முடக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஒரே மாதத்தில் 175 பாலியல் கொடுமைகள் நடந்துள்ளன என்று தெரிவித்தார். நடக்கக்கூடிய குற்றங்களில் ஆளும் தாவைக்காவினர் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். ஊழல் இல்லாத அரசு நிர்வாகம் தருகின்ற முயற்சியை ஆளுநர் உரை வெளிப்படுத்துவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு வழக்கம் போல முதலிடம் கொடுக்கப்பட்டு பேரவை மரபு நிலைநாட்டப்பட்டதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பதாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற ஆளுநர் உரையின் மூலம் மீண்டும் ஒருமுறை உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு நீண்ட காலமாக கடைபிடித்து வரும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழி கொள்கை தொடர்ந்து உறுதியாக முன்னெடுக்கப்படும் என அறிவித்திருப்பதும், ஹிந்தி மொழியை திணிப்பதன் மூலம் மத்திய அரசு மும்மொழி கொள்கையை செயல்படுத்த நிர்பந்தித்து வருவதையும், இதன் அடிப்படையில் தமிழக கல்வித்துறைக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய 3,458 கோடியை நிறுத்தி வைத்திருப்பது சரியல்ல என ஆளுநர் உரை விமர்சித்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் தமிழர் தொன்மை நாகரிகம் குறித்த தொல்லியல் ஆய்வுகளை விரிவுபடுத்துவதில் அக்கறை காட்டுவதாக ஆளுநர் உரை தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். வெள்ளை அறிக்கை அடிப்படையில் வருவாய் கசிவுகளை தடுத்து வருவாயை பெருக்கி ஊழல் இல்லாத அரசு நிர்வாகம் தருகின்ற முயற்சியை ஆளுநர் உரை வெளிப்படுத்துகின்றது. நல்ல ஆக்கப்பூர்வ அணுகுமுறை கொண்ட ஆளுநர் உரை வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பரஸ்பர நன்மை பயக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை மிக விரைவாக முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் தங்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். பிரான்சின் எவியன் நகரில்

0: நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டினிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியா அமெரிக்கா இடையேயான விரிவான உலகளாவிய நெருக்கமான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்துவதிலும் இரு நாடுகளுக்கும் அவற்றின் மக்களுக்கும் பரஸ்பரம் நன்மை பயக்கும் வகையில் அனைத்து துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் தங்களுக்கு இருக்கும் உறுதிப்பாட்டை இரு தலைவர்களும் உறுதிப்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கான தளமாக டெலிகிராம் செயற்படுவதாக மத்திய அரசு குற்றம் சுமத்தியுள்ளது. நீட் போன்ற கசிந்த தேர்வு தாள்களை பரப்புதல், இணைய வழி மோசடி, பயங்கரவாதம் தொடர்பான பிரச்சாரம், சிறார் ஆபாச படங்கள், போதைப் பொருட்கள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கான ஒரு முக்கிய தளமாக டெலிகிராம் உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் அச்சுறுத்தும் சக்திகளை இணைக்கும் புதிய கருப்பு இணையமாக டெலிகிராம் மாறியுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்தது. தவறான இணையதள இணைப்புகளை பதிவிட குற்றவாளிகள் டெலிகிராமை பயன்படுத்துகின்றார்கள். இது குற்றவாளிகளை கண்காணித்து அடையாளம் காண்பதை அதிகாரிகளுக்கு கடினமாக்குகின்றது. டெலிகிராமின் தனியுரிமை மற்றும் அடையாளம் மறைப்பு அம்சங்கள் குற்றத்தில் ஈடுபடும் குழுக்களுக்கு சாதகமாக உள்ளன என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தனியுரிமை அம்சங்கள் காரணமாக போதைப்பொருள் கடத்தல், இணைய குற்றங்கள், தீவிரவாதம், பயங்கரவாதம், குழந்தைகளை சுரண்டுதல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு டெலிகிராம் பயன்படுத்தப்படுவதாக அவதானிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவின் மேலதிக பரிசீலனையை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவில் மேலதிக பரிசீலனையை எதிர்வரும் 24 வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோதாபய ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட ரிட் மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரொஹாந்த அபிசூரிய மற்றும் சரத் திசாநாயக் ஆகியோரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் பிரதிவாதிகள் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹார்ஷி ஹேரத் முன்னிலையாகினார். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக பொலிஸ்மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர், அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன மற்றும் சட்டம் அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 குறைந்த சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படவுள்ளது. சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயதை நிர்ணயிக்கும் புதிய சட்டத்தை அமீரக அமைச்சரவை இன்று அங்கீகரித்தது. இந்த சட்டத்தின்படி 15 குழந்தைகள் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகளை உருவாக்கவோ அல்லது பயன்படுத்தவோ முடியாது. மேலும் சமூக ஊடக தளங்களில் முழுமையான அம்சங்களை பயன்படுத்துவதற்கும் அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இது தொடர்பில் சமூக ஊடக நிறுவனங்கள் புதிய தரநிலைகளை உருவாக்குவதற்கு 12 கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. புதிய தீர்மானத்தின் கீழ் 15 பயனாளர்களால் உருவாக்கப்படும் கணக்குகளை சமூக ஊடக நிறுவனங்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். அத்தகைய கணக்குகள் கண்டறியப்பட்டவுடன் சட்டத்தின்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் 15 குறைவானவர்களின் சமூக ஊடக கணக்குகள் இடைநிறுத்தப்படவோ அல்லது செயலிழக்க செய்யப்படவோ வாய்ப்புள்ளது. மேலும் 15 வயதுக்குட்பட்டவர்கள் சில கட்டுப்பாடுகளுடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள குழந்தைகள் தினமும் சராசரியாக 3 சமூக ஊடக தளங்களில் செலவிடுவதாக தெரியவந்துள்ளது. குழந்தைகளின் நீண்டகால சமூக ஊடக பயன்பாடு கவலை, கவனக்குறைவு, கல்விசார் சிரமங்கள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் பேச்சு திறன் வளர்ச்சியில் தாமதம் போன்ற சவால்களை அதிகரிப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர்.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவரும் அமைதி திட்டம் அமலுக்கு வந்தது. மேற்கு ஆசியாவில் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டார். அமைதி ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் கையொப்பமிடும் புகைப்படங்களை ஈரான் வெளியிட்டது. 1979 இஸ்லாமிய குடியரசு நிறுவப்பட்டதில் இருந்து ஓர் அமெரிக்க மற்றும் ஈரானிய ஜனாதிபதி இருவரும் கையெழுத்திட்ட முதல் ஒப்பந்தம் இதுவென்று கூறப்படுகின்றது. ராணுவ நடவடிக்கை மூலம் நாங்கள் அடைய முயன்ற அனைத்தையும் பேச்சுவார்த்தை மூலம் பல மடங்கு அதிகமாக பெற்றோம். அது ஒப்பிடவே முடியாத ஒன்று என்று ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் கலீஃபாஃப் அரசு தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான ஈரானிய சொத்துக்களை முடக்கத்தில் இருந்து விடுவிப்பதை இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஏவுகணை திட்டம் இடம்பெறாது என ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இருதரப்பும் ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை எட்டியதை தொடர்ந்து எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் தனது ஏவுகணை திட்டம் இடம்பெறாது என்று ஈரான் தெரிவித்தது. நீண்ட காலமாக அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளியான இஸ்ரேல் கவலை தெரிவித்து வந்த ஈரானின் ஏவுகணை திட்டம் குறித்து இந்த ஒப்பந்தத்தில் எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை என்று கூறப்படுகிறது. எங்கள் ஏவுகணைகள் குறித்து யாரும் பேசுவதை அவை விரும்புவதில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி ஈரானிய அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். ஈரானின் ஏவுகணைகள் ஏவுவதற்காக மட்டுமே உள்ளன, பேச்சுவார்த்தைகளுக்காக அல்ல. ஈரானின் பாதுகாப்பு திறன் எந்த விதத்திலும் எந்த செயல்முறையிலும் எந்த தரப்புடனும் விவாதிக்கப்படாது என்றும் அவர் வலியுறுத்தினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று எல் குழுவில் நடைபெற்ற போட்டியில் பனாமாவை கானா 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இதேவேளை உஸ்பெகிஸ்தான் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் கொலம்பியா தோற்கடித்தது. முன்னதாக நடைபெற்ற குரோயேஷியாவுக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போர்த்துக்கல் மற்றும் கோங்கோக்கு ஜனநாயக குடியரசு அணிகளுக்கு இடையிலான போட்டி 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் முடிந்தது. கடந்த ஜூன் 11 உலகக்கோப்பை போட்டி தொடங்கியதில் இருந்து இதுவரை சமூக ஊடகங்களில் பதிவான 1000+ வெறுப்பூட்டும் கருத்துக்களை நீக்கியுள்ளதாக ஃபிஃபா தெரிவித்துள்ளது. இதுவரை 38,00,000 பதிவுகள் மற்றும் கருத்துக்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் 3,88,000 பதிவுகள் நீக்கப்பட்டுள்ளதாக ஃபிஃபா தெரிவித்தது. 2022 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி முழுவதும் 2,87,000 பதிவுகள் மற்றும் கருத்துக்கள் மட்டுமே நீக்கப்பட்டிருந்தன. மொத்தமாக 25 கோடிக்கும் அதிகமான கருத்துக்கள் மற்றும் பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டன. அவற்றில் 3 கோடிக்கும் அதிகமானவை தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களாக அடையாளம் காணப்பட்டதாக ஃபிஃபா தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் First brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month. Singer SPB.

0: குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல் ஓகே? எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டுருக்கு? எல்லாம் கரெக்டாக தான் போகணும். அண்ட் இன்றைக்கி நான் பார்த்த விஷயங்கள்லேயே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்தது, அதை நான் யூஏ அப்டேட்லேயே சொல்கிறேன். ஓகேவா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிட்டு இருந்த விஷயம் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி, இந்த குட்டீஸ்லாம் வந்து ஃபோன் இருந்தால் மட்டுமே தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அது இருந்தால் மட்டுமே தான் தூங்குவாங்க, நம்ம தான் அந்த ஃபோன் இல்லைனா கையெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுற மாதிரி குட்டீஸ் நம்மளை மிஞ்சுற அளவுக்கு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போது யூஏயில் ஒரு சட்டம் வந்திருக்கு, சோஷியல் மீடியாவை இந்த குட்டீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அண்டர் 15 யாருமே வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் இல்லை? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மலேசியாவில் இருக்குது, அப்புறம் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாவில், அதையும் தொடர்ந்து யுஏயில் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸ். இதே மாதிரி இந்தியாவுக்கு கொண்டு வாங்க சார் இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனிவேஸ், அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட காத்திருப்போம். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியில.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: And gold வாங்க யாராவது போயிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக evening gold rate.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
1: brought to you by Ain Gold Wallet app-ல வெறும் 1 dirham முதல் gold purchase பண்ணலாம். Refer and earn first purchase bonus கூட இருக்கு. Available in Play Store and App Store.
0: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்டு ரேட் என்னன்னு பார்க்கும்போது 24 கேரட் கோல்டு 509 திரஹம்ஸ் 25 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 471 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 452 திரஹம்ஸ் அண்ட் சாரி 22 கேரட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன்ல, 471 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ். அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இன்னைக்கு இஸ் மனசு விட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னைக்கு பேச போகிறோம், உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ரிலேட் ஆகும். அப்படி ஆகும்போது யோசிக்காமல் கால் பண்ணிடணும் சரியா, அது என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இப்போது அடுத்த ஒரு நல்ல பாட்டு விஜய் யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸில் கேட்டு வந்துடலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
3: எல்லாமே சொல்லுவேன்.
2: கதை போமா? கதை போமா? கதை போமா? கதை போமா?
4: கதை போமா வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: Hi all, this is Naila Usha. Even June 19th diyadi, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers inde anjamathe showroom inde launch nadakkana, and I have the absolute honor of inaugurating it.
7: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launchil kalandukonga, super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaipu. Adu mattumilla, June 19, 20, 21 theedigalil pink tag jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, சஃபாரி மால் ஷார்ஜா.
8: செழித்தையும் தமிழே.

0: தமிழ் எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ, தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velippaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம், அதை பத்தி தான் பேச போறோம்னு சொன்னேன் இல்லையா, என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னா போதும், நம்மள அப்படியே பிடிக்கவே முடியாது, அப்படியே சிறகடிச்சு பறப்போம்ல, சிலரெல்லாம் செதற விடுவோம்ல, அந்த மாதிரி தான் தோணும். ஆனா இந்த நல்லவனா இருக்கிறது ஒரு நல்லவளா இருக்கிறது அது ஒரு கிஃப்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லப்பா அது ஒரு பெரிய பர்டன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, உங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் கண்டிப்பாக வந்து இருப்பாங்க, எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, யார்கிட்ட என்ன ப்ராப்ளம் சொன்னாலும் மிட் நைட்டில் கூட கால் பண்ணால் கூட அட்டன் பண்ணுவாங்க, நம்மளோட ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க எப்பயும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க, ஆனால் நிஜமாகவே அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா இல்லை டயர்டாக இருக்காங்களா அப்படின்னு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம். நானும் அதே கப்பலில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் பிரியா, பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு தோணக்கூடிய சில பேரும் இருப்பீங்க. அவர் வந்துட்டு இல்லை ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை பற்றி நான் யோசிக்கவே இல்லை இது வரைக்கும், பட் என்னை பற்றியும் நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட மென்டல் ஹெல்த் பற்றியும் நான் கொஞ்சம் திங்க் பண்ணுறேன் இப்போ அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனும் இருப்பீங்க. ஸோ உங்கள் ஹார்ட்டு என்ன சொல்லுது அப்படின்றத பட்டனை கால் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? 800-8940 இந்த நம்பருக்கு, ஐ ரிப்பீட், 800-8940. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன், அங்கே வந்துட்டு கூட நீங்கள் டிஎம் பண்ணலாம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் சின்ன ரிமைண்டர், நம்மளோட ஆப், நம்மளோட தமிழ் எஃப்எம்மோட ஆப் வந்து இருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன்லேயும் வந்திருக்கு, ஸோ அங்கேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அண்ட் இப்போ நம்ம கூட பேச போற காலர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ வணக்கம்,
0: குட் ஈவினிங். உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா? இப்போ ஓகேங்க. உங்க பேருங்க?
1: கஜேந்திரன்.
0: கஜேந்திரன், ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசுறோமோ?
1: என்ன
0: தோணிருக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரொம்ப கிவ்வராவே இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு உங்களுக்கு தோணிருக்கா?
1: தோணிருக்கு,
0: யார் என்ன சொன்னாலும் நோ அப்படின்னு சொல்லவே மாட்டீங்களா நீங்க? சில விஷயங்களுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணி தானே ஆகணும் இல்லையா, நம்மள புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கும் போது அந்த இடத்துல நோ சொல்லணும். ஆக்சுவலி
1: நம்ம வந்து நம்ம புண்பட்டாலும் நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க எதுவும் இதாயிடக்கூடாது அப்படிங்கறதுனால நம்ம வந்து அத
0: நினைக்கிறேன். இனிமே நீங்க சொன்ன மாதிரி உங்களை பத்தியும் திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க நிறைய பண்றீங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர் டேக் கேர். ஸோ அவ்வளவு தாங்க, நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல நம்மளை பத்தியும் வந்து யோசிக்கணும் இல்ல. இப்ப பாரு, மத்தவங்களோட சந்தோஷத்தை பத்தி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 10% ரொம்பலாம் இல்லை, ஒரு 10% மற்ற பர்சன்டேஜ் வேணால் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், பட் நமக்காக அட்லீஸ்ட் ஒரு 10% வேணும் தான். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, யாராவது இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்காகவே இந்த பாட்டை நான் டெடிகேட் பண்ணுறேன், என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஹாப்பி பர்த்டே. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படை தேவை என்ன தெரியுமா?
1: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
2: 20 வயசுல ஒரு நாள் ஒரு நாள் தான், 40 வயசுக்கு மேல ஒரு நாள் ஒரு வருஷம்.
1: என்ன
3: வாழ்க்கை இருக்கு?

0: ப்ராப்பர்ட்டிஸின் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: Hi all, this is Naila Usha. ഇവരുന്ന June 19th, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers-ന്റെ 5-ാമത്തെ ഷോറൂമിന്റെ ലോഞ്ച് നടക്കുകയാണ്, and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha-യുടെ Nishka Momentous Jewelry in Grand Launch-ൽ കലந்துക്കോங்க, സൂപ്പർ പരിസുകളെ ജയിങ്ങ. വന്നതുമേ 10 പൗണ്ട് ഗോൾഡ് ജ്വല്ലറി, 10 ഡയമണ്ട് റിംഗ്സ്, 5 സ്മാർട്ട് ഫോൺസ് ജയിക്കുന്ന തങ്കമാണ് വായ്പ. അത് മാത്രമല്ല, June 19th, 20th, 21st തീയതികളിൽ Pink Tag Jewelry-ക്ക് 0% മേക്കിംഗ് ചാർജസ് മட்டும்தான். Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா?
0: மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க. This hour of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joy Alucas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alucas, the world's favorite jeweler.

0: நல்லவங்களா இருக்கிறது சில பேர் ஆஹா எவ்வளவு கிஃப்டர்ல அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் பேர்டனா இருக்குல்ல, நம்மளை பத்தி நம்ம திங்க் பண்ணவே மாட்டோமே அப்படின்னு தோணும். உங்களுக்கும் அதே மாதிரி தோணிருக்கா? அதுல இருந்து நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க இப்போ வரைக்கும்? கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க. 800-8940 இந்த நம்பருக்கு. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இப்ராஹிம் பேசுறேன்.
0: இப்ராஹிம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க, நன்றி நன்றி. சொல்லுங்க மிஸ்டர் இப்ராஹிம்.
1: இது ரொம்ப நல்லவனா இருக்கிறோம் அதை நினைச்சு ஃபீல் பண்ணி இருக்கிறதுனா அப்படின்னா, நீங்க கேட்டது கொஞ்சம் டிஃபரெண்டா. லைக் வந்து வீட்டுல வந்து இல்லாட்ட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சனத்துக்கு வந்து நம்ம எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் கால் பண்ணிக்கிருப்போம், அவங்க சொல்றத செய்வோம், எல்லாம் பண்ணிக்கிருப்போம். பட் சடனா வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் வேற சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிறோம், மாட்டிக்கிட்டு நம்மளால அந்த ஒர்க்க பண்ண முடியாது, இல்லட்ட அவங்க சொல்றத பண்ண முடியாது, எதுவுமே நம்மளால செய்ய முடியாட்டா சொல்லலாம். முன்னாடி இருந்தப்ப நீ வந்து பண்ணுவ, இப்ப மாறிட்ட,
0: ஒரு விஷயம் நம்ம பண்ணலனா கூட ஒரு மாதிரி திருப்பிடுவாங்க அப்படியே.
1: ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாரா இருந்தாலும், முன்னாடி வந்து நான் வேற ஒர்க்ல இருந்தேன், அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும், நான் அப்பப்ப ஃப்ரெண்ட்ஸ் போய் பாக்குறது அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்ப வந்து வேற ஒர்க் மாறினால போய் பார்க்க முடியல. நீ என்ன, உனக்கு வந்து வேற ஒர்க் மாறினால ஃப்ரெண்ட்ஸ மறந்துட்ட, அதுக்காக நம்மளால வந்து எப்படியும் நல்லவனா அவனை போய் பாக்குறது எல்லாமே நினைப்போம், ஆனா வந்து முடியல, அதை புரிஞ்சுக்கிற மாட்டேன்னு சொல்லுவாங்க. சரி நம்ம இருக்கு இப்படி இருந்துகிட்டு இருக்கு, நம்ம எப்பயும் போல நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு மாத்திட்டு போக வேண்டியதுதான்.
0: ஓகே ஓகே, நீங்க பேசும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு பெயின் இருக்கு, என்னடா அப்படி எல்லாரும் நம்மளை விட்டுட்டு ரொம்ப தூரம் போறாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களோ?
1: இருந்தாலும்
0: பரவாயில்ல, நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நீங்க பேசுறீங்கல்ல, அதுக்கு வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அதுக்கு மதிச்சு அவங்களும் ரிப்ளை பண்றாங்கல்ல, அவங்கதான் வந்து நிஜமாவே ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் நான் சொல்லுவேன்.
1: எப்பயுமே வந்து மாறிட்டேன்னு சொல்லாம, இப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணாலும் எப்பயும் போல பேசுவான்ல அவன் தான் கண்டிப்பா
0: இருக்கான். அவ்வளவுதான், ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் இப்ராஹிம் நீங்க கால் பண்ணதுக்கு. பாய் பாய் பாய் பாய். சோ ஆமாங்க, ஒருத்தர் இருந்தா போதாதா? அந்த ஒருத்தரே வந்து ஒரு 100 பேருக்கு சமம் அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, அது போதும். ஸோ ஏன்னா இப்ப அந்த 100 பேர் வந்து எல்லாமே ஃபேக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஒரு பாயிண்ட்ல என்னடா அது, அந்த வைப்ரேஷன் நம்ம காமிச்சு கொடுத்துருவோம் சில பேருக்குலாம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு, மேபி உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும், இருக்கும், எனக்கும் இருந்திருக்கு. ஸோ அதனால போதும் அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடும்ல. சரி பேசி நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. ஸோ நீங்கள் கால் பண்ணுறீங்கல்ல, ஸோ நீங்கள் சாங்ஸ் போகும்போது உங்களோட நம்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் கிட்ட கொடுக்கலாம், இப்போ வந்து ரிஜிஸ்டர்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம பேசுகிறோம், யாருக்காலையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: அச்சம் என்பது மடமையடா படத்துல இருந்து ஸ்ரீராமோட வாய்ஸ்ல ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு பண்ணுங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கால் பண்ணுவீங்களா, நம்ம பேசுறோமா? சரியா?
1: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasa thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளை பத்தி நம்ம யோசிக்காம போயிடுறோமோ நம்ம அப்படின்னு நமக்கு ஒரு பாயிண்ட்ல தோணிருக்கோம். உங்களுக்கு இது வரைக்கும் தோணிருக்கா இல்லையான்னு தெரியல, மேபி தோணலாம் தோணாமையும் போகலாம். பட் நீங்க அப்படி ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா யோசிக்காம கால் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 800-8940 இந்த நம்பருக்கு. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? குட் ஈவினிங் ரஃபீக், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: வெகேஷன் எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஊர்ல
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க. நன்றி நன்றி. சொல்லுங்க ரஃபீக்.
1: அதாவது நம்ம எவ்வளவுதான் ரொம்ப பிராங்கா இருந்தாலும் வச்சுக்காம அன்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், உதவியா இருக்கட்டும், அது சில திருப்பி வரும், சில இது திருப்பியே வராது. கடைசியில அவருடைய பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஜீரோவா தான் இருக்கும். எல்லாம் அந்த வார்த்தைக்காக அவர் கட்டுப்பட்டு கொடுத்துடுறாரு.
0: எக்ஸாக்ட்லி, அப்படியே சொல்றீங்களே,
1: இப்படியே சொல்லி சொல்லியே என்ன சுத்தமா காலி பண்ணிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில

0: ஊரே காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு திரும்பி ஒரு நிம்மதியான இடத்துக்கு அதிகமா சேலிக்கும் போது அங்க ஒருத்தர் கிடைக்கிறாரு. அவரு தான் நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் நடக்கிறவரா இருக்காரு.
1: பரவாயில்ல, நம்மளுக்கு எங்கயோ யாரோ ஒருத்தர் நம்ம கண்டிப்பா வந்து மீட் பண்ணுவோம். அவங்க வந்து நம்ம நினைச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க, நிஜமாவே ரொம்ப
0: நல்லவங்க.
1: சந்தோஷமும் நீங்க நினைச்சதும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும்ல, அவங்க க்ராஸ் பண்ணி வந்த அவ்வளோ பெயின் ஒன்னா ரெண்டா தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா.

0: to listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன். கதை போமா? கதை போமா? கதை போமா? கதை போமா?
2: With Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: ALD Properties in 4th ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 திரஹம்ஸ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. எஸ், எல்லாருமேலையும் அன்பு வைக்கிறது நல்ல விஷயம்தான். நம்ம எதுவும் எதிர்பார்க்காம முழு மனசோட தான் அந்த அன்பை, நம்மளோட மூச்சு உயிர் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறோம் அந்த பர்சன் மேலே. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறோம், நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கிறோம், எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் என்னோட மனசில் ஒரு கஷ்டம் இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு இடையூறு இருந்தாலோ என்னால் அதை சால்வ் பண்ண முடியலையே, ஒருவேளை எனக்கு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் வரும் இல்லை, அப்போ நம்மளை சரியாக பார்த்துக்கலையோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய க்வெஷ்சன் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கோமோ நல்லவளாக இருக்கோமோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உங்க கூட பேச போகிறோம் காலர். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: இப்ராஹிம் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க இப்ராஹிம்.
1: இது அந்த அன்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல தான் கால் பண்ணேன்.
0: சொல்லுங்க இப்ராஹிம், என்ன என்ன நடந்தது?
1: ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்க எஃப்எம்ல நான் பேசியிருந்தேன்.
0: ஓகே.
1: அப்ப டாபிக் என்னன்னா கேட்டிருந்தீங்க, இது மாதிரி நீ என்னோ சொல்லி யாரும் ஹேட் ஆயிருக்காங்களா
0: அப்படின்னு.
1: அது மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட்ல இருந்து ஃப்ரெண்டா இருக்கவங்க எனக்கு லவ் சொல்லி நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நோ
0: சொன்னேன்.
1: அதுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கல. அது வந்து உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், அதை வந்து அவங்களுடைய ரேடியோல சொல்லியிருந்தேன். அதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து எஃப்எம்ல நைட் டிரைவ் பண்ணல கேட்டுட்டு அவங்க ஒய்ஃப சொல்லி அவங்க மூலமா வந்து என் நம்பர் ஊர்ல எடுத்து காண்டாக்ட் பண்ணிருந்தாங்க. ஆஃப்டர் 12 இயர்ஸ் அப்புறம்.
0: ஓ மை காட். ஓகே ஓகே.
1: அது வந்து எப்படின்னா வந்து நான் திருப்பி அவங்கள்ட்ட பேசுவேன், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். இப்போ வந்து நாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்.
0: ஓகே, ரொம்ப நல்ல விஷயம்.
1: பட் வந்து அப்ப போய் ஊருக்கு போயிட்டு என்னுடைய ஒய்ஃப கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்தோம் எல்லாமே.
0: ஓகே.
1: ஆனா வந்து அது வந்து நடக்குமா அதெல்லாம் அதை பத்தி நினைக்க கூட இல்ல. ஓகே, முடிஞ்சிருச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான் அப்படின்னு. பட் எப்படி சொல்றதுன்னா, நம்மள அறியாமலே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு அந்த இது திருப்பி ரீவெண்ட் ஆகாமல, அது மாதிரி நம்மளுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து திருப்பி வந்துருக்கு,
0: கிடைச்சிருக்கு இல்லையா? ரொம்ப
1: என்னால
0: எஃப்எம் நாள். எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் இப்ராஹிம், நீங்க கால் பண்ணதுக்கு, அதை ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்க நான் என்ன பாக்குறேன் தெரியுமா, உங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவரை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஓகே அப்படின்னு இருக்குல்ல. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எஸ்
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: இன்னும்
3: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான் அது.
2: உனக்கும் கூட.
4: உங்க vacation shopping க்கு Bima Jewelers. Bima, where with pride.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸில் விவேக் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் எப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பான். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப டேலண்டான ஒரு பையன். என்ன சொன்னாலும் சமத்தா வந்து கேட்டுப்பான். பட் அவன்கிட்ட நான் ஒரு நாள் நான் கேட்டேன், ஏன்டா நீ இவ்வளோ சைலண்டாக இருக்க, உன்ன மாதிரி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். சைலண்டான பொண்ணையும் பார்த்துருக்கேன், பசங்களையும் பார்த்துருக்கேன், பட் உன்ன மாதிரி சான்ஸே இல்லை, எப்படி நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் நான் திட்டியிருக்கேன் கூட, இப்படியே இருக்காது, எல்லோரு கூடயும் மிங்கிளாக பேசு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். பட் அவன் கிட்ட சொன்ன விஷயம், பிரியா நானும் வந்து ஒரு காலத்தில் நான் ஜாலியாக இருந்தேன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் வாங்கின அடி அதனால் நான் இவ்வளோ அமைதியாகிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னான். அப்படி என்ன அடி வாங்கியிருப்பான் அப்படின்னு அவன் கிட்ட கேட்கல. பட் அவன் சொன்ன ஒரு விஷயம் வந்து, ஓகே அப்படி இருந்தால் அப்படி மாறிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளும் இப்போ நல்லாருக்கிட்டேயும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கோம், எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் முன்னாடி இருந்த நம்ம இப்போ அதே மாதிரி இல்லைல்ல. ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நம்மளும் அமைதியாக ஆயிருக்கோம் தானே. என்ன அவன் ரொம்ப அமைதியாக இருக்கான், ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே எல்லாருக்கூடையும் பேசிட்டு அந்த ஒரு அமைதி வந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு தானே இருக்குது. ஸோ சில பேர் வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ரொம்ப மாறிட்டான், ரொம்ப மாறிட்டா பாரு, ரொம்ப ஆட்டிடியூட் போல, அதான் சைலண்ட்டாக இருக்கா, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாடி கோவம்லாம் கிடையாது, டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்கும். சில அமைதிக்கு பின்னாடி வந்து ஈகோ இருக்காது, ஒரு வெறுப்பு இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக வந்து ஹர்ட் ஆனதுக்கப்புறம் சில பேர் என்ன முடிவு எடுத்துருவாங்க அப்படின்னா, எதுக்கு பேசி எந்த ஒரு பிரயோஜனமே இல்லைல்ல, ஜஸ்ட் அமைதியாகவே போயிடுவோம், இது ரொம்ப நிம்மதி கொடுக்குது, இந்த அமைதி வந்து ரொம்ப நிம்மதி கொடுக்குது அப்படின்னு அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறவங்களும் வந்து இருக்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்க மனசுக்குள்ளே அவங்க அவங்களாகவே இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காக மாற்றிக்கிட்டாங்க. ஆக்சுவலி மாற்றிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இல்லையா. ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் மேம், சாரி மைக்கில் கைப்பற்றுச்சு. ஸோ நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஏன் நம்ம அவங்களுக்காக மாற்றிக்கணும், நம்ம நம்மளாவே இருக்கலாமே அப்படின்னு வந்து தோணும் இல்லையா. இதில் நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே என்னோட மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம். இந்த அமைதி தான் எனக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குதுன்னா ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ளோலேயே வந்து போகிறது நல்லது. இல்லையே இந்த அமைதி எனக்கு பிடிக்கல, நான் நானாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது போல்டாக யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்களாக இருங்க. இட்ஸ் அப் டு யூ அண்ட் திங்க் அபவுட் இட். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ஷ்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Relax song of the hour.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: அன்புடன் நான் ப்ராட் யூ பை ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்மளை யாராவது கொஞ்சம் காயப்படுத்திட்டாங்கன்னா, அதாவது அடிச்சிட்டா கூட அந்த பெயின் கொஞ்ச நாள்ல ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து போயிடும். இந்த பிசிக்கல் வெயிட்டை கூட நம்ம தாங்கிடலாம், அந்த பெயினை தாங்கிடலாம். பட் எமோஷ்னல் வெயிட் இருக்குல்ல, அந்த பெயின் இருக்குல்ல, அதை வந்து தாங்கவே முடியாது. ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லை? ஆஃபீஸில் நிறைய பேர் வந்து சிரித்து நம்ம கூட பேசிகிட்டு இருப்பாங்க, பழகிட்டு இருப்பாங்க. வாவ், எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அந்த பர்சன். அவ்வளோ விடுங்க, இன்ஸ்டாகிராமில் கூட நம்ம நிறைய பேரை வந்து பார்க்குறோம், ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வந்து இருப்பாங்க. பட் இன்சைடில் அது போய் பார்த்தா தான் தெரியும், ஓ மை காட், என்னடா அது அப்படின்ற மாதிரி. எனக்கே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், பயங்கர ஷாக் ஆகியிருக்கேன் நான். ஸோ வீட்டுக்கு போன உடனே, இடத்துல இருந்து நல்லா ஜாலியாக இருந்துட்டு வீட்டுக்கு போன உடனே அந்த பர்சனோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யாருமே யோசிச்சது கிடையாது. அந்த தனிமை அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருக்கிற ஒருத்தர் கூட வந்து ரியல் லைஃப்பில் நான் சொன்ன மாதிரி யார்கிட்டையும் வந்து பேசிக்க மாட்டாங்க, ஆனால் வீடியோலலாம் பார்க்கும்போது பயங்கர ஜாலியாக இருக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால தான் யாரை பற்றியும் சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயம்லாம் வந்து நமக்கே தெரியாது இல்லையா? யார்கிட்டையும் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. சில பேர் ஏன் நம்ம சொல்லணும், நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம், எதுக்கு அவங்களுக்கு தெரியணும்? நம்மளை அவங்க வந்து பாவம்னு பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே யாரும் சொல்லவே மாட்டாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு இந்த பாவம் பார்க்குறதெல்லாம் பிடிக்காது. நான் பாரு நான் எப்படி வந்து காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபயர் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு பக்கம் எரிஞ்சிட்டும் இருக்கும். ஸோ நம்ம பார்க்குறது ஜஸ்ட் இந்த மூவியில் வர மாதிரி ட்ரெய்லர் டீசர் மட்டும்தான், ஒரு பர்சனை நம்ம பார்க்குறோம் இல்லையா அது. பட் அவங்களோட மூவியில் வேறு லெவல், அந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும். எப்படி உங்கள் லைஃப் என் லைஃப் மாதிரி தான். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன். கதை போமா? கதை போமா? கதை போமா? கதை போமா?
2: கதை போமா வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: இந்த பவுண்டரிஸ்னா என்ன? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சில நேரங்களில் வடிவேலு சார் சொல்ற மாதிரி தான், இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம சொல்ல மாட்டோமே இல்லை. ஸோ நல்லவனா இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணலாம், கேர் பண்ணலாம், கண்ணா பேனானு கேர் பண்ணலாம், ஆனால் அதே சமயம் வந்து நம்மளோட மைண்டு எங்கேயோ கோட்டை விட்டுறோமே அப்படின்னு இருக்கு. இந்த விஷயத்தில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை என்னால் இப்போ முடியாது அப்படின்னு நோ சொல்கிறதோ, இல்லை எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறதோ, இது சென்டென்ஸ் எல்லாம் வந்து நம்ம செல்ஃபிஷ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, ஆக்சுவலி ஹெல்தி தான். சில பேர் பட்டுன்னு பேசிடுவாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப தங்கமாக இருப்பாங்க. சில பேர் வந்து சிரிச்சுட்டு ஐம் சாரிங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் மோட் போட்டு சொல்லுவாங்க, ஏன்னா ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஸோ நிறைய விதங்கள் இருக்குது. நீங்கள் நோ சொல்கிறனால யாருமே உங்கள் நோ சொல்லிட்டாங்களா அதனால் வந்து ஓ ஓச்சு அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது இல்லை. ஸோ நம்ம புரிய வைக்கிற விதத்தில் அவங்கள திட்டி தான் அவங்கள ஹர்ட் பண்ணி தான் அப்படி பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம்ல. ஸோ ஸ்வீட்டாக சொன்னால் கூட அவங்க தப்பாக நினச்சிப்பாங்கல்ல, அதனால் வந்து அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இந்த மாதிரியான ஒரு தாட் நம்ம மைண்டுக்குள்ளே எங்கேயோ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது ஆக்சுவலாக இல்லையா. ஸோ கொஞ்சமாவது கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பாருங்கள். வாங்கின அடியெல்லாம் வந்து சில பேர் டக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்லவே வராது, ஏன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறதுனே தெரியாது, அவ்வளோ அவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க இல்லையா, வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் இனிமேலாவது அந்த கோடை இருக்குல்ல, என் அட்ரெஸ்ஸை நான் சொல்ல மாட்டேன் உங்கள் அட்ரெஸ்ஸை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சில பேருக்கு நம்ம கொஞ்சம் என்ன தான் வந்து எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருந்தாலும் நம்மளோட மென்டல் ஹெல்த் பற்றியும் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாமா, அவ்வளோதான். அதுக்காக நம்ம கெட்டவனாக மாறணும், யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாது, அந்த ஜோனுக்கு போயிடக்கூடாது, எப்போவுமே கைண்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் நம்ம மேலேயும் கொஞ்சம் கருணை காமிக்கணும் அப்படின்றதாங்க நான் கேட்க வந்த விஷயம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் இது நம்ம ரேடியோ
1: மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ் கால் 0588204172.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம எல்லாருமே வந்து இந்த ஒரு பாயிண்ட் நினைச்சிருப்போம், நம்ம யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், ஏன் நமக்கு மட்டும் அப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சிருக்கீங்க தானே? போய் சொல்லாம சொல்லுங்க. ஆமா தானே, நானும் நினைச்சிருக்கேன். சரி, இதுல என்ன பெருமை அப்படின்றீங்களா? ஓகே, இந்த லைஃப்ல அடி கொடுக்கும்போது அதில் கிடைக்க ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் என்ன தெரியுமா? லைஃப்பில் எல்லாருக்கும் அடி விழும், உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும். அதில் வந்து நம்ம சந்தித்த விஷயங்கள்லாம் டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்கும், லாஸ் வந்திருக்கும், துரோகம் நடந்திருக்கும். ஆனால் அது மேலே அழிக்கிறதுக்காக நடக்கிற ஒரு விஷயமே கிடையாது தெரியுமா? நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, வை மீ, ஏன் ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, வை வை வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். ஏன்னா எத்தனை தடவை ஸ்கூலுக்கு போனாலும், எத்தனை பட்டம் வந்து படித்தாலும், இந்த லைஃப் கற்றுக் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே கற்றுக்கவே முடியாது இல்லையா? சொல்லுவாங்கல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இதுலேயும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்மளை வந்து இந்த யூனிவர்ஸோ இல்லை நம்ம ப்ரே பண்ணுற காடோ நமக்கு கொடுக்குற ஒரு லெசன்ஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டீச் பண்ணும் நம்ம நல்லதுக்காக தான். ஸோ இந்த லைஃப் வந்து நமக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாரையும் சேவ் பண்ண முடியாது, எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது இல்லையா? நீங்கள் எவ்வளோதான் வந்து நல்லது பண்ணாலுமே அந்த ஏதோ ஒரு குறை சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அது பண்ணலை அப்படின்வாங்க. அப்போது நமக்கு வந்து எப்படின்னா பிபிலாம் வேறு லெவலில் வந்து எக்கிறோம் இல்லையா? அதை அக்செப்ட் பண்ணும்போது தான் நம்ம கொஞ்சம் நம்மளையும் கவனிச்சிருக்கணுமோ அப்படின்னு தோணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க நம்மக்கிட்ட, இவ்வளோ பண்ணேங்க, அவ்வளோ பண்ணேங்க, நான் எதுவும் எதிர்பார்க்காம தான் பண்ணேன், பட் ஸ்டில் என்ன ஒரு குறை சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல, என்ன ஒரு வார்த்தை வந்து திட்டாமல் இருந்திருக்கலாம்ல, அப்படின்னா அவங்களுக்கு நான் பண்ணிட்டேன், நல்லது தான் நான் பண்ணேன் அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஒரு ஜோனுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ எனிவேஸ், கைண்ட் பட் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது நல்லது அப்படின்றது நமக்குள்ளே நம்மளே வந்து அப்பப்போ அந்த ரிமைண்டர் ஒரு அலாம் மாதிரி வந்து போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்பாடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படத்தை என்ன தெரியுமா?
2: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
3: 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்.
2: நூறுசாமி June 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
3: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
2: Distributed by Fast Clip, energized by 89.4 Tamil FM.
4: இப்போ உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு?

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. வீட்டுக்கு போகலாமா? எஸ், நான் டாட்டா சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் பிரியா கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன். அங்கே வந்துட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம பேசின விஷயம் உங்களோட மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சில பேர் மனசில் இருக்கிறத கொட்டியிருப்பீங்க, சில பேர் சொல்லுங்கள் லிசன் பண்ணுறேன், அப்போவாது இந்த டென்ஷன்லாம் போகுதான்னு பார்க்கலாம். ஆமாம், எனக்கும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிட்டு இருந்திருப்பீங்க. வாட் எவர், அதெல்லாம் எனக்கும் தெரியப்படுத்துங்க. ஓகே, அது ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படின்றனால எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கும் தெரியும். And 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் லோன்லியாக இருக்காமல் ஓவர் திங்க் பண்ணாமல் பாட்டை கேளுங்க, அடிக்கடி நியூஸ் வரும், நியூஸ் கேளுங்க, நிம்மதியாக இருங்க. ஓகே, அண்ட் இப்போது நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு உறக்கம் தேவை, தூங்குங்க. அப்போ தான் நாளைக்கு ரொம்ப ஹாப்பியாக பிரிஸ்காக வந்து ஒர்க் பண்ண முடியும். நாளைக்கு ஃப்ரைடே வேறு, ஸோ நிம்மதியாக தூங்குங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு 8 to 11. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பை பை, டேக் கேர்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடரும் என்று ஆளுநர் ஆர் வி ஆர் லீக்கர் உறுதியளித்தார். தமிழை சென்னை உயர்நீதிமன்றம் வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் ஆர் வி ஆர் லீக்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது. ஆளுநர் ஆர் வி ஆர் லீக்கர் சட்டப்பேரவையில் முதன்முறையாக உரையாற்றினார். ஆளுநர் அர்லீக்கர் தனது உரையில் அண்ணா, பெரியார், காமராஜர், அம்பேத்கர் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டு பேசினார். அவர் தனது உரையை 39 நிமிடங்களில் நிறைவு செய்தார். அரசு உரையை எந்த மாற்றமும் இன்றி ஆளுநர் வாசித்தார். கொள்கை தலைவர்கள் வழியில் தமிழ்நாட்டில் ஆட்சி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். அண்ணா எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் புரட்சி செய்துள்ளார் என்றும் கூறினார். தமிழ்நாட்டு நலனில் அக்கறை செலுத்தும்படி மத்திய அரசை தாவைக்கா அரசு தொடர்ந்தும் வலியுறுத்தும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டுகின்றது என்று விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். பொது அமைதியை காப்பதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதும் அரசின் தலையாய கடமையாகும். அரசுக்கு வரும் வருவாய் இழப்பீட்டை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் தாவைக்கா அரசு எடுத்துள்ளது என்று தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மோசமாகியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் இருமடங்காகி உள்ளது என்று தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடியால் 14 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பள்ளி, கோயில் அருகே உள்ள 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. போதைப் பொருளை தடுக்க ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சிறப்பு படை அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். மதுரை, கோவை, ஓசூர் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் அர்லீக்கர் தனது உரையில் தெரிவித்தார். தாவைக்கா அரசு காபி பேஸ்ட் அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். திமுக அரசின் திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளே ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளன என்று அவர் கூறினார். திமுக அரசின் சாதனைகளைத்தான் டெல்லி சென்று பெருமை பேசியிருக்கின்றார் முதல்வர் விஜய் என்றும் அவர் கூறினார். முந்தைய ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டத்தை தாவைக்கா அரசு முடக்கியதற்கு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் வெற்று அறிக்கை வெளியிட்டது

0: தாவை காவினர் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். ஊழல் இல்லாத அரசு நிர்வாகம் தருகின்ற முயற்சியை ஆளுநர் உரை வெளிப்படுத்துவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு வழக்கம் போல முதலிடம் கொடுக்கப்பட்டு பேரவை மரபு நிலைநாட்டப்பட்டதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பதாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற ஆளுநர் உரையின் மூலம் மீண்டும் ஒருமுறை உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு நீண்ட காலமாக கடைபிடித்து வரும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிக் கொள்கை தொடர்ந்து உறுதியாக முன்னெடுக்கப்படும் என அறிவித்திருப்பதும், ஹிந்தி மொழியை திணிப்பதன் மூலம் மத்திய அரசு மும்மொழிக் கொள்கையை செயல்படுத்த நிர்பந்தித்து வருவதையும், இதன் அடிப்படையில் தமிழக கல்வித்துறைக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய 3,458 கோடியை நிறுத்தி வைத்திருப்பது சரியல்ல என ஆளுநர் உரை விமர்சித்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் தமிழர் தொன்மை நாகரிகம் குறித்த தொல்லியல் ஆய்வுகளை விரிவுபடுத்துவதில் அக்கறை காட்டுவதாக ஆளுநர் உரை தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். வெள்ளை அறிக்கை அடிப்படையில் வருவாய் கசிவுகளை தடுத்து வருவாயை பெருக்கி ஊழல் இல்லாத அரசு நிர்வாகம் தருகின்ற முயற்சியை ஆளுநர் உரை வெளிப்படுத்துகின்றது. நல்ல ஆக்கப்பூர்வ அணுகுமுறை கொண்ட ஆளுநர் உரை வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பரஸ்பர நன்மை பயக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை மிக விரைவாக முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் தங்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். பிரான்சின் எவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டினிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியா அமெரிக்கா இடையேயான விரிவான உலகளாவிய நெருக்கமான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்துவதிலும், இரு நாடுகளுக்கும் அவற்றின் மக்களுக்கும் பரஸ்பரம் நன்மை பயக்கும் வகையில் அனைத்து துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் தங்களுக்கு இருக்கும் உறுதிப்பாட்டை இரு தலைவர்களும் உறுதிப்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கான தளமாக டெலிகிராம் செயற்படுவதாக மத்திய அரசு குற்றம் சுமத்தியுள்ளது. நீட் போன்ற கசிந்த தேர்வு தாள்களை பரப்புதல், இணைய வழி மோசடி, பயங்கரவாதம் தொடர்பான பிரச்சாரம், சிறார் ஆபாச படங்கள், போதைப் பொருட்கள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கான ஒரு முக்கிய தளமாக டெலிகிராம் உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில், அச்சுறுத்தும் சக்திகளை இணைக்கும் புதிய கருப்பு இணையமாக டெலிகிராம் மாறியுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்தது. தவறான இணையதள இணைப்புகளை பதிவிட குற்றவாளிகள் டெலிகிராமை பயன்படுத்துகின்றார்கள். இது குற்றவாளிகளை கண்காணித்து அடையாளம் காண்பதை அதிகாரிகளுக்கு கடினமாக்குகின்றது. டெலிகிராமின் தனியுரிமை மற்றும் அடையாளம் மறைப்பு அம்சங்கள் குற்றத்தில் ஈடுபடும் குழுக்களுக்கு சாதகமாக உள்ளன என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தனியுரிமை அம்சங்கள் காரணமாக போதைப் பொருள் கடத்தல், இணைய குற்றங்கள், தீவிரவாதம், பயங்கரவாதம், குழந்தைகளை சுரண்டுதல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு டெலிகிராம் பயன்படுத்தப்படுவதாக அவதானிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவின் மேலதிக பரிசீலனையை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவின் மேலதிக பரிசீலனையை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோதாபய ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட ரிட் மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரொஹாந்த அபிசூரிய மற்றும் சரத் திசாநாய்க்கு ஆகியோரடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் பிரதிவாதிகள் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹார்ஷி ஹேரத் முன்னிலையாகினார். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர், அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன மற்றும் சட்டம் அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில்

0: 15 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளது. சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயதை நிர்ணயிக்கும் புதிய சட்டத்தை அமீரக அமைச்சரவை இன்று அங்கீகரித்தது. இந்த சட்டத்தின்படி 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகளை உருவாக்கவோ அல்லது பயன்படுத்தவோ முடியாது. மேலும் சமூக ஊடக தளங்களில் முழுமையான அம்சங்களை பயன்படுத்துவதற்கும் அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இது தொடர்பில் சமூக ஊடக நிறுவனங்கள் புதிய தரநிலைகளை உருவாக்குவதற்கு 12 மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. புதிய தீர்மானத்தின் கீழ் 15 வயதுக்குட்பட்ட பயனாளர்களால் உருவாக்கப்படும் கணக்குகளை சமூக ஊடக நிறுவனங்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். அத்தகைய கணக்குகள் கண்டறியப்பட்டவுடன் சட்டத்தின்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் 15 வயதுக்கு குறைவானவர்களின் சமூக ஊடக கணக்குகள் இடைநிறுத்தப்படவோ அல்லது செயலிழக்க செய்யப்படவோ வாய்ப்புள்ளது. மேலும் 15 முதல் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சில கட்டுப்பாடுகளுடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள குழந்தைகள் தினமும் சராசரியாக 3 மணி நேரம் சமூக ஊடக தளங்களில் செலவிடுவதாக தெரியவந்துள்ளது. குழந்தைகளின் நீண்ட கால சமூக ஊடக பயன்பாடு கவலை, கவனக்குறைவு, கல்விசார் சிரமங்கள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் பேச்சு திறன் வளர்ச்சியில் தாமதம் போன்ற சவால்களை அதிகரிப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர்.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவரும் அமைதி திட்டம் அமலுக்கு வந்தது. மேற்கு ஆசியாவில் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டார். அமைதி ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் கையொப்பமிடும் புகைப்படங்களை ஈரான் வெளியிட்டது. 1979 இஸ்லாமிய குடியரசு நிறுவப்பட்டதில் இருந்து ஓர் அமெரிக்க மற்றும் ஈரானிய ஜனாதிபதி இருவரும் கையெழுத்திட்ட முதல் ஒப்பந்தம் இதுவென்று கூறப்படுகின்றது. ராணுவ நடவடிக்கை மூலம் நாங்கள் அடைய முயன்ற அனைத்தையும் பேச்சுவார்த்தை மூலம் பல மடங்கு அதிகமாக பெற்றோம். அது ஒப்பிடவே முடியாத ஒன்று என்று ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் கலீஃபாவ் அரசு தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான ஈரானிய சொத்துக்களை முடக்கத்தில் இருந்து விடுவிப்பதை இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஏவுகணை திட்டம் இடம்பெறாது என ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இருதரப்பும் ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை எட்டியதை தொடர்ந்து எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் தனது ஏவுகணை திட்டம் இடம்பெறாது என்று ஈரான் தெரிவித்தது. நீண்ட காலமாக அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளியான இஸ்ரேல் கவலை தெரிவித்து வந்த ஈரானின் ஏவுகணை திட்டம் குறித்து இந்த ஒப்பந்தத்தில் எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை என்று கூறப்படுகின்றது. எங்கள் ஏவுகணைகள் குறித்து யாரும் பேசுவதை அவை விரும்புவதில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி ஈரானிய அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். ஈரானின் ஏவுகணைகள் ஏவுவதற்காக மட்டுமே உள்ளன, பேச்சுவார்த்தைகளுக்காக அல்ல. ஈரானின் பாதுகாப்பு திறன் எந்த விதத்திலும் எந்த செயல்முறையிலும் எந்த தரப்புடனும் விவாதிக்கப்படாது என்றும் அவர் வலியுறுத்தினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று எல் குழுவில் நடைபெற்ற போட்டியில் பனாமாவை கானா 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இதேவேளை உஸ்பெகிஸ்தான் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் கொலம்பியா தோற்கடித்தது. முன்னதாக நடைபெற்ற குரோயேஷியாவுக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போர்த்துக்கல் மற்றும் கோங்கோக்கு ஜனநாயக குடியரசு அணிகளுக்கு இடையிலான போட்டி 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் முடிந்தது. கடந்த ஜூன் 11 உலகக்கோப்பை போட்டி தொடங்கியதில் இருந்து இதுவரை சமூக ஊடகங்களில் பதிவான 1000+ வெறுப்பூட்டும் கருத்துக்களை நீக்கியுள்ளதாக ஃபிஃபா தெரிவித்துள்ளது. இதுவரை 38 லட்சம் பதிவுகள் மற்றும் கருத்துக்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் 3,88,000 பதிவுகள் நீக்கப்பட்டுள்ளதாக ஃபிஃபா தெரிவித்தது. 2022 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி முழுவதும் 2,87,000 பதிவுகள் மற்றும் கருத்துக்கள் மட்டுமே நீக்கப்பட்டிருந்தன. மொத்தமாக 25 கோடிக்கும் அதிகமான கருத்துக்கள் மற்றும் பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டன. அவற்றில் 3 கோடிக்கும் அதிகமானவை தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களாக அடையாளம் காணப்பட்டதாக ஃபிஃபா தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi NLI since 1982.
2: அவர்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவு
6: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year. என்ஜாய் பண்ணுங்க.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
0: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்றா
2: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். Bad Dangi, Small Wall.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams ஆஃப்.
4: டே ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: அண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.

0: se bude to ne. Rolex. Rolex.
1: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.